நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்ட மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 23 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 6 நாள், சனிக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை. நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

குரலோசை இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 6 குரட்பா.

துன்பம் தருவன என தான் உணர்ந்த ஒரு செயலை பிறரிடத்தே செய்தலை ஒருவர் எப்போதும் செய்யாமல் தவிர்க்க வேண்டும்.

நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆரைந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்திற்கு இணைத்தானம் நலவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 உழவருக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணாசில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மலலை மொழி. இன்று நம்மோடு SM ஜோஷ்னா. 7:00 காலை வணக்கம், இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியில் நேற்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், இனிதெனது ஆகியன வளம்பெறும். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. காலை 7:30 சந்தோஷ சரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். காலை 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம், இன்றில் பிசியோதெரபி அதாவது இயன்முறை மருத்துவ பிரிவுகளில் உள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி தருமபுரி பச்சமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் SR கார்த்திகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மா வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 நம்மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். அதைத் தொடர்ந்து புவே பெண் புவே. பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உழைப்போம் உயர்வோம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை, தொடர்ந்து சூழல் கப்பம் மற்றும் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோடை உழவின் முக்கியத்துவம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை, 2:30 தமிழ் அருவியில் கம்பனும் வள்ளுவனும் ஆ காசி விஸ்வநாதன் அவர்களுடன் நேர்முகம், 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை திரும்பினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமர திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைகாத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 தருமபுரி JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை, பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ்

0: ஸ்ரீவித்யா அவர்களின் உரை. தொடர்ந்து காய்கறி வளர்ப்பும் கறவை மாடும். தருமபுரி சென்றாயம்பட்டி ஏ முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்போடு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமிலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news.

மீண்டும் ஒருமுறை நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் நிறைந்து இருக்கும் இறைவனை நாம் நினைந்து துதி பாடும் நேரம் பக்தி மாலையோடு நாம் இணையும் நேரம். பக்தி மாலையில் இன்றைய முதல் பாடல் உன்னிமேனனின் குரலில் இதோ.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: இசை கானம் பாடி இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரம் 6:26.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் College of Pharmacy, Thokampatti. சேர்க்கைக்கு 9566723823.
2: எப்போது நம்மோடு இருந்து அருள் பாலிக்கும் இறைவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரம் பக்தி மாலை நிகழ்ச்சியில் 6:29 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாமின் குரலில்

நேரருக்கு இவர்களது பக்தி மாலை நிகழ்ச்சி. இன்று நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட வாழ்த்துகிறோம் நேர்களே. நேரம் காலை 6:35, தருமபுரி பண்பலை 102.5.

0: கார்பன் பிளை 103.7 நேர்களை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வித்தை பொறுத்து விளைவின் திறமை என்ற சொல் விவசாயத்தில் விதைக்கு உள்ள முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. அத்தகைய விதை நல்ல தரமானதாகவும் அதிக முளைப்பு திறன், புறத்தூய்மை, சரியான ஈரப்பதம் கொண்டதாகவும் இருந்தால் பயிர்களுக்கு இடப்படும் இடுபொருட்களான உரம், பூச்சி மருந்து போன்றவை இடப்பட்டதற்கான முழுமையான நோக்கம் நிறைவேறும். விவசாயத்தில் அதிக மகசூல் பெற சரியான பயிர் எண்ணிக்கை பராமரித்தல் மிக அவசியமாகும். ஒரு பயிரினுடைய பயிர் எண்ணிக்கை என்பது அதன் முளைப்பு திறனை பொறுத்தே அமைகிறது. தரமான விதையை பயன்படுத்தாவிட்டால் பயிர் எண்ணிக்கை குறைந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். நடப்பு குறுவை பருவத்தில் விதைப்பு மேற்கொள்ள உள்ள நெல் மற்றும் பயிர் வகை பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்து விதைப்புக்கு தயாராக வைத்துள்ள விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள விதை பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். விதையினுடைய தரம் அறிந்து விதைப்பு செய்தால் நல்ல மகசூல் பெறலாம். குறைந்தபட்சம் நெல்லுக்கு 80%, மக்காச்சோளத்திற்கு 90%, பயிர் வகை பயிர்களுக்கு 75%, எண்ணெய் வித்து பயிர்களுக்கு 70%, காய்கறி பயிர்களுக்கு 60-70% வரைக்கும் முளைப்பு திறன் இருக்கணும். குறுவை பருவத்திற்கேற்ற நெல் ரகங்களான AST 16, ADT 36, ADT 37, ADT 45, TPS 5, AST 21, CO 51 இவற்றில் இருப்பு வைத்துள்ள விதைகளில் முளைப்பு திறன் மற்றும் ஈரப்பதத்தினை பரிசோதனை செய்து தரமான விதைகளை தேர்வு செய்து விதைப்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். உழவர் பெருமக்கள் தங்கள் விளைநிலங்களில் இருந்து பெறப்பட்ட தானிய வகை விதைகள், பயிர் வகை விதைகள் மற்றும் எண்ணெய் வித்து போன்ற விதைகளை விதைக்காக சேமிக்கும் முன்பும் அடுத்த பருவத்திற்கு விதைக்காக பயன்படுத்தும் முன்பும் அதன் தரத்தினை அறிந்து கொள்ள விதை பரிசோதனை செய்வது இன்றியமையாததாகும். எனவே விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள விதைகளினுடைய மாதிரி எடுத்து தமிழக அரசின் விதை சான்று மற்றும் உயிர்ம சான்று இணையதள முகவரியில் பதிவு செய்து பின்னர் அதன் நகல் எடுத்து பயிர் ரகம் மற்றும் குவியரன் ஆகியவற்றை குறிப்பிட்டு விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரடியாகவோ தபால் வாயிலாகவோ அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் விதை பரிசோதனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து வேளாண் கழிவு மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் வேளாண்மை துறையில் ஆண்டுதோறும் அதிக அளவு வேளாண் கழிவுகள் உருவாகின்றன. நெல், கோதுமை, கரும்பு, பருத்தி, காய்கறி பயிர்களுடைய அறுவடைக்கு பிறகு கிடைக்கும் தாவர எச்சங்கள், கால்நடை கழிவுகள் மற்றும் வேளாண் பதப்படுத்துதல் கழிவுகள் ஆகியவை வேளாண் கழிவுகளாக கருதப்படுகின்றன. இக்கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்யாததால் சுற்றுச்சூழல் மாசுபாடு, மண்வள குறைபாடு, மனித ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுகின்றன. வேளாண் கழிவுகளினுடைய வகைகள் என்ன? பயிர் எச்சங்கள், நெல் வைக்கோல், கோதுமை தண்டு, கரும்பு தொகை, பருத்தி தண்டு, இதெல்லாம் கால்நடை கழிவு அப்படின்னு பார்த்தோம்னா சாணம், கோழி எச்சங்கள். வேளாண் பதப்படுத்துதல் கழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி, உமி, கரும்பு சக்கை, தேங்காய் நார் கழிவுகள், இதெல்லாம். பல விவசாயிகள் அறுவடைக்கு பிறகு பயிர் எச்சங்களை வயலில் இருக்கின்றனர். இதனால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் நச்சு வாயுக்கள் வெளியேறி காற்று மாசுபாடு ஏற்படுகிறது. கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டுவதால் நிலம், நீர் மற்றும் காற்று மாசுபடுகின்றன. மேலும் பசுமை இல்ல வாயுக்களினுடைய வெளியேற்றம் அதிகரிக்கின்றன. பயிர் எச்சங்களை எரிப்பதால் மண்ணில் உள்ள கரிமப் பொருட்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் அழிந்து மண் வளம் குறைகிறது. கழிவுகளை அகற்றவும் மறுசுழற்சி செய்யவும் தேவையான தொழிலாளர்கள் குறைவாக உள்ளனர். காலநிலை மாற்றத்தால் வேளாண் உற்பத்தி முறைகள் மாறி கழிவு மேலாண்மையில் புதிய சவால்கள் உருவாகின்றன. உயிரி உரம் தயாரித்தல், வேளாண் கழிவுகளை மக்க செய்து உயிரி உரமாக மாற்றுவது ஒரு சிறந்த முறையாகும். இது மண்ணின் கரிமச்சத்து நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கிறது. அடுத்தது வந்து உயிரி வாயு உற்பத்தி. கால்நடை மற்றும் பயிர் கழிவுகளை பயன்படுத்தி உயிரி வாயு தயாரிக்கலாம். இதன் மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கிடைக்கிறது. அடுத்தது இந்த பயோசார் தொழில்நுட்பம். வேளாண் கழிவுகளை ஆக்சிஜன் குறைவான சூழலில் எரித்து பயோசார் தயாரிக்கப்படுகிறது. இது மண் வளத்தை மேம்படுத்துகிறது, கார்பன் சேமிப்பை அதிகரிக்கிறது.

0: ஹெபிசீடர், ஹெப்பி ரீப்பர், போலார் போன்ற கருவிகள் மூலம் பயிர் எச்சங்களை சேகரித்து பயனுள்ள முறையில் பயன்படுத்தலாம். உயிரி சக்தி உற்பத்தி, வேளாண் கழிவுகளை பயன்படுத்தி மின்சாரம் மற்றும் உயிரி எரிபொருள் உற்பத்தி செய்யலாம். இது புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை குறைக்கிறது. துல்லிய வேளாண்மை, சென்சார், ட்ரோன்கள் மற்றும் ஐஓடி தொழில்நுட்பங்களின் மூலம் கழிவு உருவாக்கத்தை குறைத்து வளங்களை திறமையாக பயன்படுத்த முடிகிறது. வேளாண் கழிவு மேலாண்மையில் என்ன நன்மை? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மண்வள மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி, விவசாயிகளுடைய வருமான உயர்வு, பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் குறைத்தல், நிலையான வேளாண் வளர்ச்சி. வேளாண் கழிவுகள் ஒரு பிரச்சனையாக இல்லாமல் மதிப்புமிக்க வளமாக மாற்றலாம். நவீன பொறியியல் தொழில்நுட்பங்கள், இயந்திரமாக்கல், உயிரி சக்தி உற்பத்தி முறைகள் மூலம் வேளாண் கழிவுகளை பயனுள்ள வளங்களாக மாற்ற முடியும். வேளாண் கழிவுகளை வளமாக மாற்றுவோம், சுற்றுச்சூழலையும் வேளாண்மையும் பாதுகாப்போம். அடுத்து இந்த வாழையில் பொட்டாசியம் மறுசுழற்சி, இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். வணிக ரீதியில் உர வகையிலேயே மிக அதிக விலை கொண்டது பொட்டாஸ் உரங்கள். பொட்டாஸ் உரங்கள் நம் நாட்டில் தயாரிக்கப்படுவது இல்லை, ஏனெனில் நம் நாட்டில் பொட்டாசியம் கனிம வளம் எங்கும் கிடையாது. ஆனால் நாம் உற்பத்தி செய்யும் மாவுச்சத்து நிறைந்த உணவு தானியங்கள், அதாவது அரிசி, கோதுமை, மக்காசோளம், சோளம் போன்றவை, கிழங்குகள், உருளைக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு போன்றவை, பழங்கள் அதாவது வாழைப்பழங்கள் போன்றவை பொட்டாசியம் இருக்குது. இதுக்கெல்லாம் இன்றியமையாததாக உள்ளது. இதன் காரணமாக நம் மைய அரசு பொட்டாஸ் உரங்களை இறக்குமதி செய்வதில் அதிக அளவு அந்நிய செலாவணியை முதலீடு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளது. அதே சமயத்தில் நம் நாட்டு அரசாங்கம் விவசாயிகளுக்கு இத்தகைய உரங்களை மானிய விலையில் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஆக 50-60% கிட்டத்தட்ட 2.4 லட்சம் கோடி உர செலவை விவசாயிகளுக்கு உர மானியமாக அரசு ஏற்றுக்கொள்கிறது. தற்போதுள்ள மத்திய கிழக்கு போர் அபாய சூழலில் இந்த மானிய தொகையானது சுமார் 3 லட்சம் கோடி ரூபாயை விட அதிகமாக என கணக்கிடப்பட்டுள்ளது. பொட்டாசியம் என்பது காற்றில் ஆவியாகாத வேறு எந்த அங்கக கூட்டுப்பொருளோடும் ஒன்றிணையாத பயிர்களுக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்தாகும். நாம் இதை தற்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து உரமாக மண்ணில் தொடர்ந்து இட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்படி இருக்கையில் நம்முடைய விவசாய நிலங்களில் மண்ணின் அளவுக்கு அதிகமாக பொட்டாசியம் சத்து சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இது நிகழவில்லை. காரணம், நாம் மண்ணில் உரமாக இடும் பொட்டாசியம் பயிர் அறுவடை மூலம் மண்ணிலிருந்து அகற்றப்படுகிறது. குறிப்பாக ஒரு பயிர் பருவத்தில் நாம் மண்ணிலிடும் பொட்டாசியம் அளவை காட்டிலும் மண்ணிலிருந்து அகற்றப்படும் பொட்டாசியம் அளவு அதிகமாக உள்ளது. இது ஒரு புறம் இருக்க நாம் கடைபிடிக்க பாதகமான பாத்தி பாசனம் அல்லது வெள்ளப்பாசனம் முறைகளால் நாம் மண்ணிலிடும் பொட்டாசிய உரங்களை தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு வீணாகின்றது. சொட்டு நீர் நீர்வழி உரமிடுதல் முறை மிக சிறந்த முறையாகும். இந்த சூழ்நிலையில் நாம் விவசாய மண்ணில் நாம் இட்ட பொட்டாசிய உரங்களை நீண்ட நாட்கள் மண்ணிலே நிலைநிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில முதலாவதா வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை பயூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ். ஸ்ரீவித்யா அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து காய்கறி வளர்ப்பும் கறவை மாடும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் தர்மபுரி சென்றாயம்பட்டி ஏ. முனியப்பன் அவர்கள். மறந்துடாதீங்க, இன்று இரவு 7:25 வயல்வெளி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
6: SM Arumugam Polytechnic Kalluri, Adiyaman Bypass Road, Dharmapuri. சிவில், மெக்கானிக்கல், 3EE, ECE, CT.
7: நன்கொடை.

0: இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் கணம். அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம் நேர்களே. தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேயர்களே. சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாளமே நிகழ்ச்சி. இன்றைய மலையாளமே நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை எஸ் எம் ஜோஸ்னா. வணக்கம் ஜோஸ்னா.
4: வணக்கம்.
3: ஜோஸ்னா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கீங்க. சுட்டி பொண்ணு இருக்கீங்க, ஆனால் தலையில தான் பூ வைக்கலையே. ஏன் பூ வைக்கல?
4: எங்கள் செடியில் பூ பிடிக்கல.
3: உங்கள் செடியில் பூ வரலையா? வந்திருக்குமே, நிறைய பூவெல்லாம் இங்கே கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். மல்லிகை பூ கிடைக்குதுன்றாங்க, கனகாமரம் கிடைக்குதுன்றாங்க, ஊசி மல்லி கிடைக்குதுன்றாங்க. ஏன் வரல?
4: தண்ணி ஊற்றல.
3: தண்ணி ஊற்றல வரல. ஏன் தண்ணி ஊற்றல?
4: மறந்துட்டோம்.
3: மறந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு போய் கரெக்டாக ஊற்றிடுங்க. ஜடையெல்லாம் அழகாக போட்டுருங்க. யார் போட்டு விட்டோம் அந்த ஜடை?
4: எங்கள் அம்மா போட்டு வச்சு.
3: நீங்கள் போட மாட்டீங்களா ஜடை? ஐயா போட தெரியாதா?
4: போட தெரியாது.
3: சரி, அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில்?
4: தம்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க.
3: தம்பி பார்த்துட்டு இருக்காங்க? ஏன்னா தம்பி அவ்வளோ பெரிய சேட்டைக்காரரா? அப்புறம் என் பார்த்துக்கு ஒரு ஆள் வேணுமா?
4: ஆமாம்.
3: என்ன பண்ணுற அப்படி தம்பி?
4: தூங்கிட்டு இருப்பான்.
3: தூங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு பார்த்துக்காதுங்களா? அப்போ யார் தான் வீட்டில் சேட்டைப்பட்டுறத?
4: யாருமே பண்ண மாட்டாங்க.
3: ஓ, யாருமே பண்ண மாட்டீங்க. வீட்டுக்கு போனோடனே அமைதியாக தயிர் சாப்பாடு சாப்பிட்டு கப்புன்னு தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு டீ சாப்பிட்டு ஸ்கூல் வந்துடுவீங்களா?
4: ஆமாம்.
3: வெரி குட், நல்ல குழந்தையா இருக்கீங்க. சரி ஜோஸ்னாக்கு என்ன தெரியும்?
4: பாட்டு தெரியும்.
3: பாட்டு தெரியுமா? பாடுங்க உங்கள் பாணியில்.

0: சரி கதை சொல்லிக்கலாமே, கேள்விப்பட்டேன். தெரியுமா கதை?
1: தெரியும்.
0: ஆ சொல்லுங்க அந்த கதையை.
1: பசுமையும் பாடமையும் ஒரு ஊர்ல ஒரு வேப்ப மரம் இருந்துச்சு. அந்த வேப்ப மரம் நெதில சின்ன பிள்ளைங்க விளாண்டுருந்தாங்க, பெரியங்க ஓய் எடுத்துட்டு இருந்தாங்களா. அந்த ஊர்லயும் ஒரு பாத்தி இருந்துச்சு அம்மா. அந்த பாத்தி அந்த வேப்ப மரத்தை வளர்த்திக்கிட்டு இருந்துச்சு அம்மா. பெரியங்க அந்த வேப்ப மரத்தை வெட்ட நினைச்சாங்களா, இந்த பாத்தி வேப்பம் எல்லாம் நெல்லுங்களாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதுக்கப்புறம் அந்த பெரியவங்க அதை கேட்டு அந்த வேப்ப மரத்துக்கிட்ட தண்ணி ஊட்டி நல்லா பாதுகாத்து பசம் பாடமே பார்த்துட்டாங்களாம் வழக்கம்.
0: நல்லா மரத்தை பத்திலாம் சொல்றீங்க. நீங்க என்ன மரக்கடலாம் நட்டுருக்கீங்களா?
1: நட்டுருக்கோம்.
0: எப்படி வளர்ந்துருக்குது உங்க மரம்?
1: பெருசா வளர்ந்துருக்கு.
0: சரி யார் இங்க ஃப்ரெண்ட் உனக்கு ஸ்கூல்ல?
1: யோகசரி.
0: என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்?
1: மதியம் பெல் அடிச்சாங்களா, சாப்பிட்டுட்டே மிஸ் எது சொன்னாங்களே எழுவோம்.
0: சாப்பிட்டுட்டு மிஸ் எதை சொன்னாங்க எழுதி அப்படி பொறுப்பா இருப்பீங்களா?
1: எடுப்போம்.
0: சரிங்க ஜோஸ்னா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டரா? என்ன பண்ண போறீங்க?
1: ஊசி போடுவோம்.
0: யாருக்கு ஊசி போடுவீங்க?
1: உடம்பு சரியில்லாமல் ஊசி போடுவேன்.
0: ஊசி போட்டு அந்த ஃபீஸ் எல்லாம் வாங்குவீங்களா? அதுக்கு
1: கம்மியாக தான் வாங்குவோம்.
0: ஏன் கம்மியாக வாங்கிக்கிறீங்க?
1: உங்ககிட்ட காசு இருக்காது.
0: எனக்கு ஃபீஸ் எல்லாம் அதிகம் தேவையில்ல, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு வாழ்த்து அனுப்புவீங்களா?
1: ஆமாம்.
0: சரிங்க ஜோஸ்னா, நீங்கள் பட்டிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருபுரி பண்பலை 102.5 உங்களுடைய பணம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணையினே இன்றைய மனநிலைமையில் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வீரனூர் பள்ளி குழந்தை SM ஜோஸ்னா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால்.

மருத்துவமனை

0: நேரம் காலை 7 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையை பெற்ற ஒரே ஒரு நபர் நாம் மட்டுமே என்ற சிந்தனை வரிகளோடு நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று June 6.
4: செம்மொழியாக ஒரு மொழியை தெரிவு செய்ய அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்தவையாகவும் பழமையானதாகவும் அதன் தோன்றல் ஏனைய மொழிகளை சார்ந்திருக்காமல் இருக்க வேண்டும் என்கிறார் உலக புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர் ஜார்ஜ் எல் ஹார்ட்.
3: பிறமொழி எழுத்துக்கள் சொற்கள் இன்றி மொழிபெயர்ப்புகளற்ற சுய இலக்கண வகுத்தி சுயமான இலக்கியங்கள் கொண்டு 1000 முதல் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையானதாக செம்மொழி இருக்க வேண்டும். 2004 தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது.
4: தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் ஒரு 100 ஆண்டு கனவு நிறைவேறிய நாள் இன்று. இந்திய அரசு 2004 இதே நாள் தமிழை செம்மொழியாக அறிவித்த நாள் இன்று.
3: ஆண்டு 2004.
4: இந்திய விடுதலை இயக்கத்தில் பெரும் பங்காற்றியவர். 1914 முதுகலை பட்டமும் 1917 தன்னுடைய சட்டப்படிப்பை முடித்தவர். வழக்கறிஞராக பணியாற்றியவர்.
3: 1922 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார்.
4: இந்திய பிரிவினைக்கு முன்பாக அஸ்ஸாமை இந்தியாவுடன் இணைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். லோக பிரியர் என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது.
3: 1999 இந்தியாவின் உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது.
4: அஸ்ஸாம் மாநில மேனாள் முதலமைச்சர், இந்திய விடுதலை போராட்ட வீரர் கோபிநாத் பர்தோலை பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1890.
4: இளம் வயதில் காந்தியடிகளை மதுரையில் சந்தித்ததன் விளைவாக விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்.
3: சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கேற்று சிறை சென்றவர்.
4: இந்திய சுதந்திர தின வெள்ளி விழாவின் போது இவரது தியாகத்தை பாராட்டி இவருக்கு தாமிர பட்டயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
3: மதுரை மாவட்டம் பேரையூரில் பிறந்த காந்தியவாதி, விடுதலை போராட்ட வீரர், தியாகி PSP பொன்னுசாமி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1908.
3: இந்திய விடுதலை போராட்ட வீரர், சமூக சேவகர், தமிழ் இலக்கியவாதி, சிற்பக்கலை வல்லுநர், கல்வெட்டாளர் போன்ற பன்முகம் கொண்டவர்.
4: 1927 காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது இந்திய தேசிய காங்கிரசில் இணைந்து காந்தியின் தொண்டர்படையில் தலைவராக உருவானவர்.
3: தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு ஆகிய இயக்கங்களில் பங்கேற்று சிறை சென்றவர்.
4: இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழக சட்டமன்ற உறுப்பினர், தமிழக சட்டமேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றியவர்.
3: 1975 காரைக்குடியில் தமிழ் தாய்க்கு கோயில் கட்டியவர்.
4: சாமிநாத கணேசன் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1908. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வை முடித்து மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியவர்.
4: பிறகு எழுதுவதால் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக எழுத்துலகில் ஈடுபட்டவர்.
3: முதலில் ஆங்கிலத்திலும் பிறகு கன்னட மொழியிலும் எழுதினார்.
4: சிறுகதை, புதினம், கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்பு என எல்லா காலங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்.
3: கன்னடத்தில் 123 நூல்களையும் ஆங்கிலத்தில் 17 நூல்களையும் எழுதியுள்ளார்.
4: 1983 தன்னுடைய சிக்கவீர ராஜேந்திர என்ற

0: புதினத்தில் இந்திய அரசின் இலக்கியத்திற்கான உயரிய விருதான ஞானபீட விருது பெற்றவர்.
1: கன்னட இலக்கியத்தில் சாதனை படைத்த மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1891.
1: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், தயாரிப்பாளர்.
0: 1900 முதல் 1985 வரை பல்வேறு திரைப்படங்களில் பாடல்கள் எழுதியுள்ளார்.
1: தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்று தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1997.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடங்கடியில் நேற்றைய விலை நிலவரம். அதிகபட்ச விலை 805 ரூபாய், குறைந்தபட்ச விலை 402 ரூபாய், சராசரி விலை 661 ரூபாய்.
5: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
9: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
10: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
11: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
10: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
12: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. விவசாயிகளுக்கான மாபெரும் தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் நாளை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தருமபுரி பழனிக்கொட்டாய் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள நூலள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. இதில் வெட்டிவேர் சாகுபடி, சோற்று கற்றாழை வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மைக்ரோ கிரைன்ஸ், பாக்குமட்டை, தென்னைநார், வாழைநார் மதிப்பு கூட்டல் ஆகிய தொழில் வாய்ப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்கள் வழங்கப்பட உள்ளன. விவசாய பெருமக்கள் முன்பதிவு செய்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய 94-43-77-15-90 என்ற எண்ணையோ, 99-76-97-67-67 என்ற எண்ணையோ, 86-10-80-00-42 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம்.
14: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
15: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
16: தொடர்புக்கு 9500-84-8820.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கத்திரிக்காய் 40 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 84 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், உடைத்த பூண்டு 120 ரூபாய், பெரிய பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 168 ரூபாய், மொச்சை 55 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய்,

0: குடைமிளகாய் 78 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 180 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டோம் நேர்களே. நெகிழியை தவிர்ப்போம், நமது சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக
1: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பிச்சைக்காரன் அங்கு கோட் சூட் அணிந்த நபரிடத்தில் போய், ஐயா தர்மம் என்று கேட்டான். அந்த தொழிலதிபரோ இவனை மேலும் கீழமாக பார்த்துவிட்டு, நான் உனக்கு பிச்சை போடுகிறேன், மாறாக நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டார். நானே பிச்சைக்காரன், நான் போய் உங்களுக்கு என்ன தர முடியும் என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரன். இல்லை, இந்த உலகம் வியாபாரம் நிறைந்தது, ஒன்றை கொடுத்தால் மற்றொன்றை கொடுக்க வேண்டும், வர்த்தக ரீதியில் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்றார் அந்த பணக்காரர். இவனுக்கு ஏதோ மாதிரியாக இருந்தது. அந்த பணக்காரர் இறங்கி போய்விட்டார். ஒன்றை கொடுத்தால் மற்றொன்றை கொடுக்க வேண்டுமா? நான் பிச்சைக்காரன், நான் என்ன கொடுக்க முடியும் எனக்கு பிச்சை போடுபவர்களுக்கு என்று யோசித்தான். அன்று முழுவதும் யோசித்தான். அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. அந்த ரயில்வே ஜங்ஷனை சுற்றி நிறைய பூச்செடிகள், நிறைய பூக்கள் மலர்ந்திருந்தன. அவற்றையெல்லாம் பறித்தான். தனக்கு பிச்சை போடுபவர்களுக்கு பூக்களை கொடுத்தான். அவர்களும் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவனுக்கு நிறைய பணம் சேர்ந்தது. மீண்டும் அந்த பணக்காரரை அந்த பிச்சைக்காரன் அதே ரயில் வண்டியிலே சந்தித்தான். பிச்சை என்று கேட்டுவிட்டு பூக்களை கொடுத்தான். ஓ பரவாயில்லையே, நீ ஒரு பெரிய வியாபாரியாகிவிட்டாய் என்று சிரித்து கொண்டே சில காசுகளை கொடுத்தார் அந்த பணக்காரர். அவனுக்கு அன்று இரவு முழுவதும் உறக்கம் இல்லை. என்னை ஒரு வியாபாரி என்று சொல்லிவிட்டாரே, நான் ஏன் பிச்சைக்காரனாகவே இன்னும் வாழ வேண்டும் என யோசித்தான். அடுத்த நாள் முதல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவன் பிச்சை எடுக்கவே வரவில்லை. 4 ஆண்டுகள் கழித்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மீண்டும் ஒரு கோட் சூட் அணிந்து கொண்டு ஒரு பெரிய வியாபாரியாக வந்தான். அதே பணக்காரர் மீண்டும் அங்கு வந்தார் பயணம் செய்வதற்கு. ஐயா வணக்கம், என்னை தெரிகிறதா என்று கேட்டார். இவனுடைய கோட்டையும் அந்த சூட்டையும் பார்த்துவிட்டு, தெரியவில்லையே, முதல் முறையாக சந்திக்கிறோமா என்று கேட்டார் அந்த பணக்காரர். இல்லை, 3வது முறையாக சந்திக்கிறோம், நினைவிருக்கிறதா? நீங்கள்தான், ஒன்றை கொடுத்தால் நாம் மற்றவர்களுக்கு எதையாவது கொடுக்க வேண்டும். நீயும் வியாபாரி ஆகிவிட்டாயே என்று சொன்னீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? அவன்தான் நான் என்று சொன்னார் அந்த பிச்சைக்காரன், அதாவது இன்றைய தொழிலதிபர். நீயும் வியாபாரி ஆகிவிட்டாயே என்று அந்த பணக்காரர் சொன்னவுடன் அந்த வார்த்தை அவர் மனதில் பதிந்து விட்டது. அந்த பிச்சைக்காரன் தன்னிடம் இருந்த காசுகளை சேர்த்து பூக்களை வாங்கினான், பிறகு விற்றான், மாறி மாறி இப்படியே தொழில் செய்தான். 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய செல்வந்தனாகிவிட்டான். நம்மை நாம் அறிந்தால் நாம் வாழ்விலே முன்னேறலாம். பிச்சைக்காரன் தன்னை பிச்சைக்காரனாக கருதும் வரை அவன் பிச்சைக்காரனாகவே இருந்தான். அவன் தன்னை ஒரு வணிகனாக கருதிய போது அவன் ஒரு வணிகனாகவே மாறினான். நாம் எதை நம்புகிறோமோ அதுவாக மாறுகிறோம். எனவேதான் நம் பெரியவர்கள் நல்லதை நம்புங்கள், நல்லதை சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதைதான் வள்ளுவன் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு சென்றார். எனவே எதிர்மறை சிந்தனைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உயர்ந்த சிந்தனைகளை நாம் தினமும் எண்ணுவோம். எண்ணுவதோடு இல்லாமல் தொடர்ந்து உழைப்போம். இதை மட்டும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் JS லீல வினோதன்.
0: நேர்களின் நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அடைன்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
8: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து. சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்
9: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
11: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: டைஜஷன் நம்மளோட உடம்புல வாயில உணவை போடுறதுல இருந்து ஆரம்பிக்குது. நம்முடைய வாயில சலை வாங்குற உமிழ்நீர் சுரந்து அதோட என்சைம்ஸோட உணவு அரைக்கப்பட்டு உணவு குழாய் மூலமா வயிற்று பகுதிக்கு செல்லப்படுது. பெரிஸ்டால்சிஸ்னு ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் எங்க ஆரம்பிக்கும்னா வாயில நம்ம உணவை போட்ட உடனேயே அந்த உமிழ் நீரோட சேர்ந்து உணவு அரைக்கப்படுது இல்லைங்களா, அங்க ஆரம்பிச்சு அது உணவு குழாய அடைஞ்சு ஈசோஃபேகஸ் வழியா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும் கடந்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய உறுப்புகள்ல இருந்து வர கேஸ்ட்ரிக் ஜூசஸோட கலந்து உணவு முழுமையாக உடைக்கப்பட்டு அந்த உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒவ்வொரு பகுதிகளாக உறிஞ்சப்பட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சக்கையானது மலமாக வெளியேறும் வரைக்கும் இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் நடக்கும். இந்த பெரிஸ்டால்சிஸ் ப்ராசஸ் நமக்கு உள்ள செரிமான பகுதியில வரைக்கும் எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் உண்டு பண்ணோ இது எல்லாமே டைஜஷன் ப்ராப்ளம் தாங்க. நம்ம உணவு செரிமானத்துல வந்துட்டு பல வகைகள் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து எந்த உணவுமே வந்துட்டு கொஞ்சம் ஆடம்பரமா சாப்பிட்டே பழக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே பழக்கப்படுத்தியே இருக்கும் போது கேஸ்ட்ரிக் ஜூசஸ் எக்ஸஸா சுரந்து சுரந்து சுரந்து அதிகப்படியான அசிடிட்டியை உண்டு பண்ணக்கூடிய இல்லனா கேஸ்ட்ரிக் ஜூசஸ் தேவையான அளவுக்கு சுரக்க முடியாத ஒரு நிலையை அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான காரணங்கள் மூலமா அந்த அசிடிக் ஜூசஸ் நம்ம வயிற்றுக்குள்ள தேங்கி தேங்கி என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா அந்த வயிற்று லைனிங்ல வந்து புண் ஏற்படுத்தும். சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா உணவை வந்து உள்ள தேக்கி வச்சுக்காம அப்படியே மேல் நோக்கி அனுப்பி விடுறது. நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஈசோஃபேகஸ் பைப் வழியா மேல் நோக்கி வர்றது, எகுத்தளிக்கிறதுன்னு நெஞ்சு எரிச்சல்னு வாங்க. சோ உணவை வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே ஸ்டேல் ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. ஐயோ சாப்பாடு மீந்திருச்சு, இந்த சாப்பாடு என்ன பண்றது, இதை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சாப்பிட்டு நம்மளுடைய வயிற்றையே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அன்டைம்ல ஃபுட் எடுத்துக்கிறது, அப்புறம் லேக் ஆஃப் எக்ஸசைஸ். அப்கோர்ஸ் நம்ம சாப்பிடுற உணவு வந்து சரியா செரிமானம் ஆகாம இருக்கிறதுக்கு உடற்பயிற்சியற்ற வாழ்வியல் முறை மிக மிக முக்கிய காரணம்.

0: இருக்குது. இப்ப வந்து ஒரு ஃபைபரே இல்லாத ஃபுட்டை எடுத்துக்கிறோம், ரொம்ப வந்துட்டு இந்த மைதா, ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்டு சுகர் யூஸ் பண்ணி, ரிஃபைன்டு ஃபிளவர்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்ற ட்ரை ஃபுட்ஸ்னால கான்ஸ்டிபேஷன்ஸ் அதிகமா இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன்ஸ் மூலியமா என்ன விதமான பிரச்சனைகள் வரும்னா, உடம்புல வந்து வாய்வு அதிகரிக்கும். வாய்வு அதிகரிக்கிறதன் மூலியமா கைவலி, கால்வலி, வாதம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். நிறைய தண்ணி கன்சியூம் பண்ணணும். டயட்ரி அபியூஸ வந்து நிறுத்தணும். உணவு வந்துட்டு கொஞ்சம் பிளண்டான உணவு வந்து கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்கணும். ஃபைபரஸ் உணவு வந்து அதிகமா எடுத்துக்கணும். உணவு உண்ணும் போது அந்த உணவின் மேல கான்சென்ட்ரேஷனோட அந்த உணவை எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கணும். இந்த உணவை உண்ணும் போது டிவி பாக்குறது, போன் பாக்குறது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் ஈடுபடாம உணவு மேல கவனமா இருக்கணும். அட் த சேம் டைம் யோகா என்ன சொல்லுதுன்னா, எப்ப உணவை எடுத்துக்கும் போதும் கைகளை பயன்படுத்தி சாப்பிடணும். அஞ்சு பூதங்கள், ஃபைவ் எலிமெண்ட்ஸ் நம்மளோட ஒவ்வொரு விரல்கள்லயும் இருக்கு. அதை பயன்படுத்தி நாம உணவை சாப்பிடணும். அண்ட் சுகாசனால உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கால் மடக்கி இன்னொரு காலை வந்து உயர்த்தி இப்படி வச்சிருப்போம். பெண்கள்லாம் அப்படி யூஸ்வலி உட்காருவாங்க. அந்த மாதிரி பொசிஷன்ல கூட உட்காந்துட்டு நாம உணவை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம காலை மடக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து என்னன்னா மேல் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் வயிற்று பகுதிக்கு அதிகமா வரும். சோ அப்ப நம்ம உணவை எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த செரிமானம் ப்ராசஸும் அட் த சேம் டைம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நடக்கும்போது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு உடம்புக்கு வராது. சோ இதுக்கு யோகா பயிற்சியில என்ன இருக்குன்னா, ஆஃப் கோர்ஸ் முதல்ல வர்றது ப்ரிபரேட்டரி எக்ஸசைசஸ் அண்ட் சூரிய நமஸ்காரம். டைஜஷன் ப்ராப்பர் பண்றதுக்கு சூரிய நமஸ்காரம், தாடாசனா, பட்சி மூத்தாசனா, வஜ்ராசனா, சுத்த வஜ்ராசனா, தனுராசனா, சர்வாங்காசனா, இது போன்ற பயிற்சிகளை பண்ணும் போது நல்லா வந்து வயிற்று பகுதியில வந்துட்டு டைஜஷனை அதிகப்படுத்தும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, ஐநா பொது சபையின் 81வது கூட்டத் தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைய பொதறிவு கேள்வி. ஐநா பொது சபையினுடைய 81வது கூட்டத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்குள்ளது. இந்த கூட்டத்தொடரினுடைய தலைவராக அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைய பொதறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கங்கை அமரனின் பாடல் வரிகளில் வாலியின் பாடல். கங்கை அமரனின் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் வாணிஜெயராம், SP பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் வளம்பெற இருக்கு. சட்டம் திரைப்படத்திலிருந்து

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500 84 8820.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: ஊட்டி வெலிங்டனில் உள்ள ராணுவ பணியாளர் கல்லூரியில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. MTS டிரைவர், கிளர்க், ஸ்டெனோகிராஃபர், நெட்வொர்க் அட்மின், ஹார்ட்வேர் அட்மின், லைன்மேன் உள்ளிட்ட 78 காலி பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு +2 ITI டிப்ளமோ டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 வயதிற்கு மேல் 27 வயது வரை உள்ளவர்கள் எழுத்து தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கு இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தினை த கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், வெலிங்டன், 64-32-31 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 12ஆம் தேதி இறுதி நாளாகும்.

0: இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய www.dssc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். இன்னிசை சாரல் வளர்ந்து கொண்டிருக்கும் நேரம் 7:40. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனோஜ் ஜியான் இசையில ஆபாவானன் பாடல் வரியில் பி எஸ் சசிரேகா எஸ் என் சுரேந்தர் இணைந்து பாடிய பாடல் ஊமை விழிகள் என்ற திரைப்படத்திலிருந்து வளமிருக்கு. அந்த பாடலுக்கு முன்பாக
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, CET.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
6: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1200 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது.
9: இனிமையான பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:48. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்னப்ப தெராசா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் பிறை சோழரின் பாடல் வரிகளில் கே சித்ரா மனோ இணைந்து பாடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவிட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: மத்திய அரசில் பல்வேறு பணியிடங்களுக்கு யுபிஎஸ்சி தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சயின்டிஸ்ட், விமான அதிகாரி, வெடிபொருட்கள் துணை கட்டுப்பாட்டாளர், துணை இயக்குனர், மேனேஜர் என மொத்தம் 194 இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பிஇ, பிடெக், பிஎஸ்சி முடித்த 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின்

0: அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 25 ரூபாய். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 12ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.upsc.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: பித்தனரல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அறிமுகர்கள் கவனத்திற்கு இன்று கலையட்டை இந்திருக்கு பொன்னியின் புதுப்பினல்ல உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30 என்ற கற்றுவீனிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். புதிய நேர்களே, இன்னைக்கு சந்தோஷாரன் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வானமே இல்லை திரைப்படத்திற்காக வைரமுத்துவினுடைய பாடல் வரிகளை மரகதமணி இசையமைத்து கே சித்ராவோடு பாடிய பாடல் இதோ.

0: சந்தோஷ சார நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா, வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐநா பொது சபையினுடைய 81வது கூட்டத்தொடரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநா பொது சபையினுடைய 81வது கூட்டத்தொடர் நடைபெற இருக்கு. இதனுடைய தலைவராக வங்கதேச வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரஹ்மான் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று June 6, கம்பன் புகழ் வாழ்க என்று ஓங்கி ஒலிக்கக்கூடிய அந்த மந்திர தொடரை நினைத்து பார்க்கிற பொழுதெல்லாம் எல்லோருக்குள்ளும் நினைவுக்கு வருவது காரைக்குடி கம்பன் கழகம்தான். கம்பன் புகழ் வாழ்க, கன்னி தமிழ் வாழ்க, இன்று முழங்குகிற அந்த தொடரை எல்லா கம்பன் கழகங்களுக்கும் மங்கள சாதனமாக அமைத்து தந்த பெருமைக்குரியவர்தான் கம்மன் அடிப்பொடி என்கிற சிறப்பு பட்டம் பெற்ற சா கணேசன் என்கிற தேசியவாதி. அண்ணல் காந்தியடிகளின் கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு தன்னை தனிநபர் சத்தியாகிரகத்திற்கு ஆளாக்கி கொண்ட பெருந்தகை அவர். இன்று அவரது பிறந்த நாள். இந்த தேசத்தின் நலனுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து அலிப்பூர் சிறையில் பல நாட்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைப்பட்டு துன்பத்தை அனுபவித்தவர். சிறையில் இருந்த காலத்திலும் தன் சிந்தையில் மகிழ்வு தரக்கூடிய கம்பனை அவர் ஒருபோதும் விட்டபாடில்லை. கம்பனை தன் குருநாதனாக ஏற்றுக்கொண்டு கம்பன் கவிதைகளில் மூழ்கி திளைத்தவர். கம்பன் மறைந்த நாட்டரசன் கோட்டையை மையமாக கொண்டு காரைக்குடியில் கம்பன் கழகத்தை நிலைநாட்டி உலகம் முழுவதும் கம்பன் புகழ் ஓங்கி ஒலிப்பதற்காக வழிவகை செய்தவர். காலத்திற்கும் இந்த கணேசனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை கலை இலக்கிய மேடை உலகம் நன்கு அறியும். கடிகாரம் தாமதப்பட்டாலும் கணேசன் தாமதப்பட மாட்டார் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய கவியரசு கண்ணதாசன் கடிகாரத்திற்கு முன் ஓடி வந்து உரிய நேரத்தில் கவியரங்கு ஏறிய வரலாற்றை தன் கவிதை வரிகளில் கூட பதிவு செய்து வைத்திருப்பார். சத்தியாகிரக போராட்டத்தில், இந்திய விடுதலை போராட்டத்தில் களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிற இவர் ஓரிடத்தில் காவல்துறையினர் தடுத்து உள்ளே நுழையக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்த போது மீறி நுழைய புகுந்தார். தடுத்த காவலர்கள் சுட்டுவிடுவேன் என்று துப்பாக்கியை நீட்டிய பொழுது அணிந்திருக்கக்கூடிய மேல் சட்டையை கிழித்து எங்கே சுடு பார்க்கலாம் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்லிய அந்த சா கணேசன் அன்று கிழித்த சட்டைக்கு பின்னால் ஒருபோதும் சட்டை அணியாதவராகவே அவர் திகழ்ந்தார். அதனால் சட்டை அணியாத கணேசன் என்று தனி முத்திரையும் பெற்றவராக அவர் திகழ்ந்தார். அவர் கம்பனில் மட்டும் ஆழங்காப்பட்டவர் என்று நிறுத்திவிட முடியாது. அதற்கு முன்னோடியாகிய திருக்குறளிலும் தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் அதற்கு சரிநிகர் சமானமாக உலக இலக்கியங்களையும் தேடி கற்றவர். அபூர்வமான நூல்களை தன் வீட்டின் அலமாரியில் பாதுகாத்து வைத்தவர். ஒரு பெரிய பல்கலைக்கழகம் நிகழ்த்த நூல்களை

0: வைத்திருந்தார். கல்வெட்டு, சித்த சாஸ்திரங்கள் முதலிய சமஸ்கிருத நூல்களையும் தேடி வைத்திருக்கக்கூடிய அவர் வீடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்தில் சூறிவிடப்பட்டது. அபரிமிதமான விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்டு மிக கொடுமையான விலையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இவை யாவும் அழிந்து போன போது கூட கவலைப்படாத அந்த கணேசனார் தான் அறிந்து முயன்று தேடி தொகுத்த நூல்களெல்லாம் சூறை போயின பற்றித்தான் மிகுந்த கவலை கொண்டிருந்தார். அது குறித்தும் அஞ்சாத அவர் அண்ணல் காந்தியடிகளின் பக்தராக திகழ்ந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் இறங்கி அதற்கான பரிசுகளையோ பதக்கங்களையோ எதிர்பாராமல் தமிழுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய வாழ்நாள் பணியாக ஆக்கிக் கொண்டிருந்த அவர் உருவாக்கிய தமிழண்ணை திருக்கோவிலும் கம்மன் மணிமண்டபமும் காரைக்குடி கம்மன் கழகமும் இன்றளவும் நின்று புகழ் பரப்பி கொண்டிருக்கிறது என்றால் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய முயற்சியும் அவர் தன் வாழ்நாளில் ஆற்றிய அரிய சாதனைகளின் வெளிப்பாடும் இவை என்பதில் ஐயமில்லை. எனவே வரலாற்று புகழ்மிக்க மாந்தர்களின் பிறப்பும் இறப்பும் ஒரு தேதிகளாக சுருங்கிவிட்டன என்றாலும் இடைப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் செய்திருந்திருக்கக்கூடிய சாதனைகள் தான் அடுத்த தலைமுறையினருக்கு வழிகாட்டக்கூடிய புகழ்மிகு சாலைகளாக வரலாற்று சிறப்புமிக்க பாதைகளாக விரிந்திருக்கின்றன என்று கொள்ள முடியும். இன்றைக்கு உலக அளவில் கம்பன் புகழ் பாடுகிறவர்களும் கம்பன் பெருமை பேசுகிறவர்களும் எண்ணிக்கையில் உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் அண்ணல் கம்மனடிப்புடி சா கணேசன் என்பதில் எந்த ஐயமும் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. பள்ளி கல்வி கூட முழுமையாக பெற்றிருக்காத அவர் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அளவிற்கு தன் அறிவை மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தகுதியாளரின் பிறந்த நாளில் கம்பனையும் அவர் காட்டிய கம்ப நெறிகளையும் மீண்டும் நினைவு கூறுவதுதான் இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: காணும் திசையெல்லாம் கண்களுக்கு பாதை தெரிகின்றன, அந்த பாதையில் நடக்கும்போது நான் வெற்றியை மட்டுமே அடைகிறேன் என்ற முடிமொழியோடு தருமபுரி பண்பிளை 102.5, ஏற்காடு பண்பிளை 103.7 நாம் இணையும் நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
0: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 9629 ரூபாய், அதிகபட்ச விலை 14465 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 9119 ரூபாய், அதிகபட்ச விலை 13308 ரூபாய்.
7: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
8: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
7: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
9: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.

கேட்டரசு கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. உங்களுக்கு ஒரு மன புதிய பாடலை நீங்க கேட்டு ரசிக்க 0 43 42 என்ற முன்னணிப்பெண்ணோடு 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0 43 42 24 40 30 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு பொன்னியின் புதுப்புனல முதல் பாடல் கந்தசாமி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பெறருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குமாரபாளையம் பகுதியிலிருந்து பிரியா இளவரசன், இது அவங்க விரும்பி கேட்டுள்ள அந்த பாடல்.

0: கந்த சாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலில் ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டே வாழ்க்கை.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
1: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
2: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
3: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைரி கேர்ள்ஸ்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 15,012 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,875 ரூபாய், சராசரி விலை 12,245 ரூபாய். கொப்பரை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 13,159 ரூபாய், குறைந்தபட்ச விலை 8,012 ரூபாய், சராசரி விலை 11,562 ரூபாய். ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 12,150 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,010 ரூபாய், சராசரி விலை 12,010 ரூபாய். கொப்பரை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 12,012 ரூபாய், குறைந்தபட்ச விலை 11,012 ரூபாய், சராசரி விலை 11,712 ரூபாய். நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 7,090 ரூபாய், குறைந்தபட்ச விலை 7,000 ரூபாய், சராசரி விலை 7,050 ரூபாய். உளுந்து ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 8,029 ரூபாய், குறைந்தபட்ச விலை 7,600 ரூபாய், சராசரி விலை 7,850 ரூபாய். மஞ்சள் ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 14,769 ரூபாய், குறைந்தபட்ச விலை 12,902 ரூபாய், சராசரி விலை 13,599 ரூபாய்.

0: எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 8,499 ரூபாய், குறைந்தபட்ச விலை 6,499 ரூபாய், சராசரி விலை 7,499 ரூபாய்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்
2: உலகம் விரும்பும் சுவை.
3: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி BPharm DPharm BSc நர்சிங் டிப்ளமோ நர்சிங் DMLT BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: For admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 9025400159. Counseling code 2683.
0: நேர்களின் விருப்பு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 8:22. இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வரகூர் பகுதியிலிருந்து சக்தி, அவங்க விரும்பி கேட்டுள்ள பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கிருஷ்ணகிரி மாவட்ட தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-27 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு 50 இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்க வருகின்ற 8ஆம் தேதி இறுதி நாளாகும். கணிதம், அறிவியல், வொக்கேஷனல் பாட பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர் விண்ணப்பிக்கலாம். இந்த கல்லூரியில் பயில www.tnau.ucanapply.com என்ற இணையதள முகவரியை காணலாம். கூடுதல் விவரங்களை அறிய 7358 78 58 72 என்ற எண்ணையோ 97-89-30-49-07 என்ற எண்ணையோ அழைக்கலாம்.
1: ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜினை 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: நேர்கள்கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: நல்ல உணவை சரியாக சரியான நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா எதுக்கு மருந்து? சொந்த காசுல எதுக்கு சூனியம் வைப்பானே? 8 புரோட்டா சொன்னாங்கல்ல, 8 புரோட்டா சாப்பிட்டு சில பேர் மந்தமா இருக்கு, அது மோட

0: ஹோட்டலுக்கா சரியாக பசிக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறது, ஒருத்தன் ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி ஆர்டர் பண்ணிருக்கான், சாப்பிட்ருக்கான், பசி அடங்கலை, பூரி தின்றுருக்கான், தோசை தின்றுருக்கான், ஆஹா, கடைசியாக என்ன பண்ணான், ஒரு மசாலா விட வாங்கினான், வயிறு நிறைஞ்சிருச்சு, சிரிச்சான், ஐயோ முதல்ல மசாலா விட திங்காமல் போட்டேன் அப்படின்னா. மசால் விடையில் நிறையில லேயர் லேயராக அடிக்கிறதுக்கு உள்ள அதான உண்மை. சாப்பிட்ற முறைகளில் நம்ம சரியாக வச்சுக்கிறணும். கும்பகோணத்தில் ஒரு கல்யாணத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தோங்க, பேசிட்டு ஒழுங்காக வந்திருக்கலாம், சாப்பிட்டுதான் போகணும்ட்டாங்க, 5000 பேர் கூட்டம், அதில் போய் நாங்கள் மாட்டி எங்களை சாப்பிட கூட்டு போகிறோம்னு சொல்லி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் போய் அடுத்த தெருவழியாக போய் ஏறி குதிச்சு சிறப்பு விருந்தினரா நாங்கள் எங்களை கூட்டு போகிறாங்க. அதில் என் கூட வந்த ஒருத்தர் சோத்துக்கு இப்படி அலையக்கூடாது அப்படின்னாரு, சும்மா வாயா போயிட்டோம், போய் கதவை திறந்தா உள்ளே இன்னும் இருக்காங்க, அதில் கொண்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு பின்னாடி கொண்டு எங்களை நிப்பாட்டாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் என் முன்னாடி இருந்தவன்லாம் மோர் வாங்கிட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டான், அதை அமைச்சிட்டோம். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் எங்களுக்கு உக்கார வச்சுட்டாங்க, திரும்பி பார்த்தா எங்களுக்கு பின்னாடி 5 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் லைவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அவர் தான் 3வது தடவை சாம்பார் வாங்குறாருன்னு என்னை சொல்லிக்கிட்டு இருக்கான். முந்தியெல்லாம் எப்படி சாப்பிடுவோம், ஒரு பலகை மேட்டு அதில் உட்காந்து கீழே சாப்பாடு இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, உணவை சாப்பிட்றப்ப வயிறு உள்ளே அடங்கியிருந்தால் அதிகம் சாப்பிட மாட்டோம். இப்போ வெள்ளைக்காரன் சாப்பாடு, சாப்பாடு மேலே இருக்குது, நம்ம கீழே உட்காந்து அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ எல்லாம் பந்தி எப்படி டேபிள் போட்டு ஷீட்டு விரித்து இலை போட்டு 18 காய்கறி வச்சு அப்போ தாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். கடைசியாக உட்காந்துருந்த ஒரு பயம் என்ன பண்ணா தெரியுமா, ஃபோனில் அப்படியே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறோம்னு சொல்லி அந்த சீட்டை பிடிச்சி ஒரு இழு இழுத்து விட்டு போயிட்டான். எங்கள் எல்லா இலையும் இங்கிட்டு போயிடுச்சு, அதுக்குள்ளே பொண்ணோட தாப்புனார் ஓடியாந்து இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். எனக்கு என்னென்ன இன்றைக்கு வரைக்கும் சந்தேகம், திரும்ப என் இலையில தான் சாப்பிட்டடா, ஏன்னா மனுஷ மனசு தானே. அதில் என் கூட உட்காந்துருந்த ஒருத்தன் என் ஜிலேபியில் ஒரு சுத்த காணும் அப்படிங்கிறான், ஏன்னா அதுக்குள்ளேயே எடுத்துருப்பாங்க. சாப்பிட்றப்ப அந்த சாப்பாட்டினுடைய அளவை மூளைக்கு உணர்த்தணும். போதும்ங்கிற விஷயம் என்னங்க, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னாரு யாரு, குமரகுருபரர். பணம்னா என்னன்னு கேட்டா, 50 ரூபா சம்பாதிக்கிறவனு வாழ்றான்ல, யோசிச்சு பாருங்க, 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனும் தூங்காம திடுறான், 50 ரூபா சம்பாதிக்கிறவனும் சந்தோஷமா திடுறான். இது எதுல இருக்கு, மனம், இதுல தான் எல்லா வகையான விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த நோய்க்கு விடிவு, அதான் முக்கியமான வார்த்தை, சர்க்கரை நோய்க்கு விடிவு என்று சொன்னால், நம்ம பழக்கப்பட்டவங்க தாங்க, உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறோம், ஏய் கஞ்சியை வச்சு குடி. முதல்ல டாக்டர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, சாப்பாட்டு முறையை மாத்துறாரு, காரம் சாப்பிடாதீங்க, அல்சரா இருக்கு, உணவுல தானே வர்றாரு, காரம் சாப்பிடாதீங்க, கஞ்சி குடிங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உணவு என்று வருகின்ற போது கலப்பட உணவு எடுக்க வேண்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் கூட நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுகிற போது அந்த ரசம் வச்சு கொடுக்குறப்ப மிளகு ரசம் வச்சு கொடு, வாய் புண்ணா இருக்கு, மிளகு தக்காளி வச்சு, இந்த உணவு மூலமே சரி பண்ண முடியுங்க. நீராகாரம் சாப்பிடு, இந்த வெள்ளைக்காரன் சொன்னால் ஒத்துக்குருவோம், நம்மளாம் செய்ய மாட்டோம், எதா இருந்தாலும் வெளிநாட்டுக்காரங்க தான் சொல்லணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளூர் நாய் வளர்க்க மாட்டோம், பார்த்துருக்கீங்களா, பூரா வெளிநாட்டு நாய் தான். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், உருண்டையாக ஒரு நாய் வச்சுருந்தாங்க, அது கடிக்குமான்னே கடிக்காதுன்ட்டாங்க, குலைக்குமான்னே குலைக்காதுன்ட்டாங்க, அது எதுக்குன்னு தெரில அந்த நாய், அது மெத்தையில் படு தூங்குது, அவர் வெளியே சேர் போட்டு உட்காந்துருந்தாரு. ஏன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னே, 1 லட்ச ரூபா போட்டு வாங்கின நாய் எவ்வளோ தூக்கிட்டு போயிடுவாங்க, நாயை வெளியே கட்டி போட்டு நம்ம படுத்துருந்த காலை மாறி போய் நாயை படுக்க வச்சு நம்ம காவை காத்துக்கிட்டோம்னா நிலப்ப மாறி போச்சுன்னு தானே அர்த்தம், முத்தி போச்சுன்னு அர்த்தம், மாறி போச்சுன்னு அர்த்தம் இல்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: நேரம் காலை 8:35 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பொன்னியின் புதுப்பணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சீதாராமன் என்ற திரைப்படத்தில் இருந்து வளம்பரருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மொரப்பூர் பகுதியிலிருந்து கனிஷா விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்.

0: சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523.

0: Viking Bunions and Briefs.
1: கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தக்காளி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 2,500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 2,400 ரூபாய், சராசரி விலை 2,450 ரூபாய். சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 4,260 ரூபாய், குறைந்தபட்ச விலை 3,150 ரூபாய், சராசரி விலை 3,890 ரூபாய். கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை ஒரு குவிண்டால் அதிகபட்ச விலை 9,030 ரூபாய், குறைந்தபட்ச விலை 8,540 ரூபாய், சராசரி விலை 8,740 ரூபாய்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வளமரருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பேகரளி பகுதியிலிருந்து பவன் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பாடல்.

0: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
2: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
1: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியமில்லை, நான்

0: அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த வரிகள் எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த ரெண்டு பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னாரா அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்பவும் எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானான் அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. விவசாயிகளுக்கான மாபெரும் தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் நாளை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தருமபுரி பழனிக்கொட்டாய் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள நூலள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. இதில் வெட்டிவேர் சாகுபடி, சோற்று கற்றாழை வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மைக்ரோ கிரைன்ஸ், பாக்குமட்டை, தென்னை நார், வாழைநார் மதிப்பு கூட்டல் ஆகிய தொழில் வாய்ப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்கள் வழங்கப்பட உள்ளன. விவசாய பெருமக்கள் முன்பதிவு செய்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களை அறிய 94 43 77 15 90 என்ற எண்ணையோ 99 76 97 67 67 என்ற எண்ணையோ 86 10 80 00 42 என்ற எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம்.
6: நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, தொடர்புக்கு 7558137222.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Viking Bunions and Briefs. நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று பிசியோதெரபி இயன்முறை மருத்துவ பிரிவுகளில் உள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி பச்சமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவ துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஆர் கார்த்திகா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி வளம்பெற உள்ளது.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற

0: படிச்சா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9996552399.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம்.

0: முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: மார்க்ஸ் பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்தில் நாளொன்றுக்கு 20 மணி நேரம் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்தார். அதன் விளைவுதான் உலகத்தின் மூலதனமாய் மூலதனம் கிடைத்தது. காலம் காலமாக அறிவுஜீவிகள் அறிவுலகத்தின் பயணத்தில் அறிவு தேடலுக்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு போல் தகவல் தொடர்புகள் வளராத காலத்தில், பயணத்திற்கான வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் காடு மேடுகளை கடந்தவர்கள் பயணித்திருக்கிறார்கள். சீனாவிலிருந்து அறிவுலகத்தை தேடி புறப்பட்டு வந்தான் கிளை நாட்டிற்கு பாகியான் என்ற சீன யாத்திரிகள். காடு மேடுகளை கடந்தான், எல்லா இடங்களையும் கடந்தான். அறிவின் தேடல், ஞானத்தின் தேடல் அவனுக்கு அற்புதமான ஓலைச்சுவடிகள் ஞான குவியலாக கிடைத்தது. அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கங்கையை கடக்கிற நேரம் அவன் படகில் பாரம் தாங்க முடியாமல் ஓலைச்சுவடிகளை ஏற்றிக்கொண்டு கங்கையை கடக்கிறான். படகு தள்ளாடுகிறது. அந்த கங்கையில் முதலைகள் வாழ்கிறது. ரத்தம் உறைய வைக்கிற குளிர்நீர். அதில் பயணிக்கிறார் ஞான கருவூலங்களை அள்ளிக்கொண்டு பாகியான். அப்போது படகோட்டி சொன்னான், ஐயா கொஞ்சம் ஓலைச்சுவடிய தண்ணியில் போட்டால் தான் நம்ம பத்திரமாக அந்த கரைக்கு போக முடியும். படகுக்கு பாரம் தாங்க முடியலை, ஆடுது. எதுவும் பேசவில்லை பாகியான். அப்படியே கங்கையில் குதித்து நீந்த தொடங்கி விட்டார். படகோட்டியிடம் சொன்னார், அக்கறையில் உள்ள மடத்தில் கொண்டு போய் இந்த ஓலைச்சுவடிகளை சேர்த்து விடு, பத்திரமா நான் வந்தேன்னா வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னவர் சீனாவிலிருந்து அறிவு தேடலுக்காக பயணித்த பாகியான் என்ற சீன யாத்திரிகள். இப்படி எத்தனை எத்தனை மகத்தான மனிதர்கள். வீடு வீடாய் சென்றார் ஒருவர். பிச்சைக்காரனை போல வீடு வீடாய் சென்று அறிவு பிச்சை எடுத்தார் யார்? தமிழ் தாத்தா உவேசா அவர்கள். கரையான்களுக்கு இரையாகிக் கொண்டிருந்த இலக்கியங்களை எல்லாம் வீடுவீடாய் சென்று பரன்களில் தூங்கிக் கொண்டிருந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து அறிவு பதிப்பு செய்தார். எண்ணி பார்க்கிறோம், பூவேசா அவர்கள் நம்முடைய குன்றக்குடி திருமடத்திற்கு வந்தார். இங்கேதான் அவருக்கு சிலப்பதிகாரத்தின் அற்புதமான திருத்திய பதிப்பு கிடைத்தது. மிகவும் மகிழ்ந்து போனார். சிலப்பதிகாரத்தின் பதிப்பு கிடைத்த பிறகு புறநானூற்று பதிப்பும் குன்றக்குடி திருமடத்தில் அவருக்கு கிடைத்தது. அவற்றை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக அவர் மற்ற ஓலைச்சுவடிகள் எங்கே கிடைக்கும் என்ற போது குன்றக்குடிக்கு அருகே மிதிரைப்பட்டி என்ற கிராமத்தில் கவிராயர் குடும்பத்தில் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன என்ற செய்தியை திருமடத்தில் சொன்னவுடன் திருமடத்து அலுவலர்களோடு அந்த மிதிரைப்பட்டிக்கு பயணித்தார். அங்கு எண்ணற்ற ஞான கருவூலங்களாக ஓலைச்சுவடிகள் அவருக்கு கிடைத்தது. உவேசா தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிடுவார், என்னுடைய குன்றக்குடி பயணம் எப்படிப்பட்ட பயணம், எப்படிப்பட்ட ஒரு பயணம் நடந்திருக்காவிட்டால் என் வாழ்க்கையில் இவ்வளவு தெளிவு கிடைத்திருக்கார். நான் மிகவும் கவலைப்பட்ட அனைத்து கவலைகளும் பறந்து போயின. தமிழ் உலகத்திற்கு அற்புதமான கருவூலங்கள் கிடைத்திருக்கிறது. சிலப்பதிகாரமும் புறநானூரும். நான் சிவ ஆலயத்தை பார்த்திருக்கிறேன், விஷ்ணு ஆலயத்தை பார்த்திருக்கிறேன், மிதிரைப்பட்டியில் அந்த கவிராயரின் இல்லம் எனக்கு தமிழ் ஆலயமாகத்தான் தெரிந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக தமிழை தேடி, அறிவை தேடி, ஞானத்தை தேடி கடந்த கால தலைமுறையின் பயணத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:05 நாம் இணைந்திருக்கிறோம். வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: நெக்லே கேட்ட அந்த பாடலோடு நிறைவேற்க வருகிறது.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நீ கேட்கலாம்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் வில்லனூரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
5: நீங்க எங்க படிச்சீங்க?
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
8: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
9: தித்திக்கும் அன்பலையாய் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம். நேர்களே, இன்றைய வானலையில் வசந்தம் தலைப்பு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி, அதாவது இயன்முறை மருத்துவம் பிரிவுகளில் உள்ள கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள். பிசியோதெரபியில் இருக்கிற கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பச்சமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் SR கார்த்திகா அவர்கள். நிகழ்ச்சியில பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். பிசியோதெரபியில இருக்கிற கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நேயர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழைத்து பங்கு கொள்ள வேண்டிய எண்கள். புதிய நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்றிலும், மற்றொரு இணையாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வரும் நேயர்கள், 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு இணையாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து பங்கு பெறலாம் நேயர்களே. அவ்வளவுதான், ஸ்கூலும் ரீ ஓப்பன் ஆயிடுச்சு, காலேஜ்லயும் அங்கங்க அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்ம நல்லா லைஃப்ல செட்டில் ஆக முடியும், பிராக்டிக்கலா எடுக்கலாமா, தியாரிட்டிக்கலா எடுக்கலாமான்னு நிறைய சந்தேகங்களோட பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு அறிமுகம் கிடைச்சா போதுமே, நம்மளோட பிள்ளைங்களோட லைஃபை செட்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை தான் வானொலி வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பிசியோதெரபியில இருக்கக்கூடிய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பச்சமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகா அவர்கள். வணக்கம் மேடம்.
10: வணக்கங்க. தர்மபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகா, பச்சமுத்து கல்லூரியில இயன்முறை பேராசிரியரா இருக்கேன்.
9: பொதுவா மேம், நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கே கொஞ்சம் தெரியாம தான் இருந்துச்சு. எடுத்த உடனே இயன்முறை மருத்துவம் அப்படின்றது பார்த்த உடனே அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்கா, சித்தா கேள்விப்பட்டிருக்கோம், ஆயுர்வேதா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் நானே ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன், பிசியோதெரபி அப்படின்றதோட தமிழாக்கம் தான் இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்ப வந்து பிசியோதெரபினா என்ன, அதோட டியூரேஷன் எத்தனை வருஷம், அதை நம்ம படிக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம்.
10: கண்டிப்பா. ஸோ பிசியோதெரபி அப்படிங்கிறது வந்து, இது ஒரு மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அறுவை சிகிச்சை, மருந்து, இது எல்லாமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை முறையை நம்ம மேம்படுத்துறதுக்காக ஒரு மருத்துவ முறை தான் இந்த பிசியோதெரபி. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் மூலியமாகவோ இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றுறது மூலியமாகவோ தான் இதை நம்ம பண்ணுறோம். இந்த மருத்துவ படிப்பு வந்து முன்னாடி 4.5 வருஷமாக இருந்துச்சு, இப்போ அதை 5 வருஷமாக ஆக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு நல்ல ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப்பும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ளூமிங் ஃபீல்டு மாதிரி. இது
9: கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் எடுத்து படிச்சு

0: அப்படின்னாவே கண்டிப்பாக லைஃப் செட்டில்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் இது ஒரு டாக்டருக்கு நிகர டாக்டர் தான் அந்த கோர்ஸில் இது வெற்றிகரமான ஒரு பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. டாக்டர் மாதிரியே நாங்களும் நீட்டெல்லாம் படிக்கணுமா, இதுக்கு நீட் ப்ரிப்பேர் பண்ணணுமா?
1: ஆமாம், இப்போ வந்து இந்த வருஷம் மட்டும் நீட் கிடையாது, பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இந்த நீட் வந்து கன்ஃபார்மாக பண்ணி எழுதி தான் நம்ம
0: இந்த வருஷம் மட்டும் நீட் கிடையாதுன்னா எப்படி? இந்த வருஷம் மட்டும் அதை நிறுத்திட்டாங்களா இல்லை இதுக்கு முன்னாடி எழுதிட்டு இருந்தாங்க?
1: இதுக்கு முன்னாடி நீட் இல்லை. ஸோ இதுக்கப்புறமேட்டு வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த வருஷம் நீட்டு இருக்கணும், பட் இந்த வருஷம் வேண்டாம், ஏன்னா அந்த இதை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் இதாகும் இல்லையா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீட்டுங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும்.
0: சரிங்க மேடம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க சந்தேகங்களை கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. சரிங்க மேம், ஃபிசியோதெரப்பி அப்படின்றது எந்தெந்த உடல்நல பிரச்சனைகளுக்கெல்லாம் உதவி செய்யுது மேம்?
1: ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வலி, வலி சம்மந்தமான கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி, அதுக்கப்புறமேட்டு ரீஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்ட்ரோக் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரோக், கார்டியாக ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்கள வெளியில் கொண்டு வரணும். அதாவது திரும்ப அவங்களோட பழைய நிலைமைக்கு அவங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பின்றது முக்கியம். இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குமே ஃபிசியோதெரப்பி தேவைப்படும். இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், இந்த டிலைட் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள், இவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபிசியோதெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பின்னு இருக்குது. ஸ்போர்ட்ஸ்னால் இப்போ டீம்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், பெரிய பெரிய இதில் இப்போ ஐபிஎல்லாக இருக்கட்டும், இப்போது இந்தியன் டீம்ஸாகவே இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட் ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்க கூடவே ட்ராவல் பண்ணி பிளேயர்ஸோடு இருக்கிறது இது வரை ஒரு இது. அதுக்கப்புறமேட்டு ரிசர்ச், இதில் வந்து ஆய்வு பண்ணுற இது, இது எல்லாமே வந்து நமக்கு ஃபிசியோதெரப்பியில் ரோல் இருக்குது.
0: அதாவது நம்ம டாக்டராக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம டீச்சிங்கும் பண்ணலாம்,
1: டீச்சிங்கும் பண்ணலாம்
0: அந்த மாதிரி சொல்ல வரீங்க. சரிங்க மேம், ஒரு நேயர் வந்து இணைப்பில் வராங்க, உங்ககிட்ட என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம், இணைப்பில் இருந்து வரப்பட்டாரு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்ல

0: பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வில்லனுகுரு ஏசி மேலா. நேரம் 9:17. இது உங்கள் அன்பான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைஞ்சிருக்கும் வானொலியில் வசந்தம், வானலையும் வசந்தம் நிகழ்ச்சி இன்று இயன்முறை மருத்துவம் பிரிவுகளில், அதாவது பிசியோதெரபியில் உள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்மளுக்கு தகவலை தெரிவிப்பதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பச்சமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகா அவர்கள். பல்வேறு தகவல்களை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம். சரிங்க கார்த்திகா, நீங்க சொல்லுங்க, இந்த பிசியோதெரபியில என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்கு?
1: ஓகே, இதில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது. அதாவது ஆர்த்தோ ஃபிசியோதெரப்பி, நியூரோலாஜிக்கல் ஃபிசியோதெரப்பி, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, கார்டியோ பல்னரி ஃபிசியோதெரப்பி, பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி, எர்கனாமிக் ஃபிசியோதெரப்பி, ஜீரியாட்ரிக், உமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரப்பி, கம்யூனிட்டி பேஸ்ட் ஃபிசியோதெரப்பி, ஹேண்ட் ஃபிசியோதெரப்பி. அதாவது ஒரு 12-13 பிரிவுகள் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலைஸ்.
0: இப்போ வந்து இப்போ நம்ம ஃபிசியோதெரப்பி வந்து மேஜராக எடுத்து படிக்கிறோம். இதை படித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இதில் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக எடுத்து இப்போ கார்டியாட்டிக் அப்படின்னு எப்படி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கார்டியாட்டிக் படிச்சுட்டுமோ அந்த மாதிரி இதை ஸ்பெசிஃபிக்காக படிக்கலாங்களா இந்த பிரிவுகள்லாம்? இது படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்?
1: இது 2 வருஷம் ஆகும். நம்ம 5 வருஷம், அடுத்தது எம்பிடி வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி வைஸ் போயிடுவாங்க. அதாவது ஆர்த்தோவோ இல்லை நியூரோவோ அவங்களுக்கு என்ன பாடப்பிரிவு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ அது வந்து 2 வருஷம்.
0: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள் இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சேலம் செம்மாண்டப்பட்டி காசிவசநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்கய்யா.
2: இந்த மருத்துவத்துல வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஆர்த்தோவில வந்து இப்ப கை கால் விளங்காத கூட வந்து நிறைய பேர் வந்து வைத்தியம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இயன்முறை வைத்தியத்துல அந்த மாதிரி வந்து சாத்தியமான மூலக்கூறுகள் இருக்குங்களா? அது மாதிரி தொடர்ந்து செஞ்சா அந்த மாதிரி வந்து பயன் ஆகுங்களா? ஒரு 90 வயசு 85 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகன வாழுங்க நிறைய இருக்கிறாங்க.
0: அதாவது சரிங்க, அவங்க கேள்விகளுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படும். நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. அவர் என்ன கேட்குறாங்கன்னா, கை கால் விளங்காத ஒரு முதியவருக்கு பிசியோதெரபி மூலமாக அவங்கள நடக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
1: கண்டிப்பாக பண்ண முடியும். இதை வந்து தொடர்ந்து இப்போ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஒரு பக்கவாதம், அவங்க அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மெயினாக அதாவது மெடிக்கலுக்கு அப்புறமேட்டு இருக்கிற கண்டினியூஸாக பண்ணுறது ஃபிசியோதெரப்பி தான். ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்கள பழைய இதுக்கே வந்து அவங்கள மாற்றி கொண்டு வர முடியும். பழைய நிலைமைக்கு அவங்களால அவங்களோட வேலையை செய்ய முடியும், எல்லாமே பண்ண முடியும். இது நிறைய ப்ரூவன் ஸ்டடீஸுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணலாம்.
0: சரி, ஓகே. இப்போது அவங்களுக்கு வந்து மருந்துகள் மூலயமா வந்து இது பண்ணுவீங்களா இல்லை உடற்பயிற்சி?
1: உடற்பயிற்சி
0: மூலயமா பண்ணுவீங்க. சரிங்க மேம், அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மேற்கோட்டையிலிருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சரிங்க மேம், உங்க சந்தேகம் சொல்லுங்க என்னன்னு.
3: எந்த சந்தேகம்னா, எங்க அண்ணா வீட்டு பொண்ணு சோம்பில இருந்து ஆர்த்தி அங்கதான் 5 வருஷம் படிச்சாங்க மேடம். நல்லா படிச்சுக்கலாம், அவங்க டாக்டருக்கு படிக்கலாம், எது இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நர்சிங் கிடைச்சிருச்சு. அதனால இப்போ வந்து அவங்க அங்கங்க ட்ரைனிங் போறாங்க மேடம், இப்போ டீச்சரா போறேன்.
0: நல்லா படிச்சு வெளியே வந்தாங்க.

0: சரிங்க மேம்.
1: ஆதி சோமனல்ல.
0: சரிங்க மேம், நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க, கேக்குது. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் பாப்பரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க சார்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். அதாவது இந்த இயன்முறை மாதிரி பிசியோதெரப்பில எனக்கு தெரிஞ்சு மசாஜின்ட்டு வெக்கேஷனல் ட்ரைனிங் மாதிரிலாம் சென்னை மாதிரி இடங்கள்ல சில இடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரியிலே ஒரு 10,000-20,000 சம்பளத்தில் இப்போ அது மாதிரி அதை பத்தி ஒரு தகவல் இதுல கவர்மெண்ட் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இருக்கு, சித்தா வர்ம கலையெல்லாம் வந்து இதுல சொல்றாங்க, அதெல்லாம் இதுல ஒத்து போகுமா, அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க
3: சார். வர்மக்கலை இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான இதுங்க சார். ஃபிசியோதெரப்பிங்கிறது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு, சரிங்களா? இது வந்து பேசிக்காக நீங்கள் 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து, 12th முடித்தோடனே 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். மசாஜ் டெக்னீஷியன் இவங்கெல்லாம் வந்து தனி, இதுக்கு வந்து தனியாக அவங்க ட்ரைனிங் மாதிரி இருக்குது. இதுக்கும் ஃபிசியோதெரப்பிக்கும் சம்பந்தம் இல்லை.
0: சரிங்க மேம், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வருக வணக்கம். இணைப்பிலேருந்து விடுபட்டார். சரிங்க மேம், எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து பேசிட்டு போனாங்க இல்லைங்களா, என் இப்போ வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷம் அதை நம்ம எடுத்து படிக்கிறோம். எத்தனை வருஷம் வந்து படிக்கணும், தியாரிட்டிக்கல் கிளாஸ் இருக்கும், எத்தனை வருஷம் வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் இருக்கணும், ட்ரைனிங்ன்றது எத்தனை மாதம் நம்ம போவோம்?
3: 4 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காலேஜில் இருப்பீங்க. அது கம்ப்ளீட்டானா அதில் வந்து உங்களுக்கு தியரி கிளாஸஸ் போகும்.
0: ஸோ 4 இயர்ஸ்,
3: செகண்ட் இயர்லேருந்தே வந்து நம்ம வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராக்டிஸ்க்கு அனுப்புவோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஓபிடி இருக்குது அப்படின்னா அதை வந்து ரெகுலராக ஃபஸ்ட் இயர்லேருந்தே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்கறதுக்கு அனுப்புவோம். ஸோ ஒரு ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து பேஷண்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி தான் இருக்குது பேசிக்காக, இது தான் நம்மளோட யூனிட், ஃபிசியோதெரப்பி யூனிட், ஓபிடி யூனிட், இதை பற்றிலாம் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. தேர்ட் இயரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு அவுட்சைட் போஸ்டிங் அனுப்புவோம். ஸோ அங்கே வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்போர்ட்ஸ் செட்டப், இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம போஸ்டிங்க்கு வெளியே அனுப்புவோம். ஃபோர்த் இயர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ அது வந்து ஃபுல்லாக அந்த இவங்க பேஷண்ட்ஸை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க.
0: சரி மேம், நம்ம பேசலாம். இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்காரு, அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு பேசிடலாம். வருக வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாரு. இப்போது நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் ட்ரைனிங் எத்தனை வருஷம் வரும், என்ன ஏது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு என்ன பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போ டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மேஜராக இப்போ 12th படிக்கும் போது மேஜர் குரூப் 2 இருக்குது, மேக்ஸ் பயாலஜி ஒன்று எடுக்கணும், இன்னொன்று சயின்ஸ் குரூப் ஒன்று எடுக்கணும். அது போக இந்த ஃபிசியோதெரப்பி படிக்கிறதுக்கும் நம்ம அந்த குரூப்பை தான் எடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது குரூப் எடுத்துகிட்டு கூட நம்ம இந்த ஃபிசியோதெரப்பி படிக்கலாமா?
3: கண்டிப்பாக பயாலஜி ரொம்ப முக்கியம் மேடம், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம்.
0: சயின்ஸ் படித்தா தான் உள்ளே போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
7: சரி சரி சரி சரி
8: சரி சரி சரி சரி சரி
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
9: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
10: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
11: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகி உள்ளது.
14: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
15: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா

0: ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனு.

0: நேரம் 9:34. நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
0: நேயர்களின் கவனத்திற்கு இன்னும் 30 நிமிடத்தில் 10:05 நீங்கள் கேட்டவை இது கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. நேயர்களான நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை உங்கள்

0: குரல் வழிப்பதிவை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் இல்லத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள். தித்திக்கும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கும் வானொலியில் வசந்தம் என்று பிசியோதெரப்பி அதாவது ஏன் முறை மருத்துவ பிரிவுகளில் உள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றை ஏன்முறை மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திகா அவர்களிடம் இருந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? நேயர்களாகிய நீங்கள் உங்கள் சந்தேகங்களை போக்கிக் கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணில் என்ற இரு எண்களிலும் புதிய நேயர்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் அதாவது வழக்கமாக வருபவர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங் செஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத மாதிரி கேட்டிருந்தோம். நீங்களும் சொன்னீங்க 1 வருஷம் வந்து ட்ரைனிங் இருக்கும், தியாரட்டிக்கல் கிளாஸ் வந்து 4 வருஷம் இருக்கும். அப்போவும் நம்ம போயிட்டுருப்போம், பட் தியாரட்டிக்கலாக 4 இயர்ஸ் நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், அப்படி வரும்போது சில பேர் ஹோனாக கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கவர்மெண்ட் பிசியோதெரபிஸ்ட்டாக உட்காரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்யணும் அப்படின்னா ஏதாவது எக்ஸாம் இருக்குங்களா அவங்களுக்கு? அதை கிராக் பண்ணிட்டு போகணுங்களா, இல்லை அப்படியே அப்ளிகேஷன் போட்டுட்டு உள்ளே போகலாங்களா?
1: கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் கவர்மெண்ட் வேகன்சிஸ் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அந்த எக்ஸாம் பேர் வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சர்வீஸ், ஸோ MRB எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிராக் பண்ணதுக்கப்புறம் தான் வி கேன் கோ இன் டு ஜாப், கவர்மெண்ட் எக்ஸாம் இதுக்கு வந்து போக முடியும்.
0: அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சிலபஸ் அந்த மாதிரி இருக்குங்களா? நம்ம இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் என்ன படித்தோமோ அதுவே தானே?
1: அதே தான், அந்த சிலபஸ்லேருந்து உங்களுக்கு குவஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை கிராக் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம்.
0: சரி, ஓகே. இப்போ ஒரு பிசியோதெரபிஸ்ட்டாக நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்வார் ஒரு டாக்டர்?
1: ஸோ பேசிக்காக வந்து நம்ம வேலைகள் அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் சொந்தமாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்யலாம், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலாம், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் வேலை செய்யலாம், ஸ்போர்ட்ஸ் செட்டப்பில் வேலை செய்யலாம், இப்போது இந்த IVF இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேயும் வேலை செய்யலாம். குழந்தைங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் அதாவது இந்த நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இதுலேயும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இப்போ நீங்கள் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரணும், அகாடமிக்ஸ்க்கு வரணும் அப்படின்னா BPT முடிச்சு MPT முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அகாடமிக்ஸ்க்கு உள்ளே வரலாம். ஸோ அதுலேயுமே வந்து நமக்கு PhD இதெல்லாமே ஓப்பனாக இருக்குது. ஸோ அங்கே ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது.
0: இப்போ ஒரு கிளினிக் நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறோம் பிசியோதெரபி படிச்சுட்டு அப்படின்னும் போது அதுக்கு ஃபர்தராக ஏதாவது நம்ம சர்டிஃபிகேட் அந்த மாதிரி வாங்கணுமா?
1: BPT முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனராக இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேசிக்காக உங்களுக்கு கிளினிக்
0: மெடிக்கல் கவுன்சில் அதை ரெஜிஸ்ட்ரேஷன்.
1: ஆமாம், இது வந்து நமக்கு செப்பரேட்டாக கவுன்சில் இருக்குது, ஃபிசியோதெரபி கவுன்சில் இருக்குது. ஸோ அதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கும் தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ணலாம்.
0: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
4: LN College of Pharmacy D Farm B Farmற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி

0: ஆந்திரா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம். எல் என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நிகழ்ச்சியில் சந்தேகத்தை போக்கிக்கொள்ள ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தருமபுரி எஃப்எம் மேடம்.
1: ஆ ஆமாங்க ஐயா, நீங்கள் தருமபுரி எஃப்எம் தான் கால் பண்ணியிருக்கீங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க? ஹலோ, இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாரு. இப்போ வந்து நம்ம காலேஜை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் தனியாக கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பிக்கு ஒரு கவுன்சில் இருக்குது, அந்த கவுன்சிலுக்கு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு கிளினிக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அடுத்ததான் என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து இந்த ஃபிசியோதெரப்பிஸ்க்கான பணி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான்.
3: நிறைய இருக்குது மேடம். அதாவது இப்போ இது வந்து புது ஒரு ஃபீல்டு, இது வந்து ப்ளூமிங் ஃபீல்டுங்கிறதுனால நமக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ இப்போ ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு 10 பேருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற ரேஷியோ வந்து கண்டிப்பாக தேவை, சரிங்களா? ஏன்னா வலிங்கிறது எல்லாருக்குமே வருது. இப்போ இருக்கிற வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மாறிடுச்சு.
1: ஸோ
3: முன்னாடி இருந்ததுக்கும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு வலி இருக்கும், எல்லாம் இருக்கும், பட் நம்மளால் அதை பேசிக்காக ரன் பண்ணிட்டு போயிட முடியும். பட் இப்போ அப்படி கிடையாது, நம்மளோட டெய்லி ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ அதனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் அதே தான் சேம் கிளினிக் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு துறையாக நான் பார்க்குறேன்.
1: சரி மேம், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வராரு, அவர்கிட்ட பேசலாம். இனிப்பில் இருந்து விடுபட்டுட்டாரு. இப்போ வந்து மேம், மருத்துவமனைகளை தவிர வேறு எங்கெல்லாம் பணியாற்றலாம் அப்படின்றத நீங்கள் சிறப்பாக சொல்லிட்டீங்க. சுய தொழில் வாய்ப்புகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
3: நிறைய இருக்குங்க மேடம். நம்ம சொந்தமாக கிளினிக் வச்சுக்கலாம். ஸோ அதனால் அதுலேருந்து நம்ம டேரெக்டாக வாக்இன் பேஷண்ட்ஸும் வந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்டன்சி எடுத்துகிட்டு வர்றவங்களும் இருக்காங்க, இல்லை டேரெக்டாக நம்மக்கிட்ட வரவங்களுமே இருக்காங்க. ஸோ அதனால் அதில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போது அதிகமாக தேவைப்படுற ஒரு பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா விளையாட்டு வீரர்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து வேணும். அந்த இடத்துல இதோட முக்கியத்துவம் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.
3: கண்டிப்பாக மேடம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதாவது ப்ரீ செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ப்ரீ செஷன் ப்ராக்டிஸுங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதே மாதிரி டியூரிங் த செஷன் அந்த ஐபிஎல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவை, பின்னாடியும் தேவை. ஸோ ரெகுலராகவே அவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக ஃபிசியோதெரப்பி ஆரம்பத்துலேருந்து அவங்க முடிக்கிற வரையுமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ இங்கே
1: சரி மேம், நேரோட பேசிடலாம். வருக, வணக்கம்.
4: மேம் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகரையா.
4: மேம் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஃபிசியோதெரபி கோர்ஸ் அந்த மேற்கொண்டு நம்ம படிக்கிற மாதிரி இந்த கோர்சஸ் அப்படிங்கறது இருக்கா?
1: சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் அளிக்கப்படும். நன்றி இணைந்ததற்கு.
3: ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ஆப்ஸ்டிக்ஸ், பீடியாட்ரிக்ஸ், ரீஹாபிலிட்டேஷன், இந்த மாதிரி நிறைய பாடப்பிரிவுகள் இதில் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு மிகவும் அதிகம், ரொம்ப டிமாண்டிங் ஃபீல்டுங்கிறதுனால இப்போ கனடா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இதோட இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது.
1: சரி மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலையும் எடுத்து

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடன்.

0: மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நேரம் 9:51. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் தலைப்பு பிசியோதெரபி, அதாவது இயன்முறை மருத்துவ துறையில் உள்ள கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து இயன்முறை மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகத்தில் இணைந்திருக்கிறோம். இது குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்கி வருகிறார். தொடர்ந்து பேசுவோம். இணைப்பில் ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். அவருடைய சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? யா சொல்லுங்க.
5: வணக்கம். வணக்கம். வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன் பேசுறேன்.
4: ம், சரிங்க. உங்களுடைய சந்தேகம்
5: என்கிட்ட ஒரு இடம் இருக்குங்க. இப்ப நான் வந்து ஒரு இந்த பிசியோதெரபி கிளினிக் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க. நான் கெமிஸ்ட்ரி படிச்சோம்னா
4: கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா இல்ல பிசியோதெரபி படிச்சிருக்கீங்க?
5: இல்லங்க, நான் ஆளுச்சி செஞ்சுக்கிறேன். இதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ல எவ்வளவு அப்படிங்கற அந்த தகவல் கொஞ்சம் அவரை கொடுக்க சொல்லுங்கம்மா.
4: ஆ, சரிங்கய்யா, கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. அவர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சுட்டு நான் கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படும், அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
6: கண்டிப்பாக மேடம், பேசிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஃபிசியோதெரபிக்கு எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் எக்ஸசைஸ் தெரப்பி மொடாலிட்டிஸ்ன்னு தனியாக சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வாங்கணும். இப்போ ஒரு நல்ல கிளினிக் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமமாக நமக்கு ஒரு 3-4 ரூம் இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி இருந்தாலும், ஒரு பெரிய ஹால் மாதிரி இருந்தாலும் பெட்டராக இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சுன்னா, ஜிம் செட்டப்பில் அவங்க பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
4: எவ்வளோ தேவைப்படுமே தோராயமாக சொல்லுங்க.
6: ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது வந்து பேசிக்காக வச்சுக்க முடியும். இப்போ அவங்க ஜிம் செட்டப்பில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
4: ஓகே ஓகே. அவர் என்ன கேட்டாருன்னா, எவ்வளோ செலவாகும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு, அது இங்கே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி.
6: ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்காங்க, ஏஜென்சிஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கும், இப்போ அட்வான்ஸ்டாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 ஒரு மிஷின் வாங்க முடியும். அதே மிஷினை ஒரு 3,00,000 செலவு பண்ணியும் வாங்க முடியும். ஸோ அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் அவங்க வாங்கிக்கலாம்.
4: சரிங்க மேம். இப்போ என்னோட அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகையான நோய்களுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அதிகமாக தேவைப்படுறாங்க?
6: ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு உடம்பு வலியோ இல்லை கை வலி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி வலி இருந்தால் ஒரு மெடிசன்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபோக்கஸ் போகிறது மெடிசன். ஸோ அந்த மாதிரி மெடிசனே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஃபிசியோதெரபி. ஸோ நீங்கள் ரெகுலராகவே வந்து எக்ஸசைஸ் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த வலிங்கிறதே ஒன்று வராது. வர்றதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபிசியோதெரபி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
4: ஓகே ஓகே மேம். இப்போ நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க அதுலேருந்து மீண்டு வரதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகலாமா?
6: கண்டிப்பாக அணுகலாம். இது வந்து மீண்டு வரத்துக்குன்றது இது பண்ணியும், அதுக்கு முன்னாடியும். இப்போ ஆப்ரேஷனுக்கு நம்மளை வந்து ப்ரீ ப்ரிப்பேர்னு ஒன்று பண்ணுவாங்க.
4: அப்போ இந்த மாதிரி பண்ணலாம்
6: கண்டிப்பாக. ஸோ இப்போ அப்போ பண்ணும்போது, இப்போ உங்களுக்கு ஒரு மயக்க மருந்தே கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அடுத்த நாள் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கறதுக்கு நீங்கள் ப்ரீ ஆப் ஃபிசியோதெரபி பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஃபிசியோதெரபிங்கிறது இது வலி மட்டும் போக்குறது கிடையாது, உங்களோட சுவாசம், உங்களோட உடம்பு நிலை சீராகிறது, உங்களோட இதயம் சம்பந்தமா அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது, இது எல்லாத்தையுமே சீர்படுத்துறதுன்றது ஃபிசியோதெரபி. ஸோ இது வலிக்கு மட்டும் கிடையாது, நிறைய இதில் நல்ல நன்மைகள் நிறைய நிறைய இருக்கு.
4: ஓகே. நேயர்களின் கவனத்திற்கு இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை. கச்சவியல் தனது விருப்ப பாடலை தனது குரலிலே குரல் பதிவாக அனுப்பி கேட்கும் ஒரு சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. சரிங்க மேம், நம்ம பிசியோதெரபியை பற்றி பல்வேறு தகவல்களை கேட்டு அறிஞ்சிக்கிட்டு வரோம். எனக்கு என்னென்னா, அந்த துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன மாற்றங்கள்லாம் சமீபத்தில் நடந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு அதோட பங்கு அந்த துறையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் மேம்.
6: ஃபஸ்ட்டு இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து வேர்ல்டு வார் டைமில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ரீஹாபிலிட்டேஷனாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது இது எப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரையுமே இது வந்துருச்சு.
4: ஸோ அளவுக்கு டெவலப் ஆகி
6: நல்ல அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறமேட்டு எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ் வந்துச்சு.

0: அதுக்கப்புறமேட்டு எக்ஸசைஸ் தெரபி மொடாலிட்டிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட சேர்ந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜியில் என்ன பண்ணலாம்னா, அந்த மோஷன் ட்ராக்கிங், இப்போ உங்களோட பாடி, இப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எப்படி எடுக்கிறோம், உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது இல்லையா. ஸோ இந்த மோஷன் ட்ராக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட்ஸ், உங்களோட பாடியோட மசில்ஸ், போன்ஸ், இதெல்லாம் எப்படி மூவ் ஆகுது, உங்களோட ஜாயிண்ட் எந்த அளவுக்கு இதாக இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஏஐ மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
1: சரி மேம், இணைப்பில் ஒரு நேயர் ஒரு ஒரு சந்தேகத்தை கேட்டுடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி குலவர்சன் இருந்து முடிப்பு பேசுறேன்.
1: சரிங்க, ஐயா சொல்லுங்க.

0: தெரிஞ்சுக்க முடியும்.
1: சரிங்க மேம், இணைப்பில் ஒரு நேயர் அவரோட சந்தேகத்தை கேட்டுடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி குலவர்சன் தெரிஞ்ச முடிப்பு பேசுறமா.
1: சரிங்க, ஐயா சொல்லுங்க.
2: மேடம்
1: சொல்லுங்க. ஐயா அவங்க கேட்டுட்டாங்க.
0: வணக்கம்.
2: ஆமாம், பேக் பெயின் ரொம்ப எல்லாம் இருக்கு மேடம். உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் டைலரிங்க, இந்த மாதிரி சனல் பெயினா உட்காந்து தைப்போங்க.
0: ஓகேங்க சார்.
2: முதுகு வலி அதிகமா இருக்காது, எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி நிகழ்ச்சி கேட்டுக்கிறோமா.
1: கண்டிப்பாங்க. நன்றி, உங்களுக்கான விளக்கம் தெரிவிக்கப்படும். நன்றி.
0: இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு மேடம். இப்ப நம்ம நிகழ்ச்சி வாயிலா நம்ம கேக்குறாங்க இல்லையா? சோ இப்போ பேசிக்காவே இந்த சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லாருமே வந்து யூடியூப் பார்த்து எக்ஸசைஸ் பண்றாங்க. சோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். இப்போ பிசியோதெரபிஸ்ட் கிட்டயோ இல்ல அவங்க மருத்துவர், இயன்முறை மருத்துவர்கிட்ட அவங்க போய் அவங்க பாடியை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி தான் ஆக்சுவலா எக்ஸசைஸ் பண்ணணும்.
1: நம்ம இப்போ எதுவுமே நம்ம பாடி கண்டிஷன் என்ன ஏதுன்னு தெரியாம நாம போயிட்டு எதையோ பார்த்து நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா தசை பிடிச்சிரும், அதனால வேற ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணாம ஒரு இயன்முறை மருத்துவரை பார்க்கறது கரெக்டான டிசிஷன் தான். சரிங்க மேம், நான் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிட்டு இருந்தோம். அவர் கால் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தொடர்ந்து சொல்லுங்க மேம்.
0: இது வந்து மூமெண்ட் ட்ராக்கிங்னு சொல்லலாம் மேடம். இப்போ உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் ஒரு வேறு ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போகிறீங்க, பவுலிங் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட மசில்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ஃபிட் டு டூ த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால ஏஐ யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ சிலர்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளால் டேரெக்டாக போய் இது பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னா, வி கேன் யூஸ் டெலி ரீஹாபிலிட்டேஷனுங்கிற ஒரு மெத்தடுமே இருக்குது, அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ வளர்ந்து வர ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களோட ட்ராக்கிங் பண்ணுறது, அவங்களோட உடம்பு வந்து எந்த மாதிரிலாம் பயிற்சியில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மானிட்டரிங்கும் நம்மளால் ஏஐ யூஸ் பண்ணி பண்ண முடியும்.
1: சரிங்க மேம், இப்போது காலேஜ் படிக்கும்போதே மாணவர்கள் வந்து எந்தெந்த திறனெல்லாம் வளர்த்துக்கணும் இந்த ஃபிசியோதெரபிஸ்டாக ஆகிறதுக்கு அப்படின்றத சொல்லுங்கள் மேம்.
0: பேசிக்காக இவங்க வந்து ரெகுலராக இப்போ நம்ம அகாடமிக்ஸ்க்கு போய்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா வீட்டில் போயிட்டு கண்டிப்பாக அவங்க படிக்கணும். ஸோ மற்ற இப்போ அதே மாதிரி வீட்டில் இன்றைக்கி நாங்கள் என்ன பாடம் சொல்லித்தரமோ அந்த பாடத்தை வீட்டில் போயிட்டு படிச்சுட்டு ப்ளஸ் இந்த எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக இது பண்ணுறது. அவங்க இப்போ பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னா அவங்களுமே இந்த எக்ஸசைஸை பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது அப்ளை பண்ணி பார்த்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து ஃபிசியோதெரப்பியில் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: சரிங்க மேம், இணைப்பில் இணையக்கூடிய நேயரை சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கம்.
3: மணிமேகலை அண்ணாமலேருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்க மேம்.
3: அதாவது கன்சீவாக்கக்கூடிய பெண்கள் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக பிசியோதெரபி வந்து அணுகலாமா?
1: சரிங்க மேம், உங்களுக்கான குவெஸ்டினோட இது விளக்கம் விளக்கப்படும். நன்றி மேம், சொல்லுங்க மேம்.
0: கண்டிப்பாக பண்ணலாம். இது வந்து பேசிக்காக அவங்க கருவுட்டுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா? அப்போ வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ரெகுலரான எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு 4வது 5வது அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு கண்டிப்பாக அவங்க நிறைய எக்ஸசைசஸ் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அணுகி, உமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்கள அணுகி அவங்களுக்கான இண்டிவிஜுவல் எக்ஸசைஸ் ப்ரோட்டோக்கால் அதை யூஸ் பண்ணி இவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் நிறைய இருக்குது.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, இதுவரை இணைந்திருந்தோம். இயன்முறை மருத்துவம் குறித்த கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி விளக்கம் அளித்தார் பச்சமுத்து கல்லூரியின் இயன்முறை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஆர் கார்த்திகா. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க மேம்.
0: ரெகுலராக இப்போ நம்ம இப்போ நீங்கள் ஃபிசியோதெரபி கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு படிப்பு மருத்துவ படிப்பு படிக்கிறீங்கனாலும் சரி, ஒரு நல்ல கல்வி அமைப்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது எக்ஸாம்பிள் எங்கள் காலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சமுத்து குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தர்மபுரியில் இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷமாகவே இந்த காலேஜஸ் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் நமக்கு ஃபார்மசி எல்லா கோர்ஸஸுமே இல்லை நர்சிங் இது எல்லாமே இருக்கிறதுனால, ஸோ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி இருக்கிற ஒரு கல்லூரியில் நீங்கள் படிச்சிங்க இன்னும் நான் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரெகுலராக படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க மேம், நன்றி. நேர்களையும் நம்ம இணைந்திருந்தோம்.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
5: திருட்டு எங்கே தொடங்குகிறது? கேட்டார் நண்பர் புகழ்மதி. என் சட்டை பையிலுள்ள பேனாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கேட்டேன் நண்பரிடம். மிக அழகாக இருக்கிறது, விலையும் கூடுதலாக இருக்கும் போல தெரிகிறது. இது போன்றதொரு பேனா என்னிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும் போல தோன்றுகிறது என்றார் புகழ்மதி. திருட்டு இங்கேதான் தொடங்குகிறது என்றேன் நான். அது எப்படி? உங்கள் சட்டை பையில் இருக்கும் பேனா அழகாக இருக்கிறது, என்னிடமும் இருந்தால் பரவாயில்லை என்று மட்டும்தானே சொன்னேன். நான் என்ன உங்கள் பேனாவை எடுத்துக்கொள்ளவா செய்தேன்? பதறி கேட்டார் புகழ்மதி. என் பேனாவை எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதும் திருட்டுத்தான். நம்மிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பதும் திருட்டுத்தான் என்றேன் நான். திருட்டு என்பது ஏதோ 4-5 பேர் கூடி சதித்திட்டம் தீட்டி நள்ளிரவுக்கு பின் முகமூடியெல்லாம் அணிந்து வீடு வங்கி அலுவலகம் என புகுந்து கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல. அடுத்தவர் அயர்ந்திருக்கும் நேரம் பார்த்து அணிந்திருக்கும் நகைகளை, வைத்திருக்கும் பைகளை, வாகனங்களை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல. தனக்கு சொந்தமில்லாத பொருள் தன்னிடம் இருந்தால் பரவாயில்லை என்று மனத்தால் நினைப்பது கூட திருட்டுத்தான். ஒரு வீட்டில் 3-ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பையன் கையில் ஒரு பென்சிலோடு வந்தான். அப்பாவிடம் காட்டி, இதை என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாணவன் பையிலிருந்து எடுத்து கொண்டு வந்துவிட்டேன், நன்றாக இருக்கிறதா என்று கேட்டான். அப்பாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது. ஏண்டா பயலே, இந்த வயசுலேயே உனக்கு திருட்டு புத்தி வந்துருச்சா என்று அடித்து விட்டார். பையன் அடி பொறுக்க முடியாமல் அழத் தொடங்கினான். என்னங்க பையன்கிட்ட திருட்டு அது இதுன்னு பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி குற்றவாளி மாதிரி அடித்து அழ வச்சிட்டிங்க? இந்த வயசில் அவனுக்கு என்ன தெரியும்? போங்க, ஏதாவது சொல்லி அவனை சமாதானம் பண்ணுங்க, மனைவி கணவனை பார்த்து சொன்னார். அழுது கொண்டிருந்த மகனிடம் சென்று அப்பா சொன்னார், இந்த பாருடா கண்ணே, உனக்கு ஏதாவது வேணும்னா நேராக அப்பாவிடம் வந்து கேளு, நான் வாங்கி தர்றேன். இந்த சாதாரண பென்சில் என்ன விலை பெற்று போகும்? எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி 1000 பென்சில் இருக்குது. வேணும்னா சொன்னின்னா பென்சில் என்ன, அடி, ஸ்கேல், ரப்பர், பேனா அப்படின்னு உனக்கு தேவையான எல்லாத்தையும் என்னோடய ஆஃபீஸிலிருந்தே கொண்டு வந்து தந்துடுவேன், அழாத வழங்கினாப்புல தான் சொல்லிக்கொண்டே சென்றார் மனைவி. பக்கத்து இருக்கை பையனின் பென்சிலை எடுத்ததே திருட்டு என்றால் அரசாங்கத்திற்கு சொந்தமான அலுவலகத்திலிருந்து எடுத்து வருவது பெருந்திருட்டு அல்லவா? அறிவியல் மேதை விஸ்வேஸ்வரய்யா தன்னுடைய வீட்டு மேஜையில் 2 பேனா, 2 மெழுகுவர்த்தி வைத்திருப்பார். அவருடைய நண்பர் ஒருமுறை கேட்டார், எதற்கு 2 மெழுகுவர்த்தி 2 பேனா? விஸ்வேஸ்வரய்யா பதில் சொன்னார், இந்த 2-2 ஒரு மெழுகுவர்த்தி 1 பேனா அரசாங்க பணத்தில் வாங்கியது, இன்னொரு மெழுகுவர்த்தி 1 பேனா எனது சொந்த பணத்தில் வாங்கியது. அரசாங்க வேலை பார்க்கும்போது அந்த ஜோடியை பயன்படுத்துவேன், சொந்த வேலை பார்க்கும்போது இதை பயன்படுத்துவேன். பொது சொத்து என்றாலும் அரசாங்க சொத்து என்றாலும் அவை நமக்கு சொந்தமில்லாதவை என நினைத்து உழைத்தால் திருட்டு இல்லாமல் போய்விடும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: நேயர்கள் கேட்டு ரசிகரிப்பது.
1: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 8488 20.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
0: நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை எப்படி கேட்டு ரசிக்கிறது? 0-43-42-24-40-30 அப்படிங்கிற கர்ச்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கிற உங்களுடைய அந்த குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
9: பண்பலைக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் வெங்கடேஷ். படம் காதலன் பாடல் ஊர்வசி, நன்றி வணக்கம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலம் வருகின்ற 8ஆம் தேதி வரை மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 600 ரூபாய். ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 300 ரூபாய் ஆகும். மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 என்ற எண்ணையோ 94 86 42 50 76 என்ற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். ug.admissions@tnau.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்களுக்கான விவரங்களை அறிந்து கொள்ள 98 65 70 35 37 என்ற எண்ணையோ 94

0: 42 02 99 19 என்ற அலைபேசி எண்ணையோ தொடர்பு கொள்ளலாம். அல்லது agridin2015@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நேர்கள் கற்றஸ்து கொண்டிருப்பது நீங்கள் கெட்டவை நீங்கள் கெட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரல் பதிவோட நேர்கள் கற்றிருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
1: ஹலோ வணக்கம், முத்தூர்லேருந்து தேவயாளினி பேசுகிறேன். வசந்த கால பறவையிலிருந்து செம்பருத்தி பாடல், நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
8: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தாட்கோ

0: ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CAD, கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் CAM, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு BE மெக்கானிக்கல் EEE தேர்ச்சி பெற்றவர்கள், 18 வயதிற்கு மேல் 35 வயது வரை உள்ளவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம். 90 நாட்கள் பயிற்சி காலமாகும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் நடைபெறும் இந்த பயிற்சியில் மாணவர்கள் விடுதிகளில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ ஏற்றுக்கொள்ளும். இந்த பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கப்படும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்படும். மேலும் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறியவும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கவும் www.thatco.com என்ற இணையதள முகவரியை காணலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேர்களின்றால பதினொன்று ஐந்திற்கு நம்மொழி செம்மொழி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள். உரை வழங்குகிறார் கவிஞர் ந. முத்துநிலவன் அவர்கள். இன்று பகல் 12 பத்திற்கு உழைப்போம் உயர்வோம். இன்று தருமபுரி பகுதியைச் சேர்ந்த எஸ் பச்சையப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 10:30. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
2: வணக்கம். நான் வெண்ணாமட்டிலிருந்து தர்சன் பிரசம். பாடல் வந்து ரக்ஷா மாமா. பாடல் வந்து தங்க நீலவுக்கு நீல ஒன்று.

0: பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணணும்.
2: ஆனா அத எப்படி பண்ணணும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேரம் 10:36.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குறிப்பு பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
1: வணக்கம் பாப்பாரப்பட்டி பாலாஜி, படம் சந்திரமுகி, பாடல் தேவுடா தேவுடா. நன்றி, வணக்கம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம், தருமபுரி கிளை அலுவலகம், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இம்மாதம் முழுவதும் தருமபுரி கிளை அலுவலகம், டோர் நம்பர் 73A, சாலை விநாயகர் கோயில் ரோடு, BDO அலுவலகம் எதிரில், விருப்பாச்சிபுரம், தருமபுரியில் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமில் பல்வேறு மத்திய மாநில அரசுகளின் சிறப்பு திட்டங்கள் குறித்த விரிவான விளக்கங்கள் தரப்படுகிறது. தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசின் 25% முதலீட்டு மானியமும், ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் பொருட்டு விரிவாக்கம் செய்ய நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை புதிய தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களுடன் வருகை புரிந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இந்த முகாம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய 94 44 34 69 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
3: நேர்களை நிறைவுக்கு வருகிறது நீங்கள் கட்டவை நிகழ்ச்சி. நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் இன்று பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கற்றிருந்த நீ உள்ளங்களுக்கும் நன்றிகள். நேரம் 10:45.
9: ஆகாஷ்வாணி
10: வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் வானொலியை, வாழ்த்துவோம் வானளாவி.

வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: ஐயா, என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் குமரன். நான் புதுச்சேரி மாநிலத்தினுடைய கல்வித்துறையில விரிவுரையாளராக பணியாற்ற வருகிறேன். ஐயா,
0: நீங்க நீண்ட நாள் வானொலி?
1: கண்டிப்பாங்க.
0: எவ்வளவு காலமா வானொலி கேக்குறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் 50 ஆண்டுகளாக வானொலி கேக்குறேன் ஐயா. எனக்கு வயது 56. எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டு நான் வானொலி கேட்கறேன்.
0: எப்படி அந்த பழக்கம்? உங்க வீட்டுல உங்க அப்பா ரேடியோ வச்சிருக்காங்க?
1: ஆமாங்க ஆமாங்க. நம்ம வீட்டுல அந்த காலத்துல 70களில் இன்னமும் அந்த ஞாபகம் எனக்கு மலர் நினைவுகளாக இருக்கிறது. என்னுடைய 5-6 வயதுகள்ல அந்த கேட்ட விதங்கள்லாம்
0: நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும், என்னதான் நடக்குது, வேலை அடிக்கிறாங்க, பாட்டு போறாங்க, ஓக்குள்ள மனுஷங்களா இருப்பாங்களோ.
1: சொன்னீங்க அப்படித்தான் அப்படித்தான். ஏன்னா அந்த காலத்துல நமக்கு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லையா, டிவி கிடையாது, அதிகமா சினிமாவுக்கு போக முடியாது. வானொலி தான் எல்லா நிகழ்ச்சிகளும், வானொலி தான் எப்பயாவது பாட்டு போடுவாங்க. அதிகப்படியான நிகழ்ச்சிகள் தான் விவசாய நிகழ்ச்சிக்கு அப்புறம் மாணவர்கள் மாணவிகளுடைய விளையாட்டு நிகழ்ச்சிகள், மெல்லிசை நிகழ்ச்சிகள், துதி பாடல்கள், மிக முக்கியமா நியூஸ், 12:40 நியூஸ்,
0: சரோஜ் நாராயண்,
1: சரோஜ் நாராயணசாமி, ஆமா, ஜெயபிரகாஷ் நாராயண் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வாழ்க்கையில இளம் வயதுல இருந்து அந்த ரேடியோ கேக்குற பழக்கம் ரொம்ப இனிமையாக அமைந்தது.
0: சரிங்க சார், இப்ப நிறைய பேரு சின்ன வயசுல ரேடியோ கேக்குறாங்க, பட் கால மாற்றம் சமூக ஊடகங்கள்லாம் நிறைய போச்சு. இன்னைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் கையில இருந்ததுன்னா அதுலயே எல்லாமே வந்துருச்சு. பேசறதுக்காக வந்த அந்த செல்போன் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாமே அதுல இருக்குது. யூடியூபா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், எக்ஸ் தளமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் இன்னமும் ரேடியோ கேட்கறதா சொல்றீங்களா, எப்படி அது?
1: கண்டிப்பா நம்ம ரேடியோ கேட்பதை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். காதுக்கு இனிய கானங்களை கேட்டுக்கொண்டு பல்வேறு பணிகள் நம்ம செய்யலாம். எந்த பணியும் நம்ம டிஸ்டர்ப் ஆகாது. இதே நம்ம டிவி பார்த்தோம்னா நம்ம டிவி மட்டும் தான் பார்க்க முடியும், இந்த வேலை செய்ய முடியாது. இப்ப நம்ம வானொலியை நம்ம காதால கேட்டுக்கணும், எழுத்து பண்ணி செய்யலாம், சிறிய வேலை செய்யலாம், இப்படி நிறைய ஒர்க் நம்ம செய்வதற்கு வானொலி மிக சிறந்த ஒரு ஊடகமாகவும் ஒரு நண்பனாகவும் நம்ம செயல்படுத்தோம். வானொலியில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக நான் ரசித்து கேட்பது பாத்தீங்கன்னா விவசாய நிகழ்ச்சி கேட்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு, இருந்துட்டு வருது. இப்ப நானும் ஒரு விவசாயியாக
0: செயல்படுறேன்.
1: கண்டிப்பா எங்க அரசு துறையில நான் விரிவுரையாளராக இருக்கிறேன், கூடவே நான் விவசாயம் பண்றேன். எனக்கு விவசாயம் பண்ணுவதற்கு உந்து விசையாக கண்டிப்பா இந்த வானொலி இருக்குது. தினந்தோறும் நான் மாலையில 7:25 இந்த வானொலி நிகழ்ச்சி கண்டிப்பா கேட்பாங்க. காலையில புதுச்சேரி வானொலியத்துடைய டைரக்டர் சார் நடத்துற ப்ரோக்ராம் காத்துமுத்து கருத்துமுத்து நிகழ்ச்சி தினந்தோறும் நான் ஒரு ரசிகனா கேட்டுக்கணும் வரேன். அதுல வர தகவல்கள் ரொம்ப அருமையா இருக்கு. இயற்கை சார்ந்த தகவல்கள், புவி சார்ந்த தகவல்கள், விவசாய நிகழ்ச்சிகள், மழை புவி சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அதுல தராங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நிகழ்ச்சி.
0: இப்ப வானொலி ஒரு பெரிய பெட்டியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ் இந்தியால விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செட் வந்தது, ஒரு மஞ்சள் கலர்ல பாக்கெட் செட்.
1: ஐயா, அந்த போல ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன். வீட்டுல நான் பல்வேறு வகையான ரேடியோ வச்சிருந்தேன். டிரான்சிஸ்டர்ல இருந்து பெரிய ரேடியோ இருந்து பாக்கெட்ல வைக்க ஒரு ரேடியோ இருந்து இன்னைக்கும் நான் அதிகமாக நான் சைக்கிள்ல பயணம் செய்வேன். அப்ப இந்த சிறிய வானொலியை என்னுடைய பையில வச்சுக்கிட்டு நான் சைக்கிளிங் போறதும் உடற்பயிற்சி செய்யும்போது நடைப்பயணத்துக்கும் வாக்கிங் சொல்லுவோம் நடைப்பயிற்சி செய்வதற்கும் எப்பயுமே நமக்கு இந்த வானொலி நண்பனாக நான் எப்பயுமே நான் பயன்படுத்திக்கொண்டு வரேன். ஒரு நாளைக்கு நான் அதிகமாக நான் கேட்பது இந்த வானொலி தான். காலையில நான் கண்ணெழுத்து 7 இருந்து இரவு தூங்குவ செல்லுவரே ஒரு

0: நாளைக்கு குறைந்தபட்சம் நான் வந்து ஒரு 5 மணி நேரமாவது நான் வானொலி கண்டிப்பா காப்பேன்.
1: சார், இப்ப வானொலியால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு அறிவு பொக்கிஷம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க விவசாய நிகழ்ச்சிகள், நான் முழுமையா வானொலியை கேட்டு விவசாயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் விவசாயம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அறிவு விருத்தி செய்யறதுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வானொலியில இருக்கு, குறிப்பா அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் கூட இருக்குது.
0: கண்டிப்பா
1: அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதா, அதை பத்தி சொல்லுங்க.
0: இருக்குது கண்டிப்பா. ஒரு தனி மனிதன் வந்து ஒழுக்கமான மனிதனாக உருவாவதற்கு இந்த வானொலி மிக முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது. நான் பார்த்த வகையில ஒரு டிசிப்ளின், நமக்கு வந்து வானொலி கேட்பதால் நமக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கிறது. நமக்கு வந்து கால நிர்ணயம், பங்க்சுவாலிட்டி, இந்த டைம்ல அந்த வானொலிக்காக அந்த டைம் நம்ம வந்து பங்க்சுவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம காலையில சீக்கிரமா 6 மணிக்கு எழுந்தோம்னா அந்த நிகழ்ச்சி நம்ம 6:40 கேட்கணும், அப்ப நம்ம 6 மணிக்கு முன்னாடி எழுந்து ரெடி ஆகணும் நம்ம கேட்கறதுக்கு. இப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த வானொலியால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வானொலி பயன்படுது. வானொலியில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில பக்தி பாடல் கேட்கறோம், நம்ம விவசாய நிகழ்ச்சி கேட்கறோம், நம்ம ஏழைகள் மணி செய்தி கேட்கறோம், நல்ல ஒரு மனதுக்கு இனிமையான பாடல்கள் எல்லாம் போடுறாங்க, அதையும் கேட்கறோம் நம்ம. நிறைய அறிவியல் செய்திகளும் அதையும் கேட்கறோம் நம்ம. எல்லாத்துக்குமே வானொலி வந்து மிக சிறந்த ஒரு ஊடகமாக செயல்படுது. இந்த வானொலி பாத்தீங்கன்னா இளைய பாரதம், குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், பாடல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், பிரெஞ்சு மொழி கற்பம், இந்தி மொழி கற்பம், அது போன்ற நிகழ்ச்சிகள், மேலும் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இந்த கமெண்ட்ரிஸ், அது கிரிக்கெட் கமெண்ட்ரி, இதெல்லாம் வந்து ஒளிபரப்புறாங்க
1: ரேடியோல. ஒரு பெரிய
0: நம்ம ரேடியோல நம்ம கமெண்ட்ரி கேட்டுன்னு மத்த வேலையை நம்ம செய்யலாம். நம்ம டிவில முன்னாடி உட்காந்து நம்ம டிவியை பார்க்காம இந்த வேலையை செய்யலாம். நம்ம அரிய வகை செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வானொலியால் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, முகம் தெரியாத நண்பர்கள் நமக்கு வந்து கிடைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ரசிகராக இருக்கிறோம், நமக்கும் ஒரு ரசிகராக இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த வானொலி வந்து அன்றாட வாழ்வில் இன்றியமையாத ஒரு நண்பனாக செயல்படும்.
1: ஒரு காலத்துல வானொலி அப்படிங்கிறது ஒன்வே மாதிரி வானொலி நிலையத்திலிருந்து ஒளிபரப்புவாங்க, நம்ம கேட்போம், அதோட சரி. அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து பாட்டு கேட்கலாம், தொலைபேசி வழியில் கேட்கலாம் அப்படின்னு வந்தது. அதுக்கு பிறகு நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசி வழியா நேரடியா பங்கு பெறலாம் அப்படின்லாம் வந்துச்சு. இன்னைக்கு பல்வேறு நேயர்கள் தினமும் வானொலியில வந்து பேசுறாங்க, அந்த மாற்றத்தெல்லாம் எப்படி சொல்றீங்க?
0: இது ஒரு வகையான காலத்தின் கட்டாயத்தில் நம்ம வளர்ச்சி தான், வானொலியுடைய வளர்ச்சி. இப்ப ஒரு பக்கமாக வந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு பக்கமா வரும். ஒரு காலத்துல வானொலியில வந்து ஒருத்தவங்க தான் அது செய்வாங்க, இப்ப பொதுமக்களும் எல்லாரோட இன்வால்வ்மெண்ட், எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து நமக்கு இந்த வானொலியில வந்து இருக்குதுங்க. எல்லாருமே பாமர மக்கள் கூட பங்கேற்க சூழ்நிலை வந்து இப்ப வானொலியை உருவாக்கி விட்டு, இப்ப வந்து நேயர் விருப்பங்கள்ல இருந்து இப்ப நேரலையில வந்து பாமர மக்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சந்தேகத்தை கேட்கலாம், இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாங்க. இது ரொம்ப வானொலிக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க.
1: இப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நேயரா இருந்துட்டு இருக்கும் போது வானொலி நிகழ்ச்சிகள்லயே நாமளே நேரடியா பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வந்துச்சு? நிகழ்ச்சிகள்ல எப்படி பங்கு பெற்றீங்க? எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க கலந்துட்டு இருக்கீங்க?
0: இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியா வானொலி கேட்பதால் நாமளும் அதுல நம்ம வந்து பங்கேற்கலாம், அந்த ஒரு ஆர்வம் கண்டிப்பா வந்து அதிகமா எல்லாருக்குமே வரும். அப்படித்தான் எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு நேயராக இங்க வந்து நிகழ்ச்சியில நான் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன்.
1: நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: நான் அறிவியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், வானிலை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும், பருவநிலை மாற்றங்கள் சம்பந்த நிகழ்ச்சிகளும், இதெல்லாம் நான் வந்து கலந்து கொண்டு உரையை நான் இருக்கிறேன், நேரலையில வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன், என் நேர்காணலையும் நான் வந்து கலந்துட்டு இருக்கேன்.
1: வானொலியை வாழ்த்தணும், ஏன்னா வானொலிக்கு வயது 90. உங்களை வாழ்த்த சொன்னா என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்றென்றும் இனிமையாக இன்று போல் என்றும் வாழணுங்க. வானொலிக்கு என்றென்றும் அழிவு இல்லை. மக்களுக்காக ஒரு மிக சிறந்த பணியை வானொலி செய்து கொண்டு வருகிறது. இதனுடைய பணி சிறக்கணும், மேல்மேலும் நீடிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.

0: புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: அற்புத வானொலிக்கு

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: உப்பு தேவையான அளவு. வாங்க வெங்காய சாதம் எப்படி செய்யறதுன்னு கேட்டுருவோமா? முதல்ல அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு அடுப்புல குக்கர் அல்லது ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அரிசி அதுல போட்டு சாதமா வடிச்சு அதை எடுத்து ஒரு தட்டத்துல ஆற வச்சுக்கணும். வெங்காயத்தை நீளவாக்குல சின்னதாகவும் நறுக்கி ஒரு தட்டத்துல எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில அடுப்பை வைத்து நல்லெண்ணெய் 50 மில்லி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை ஊற்றி நல்லா காய வைக்கணும். காய்ந்த பிறகு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதுல போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பையும் பொரிமாவையும் அதுல சேர்த்து நல்லா கிளறணும். வெங்காயம் நல்லா சிவந்து வரணும். அந்த சிவந்து வர வரைக்கும் அதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். பின்பு நம்ம சாதம் ஆற வச்சோம் இல்லையா, அந்த சாதத்தையும் எடுத்து நல்லா கிளறணும். நல்லா கிளறி ஒரு 2 நிமிடம் பாத்திரத்துல அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறின பிறகு அதுக்கு மேல சிறிது கொத்தமல்லி புதினா மேல தூவி ஆறின பிறகு எடுத்து வச்சுக்கலாம். ஆமாங்க, வெங்காய சாதம் தயாராயிடுச்சு. இந்த வெங்காய சாதம் வெகு சீக்கிரமா தயார் செஞ்சிடலாம். பள்ளிக்கூடத்தை விட்டு வரும்பொழுது இல்ல காலை நேரத்திலயோ இல்ல பள்ளி விடுமுறை நாட்கள்லோ ஏதோ கேட்டாங்கன்னா அவசரத்துல சீக்கிரமா இந்த சாதத்தை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம வெங்காய சாதம் எப்படி செய்யறதுன்னு கேட்டோம். நீங்களும் அதற்கு தேவையான பொருளை குறிச்சு வச்சு இந்த வெங்காய சாதத்தை தயார் செஞ்சு குடும்பங்களோட சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியான வாழ்வை வாழ தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட.
0: இன்று கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில் நாம கேட்க போற ரெசிபி பேர் என்னன்னா வெங்காய சாதம். வாங்க அதற்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டலாமா? அரிசி 600 கிராம், பெரிய வெங்காயம் 5, பொரிமாவு தூள் 2 தேக்கரண்டி, நல்லெண்ணெய் 50 மில்லி,

0: உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம்.
1: தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
6: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: Admissions contact Srinivasa Poriyal Kalluri Autonomous Bommidi Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
9: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500-84-8820.
12: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
13: BPT பிசியோதெரபி, BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
12: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் நம் மொழி செம்மொழி. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் குறித்து உரை வழங்கு

0: கிரார் கவிஞர் நா முத்து வளவன்.
1: ஆகாஷ்வாணி நம்மொழி செம்மொழி என்ற முழக்கத்தோடு இணைகிறார் கவிஞர் நா முத்து நிலவன் அவர்கள்.
2: இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு இனிமை தமிழ் மொழி எமது என்று அழகாக பாடுவார் பாரதிதாசன். அந்த இனிமை தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற ஒரு உயரிய அங்கீகாரம் கிடைத்ததை ஒட்டிய நிகழ்ச்சி. இந்திய கலாச்சார அமைச்சகம் மற்றும் மொழியியல் நிபுணர்கள் குழு ஒரு மொழியை செம்மொழியா அங்கீகரிக்க சில நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. ஒன்று, வரலாற்று தொன்மையுடையதாக அந்த மொழி இருக்கணும். ரெண்டு, அந்த பண்டைய இலக்கியம் தலைமுறை தலைமுறையாக பேசும் மக்களால் மதிப்புமிக்க பாரம்பரியமாக கருதப்படும் பண்டைய இலக்கியங்களாக இருக்கணும். மூணு, சுயமான ஒரு இலக்கிய மரபு அந்த மொழிக்கு இருக்கணும். நாலு, தனித்துவமான பரிணாமம். இந்த அடிப்படையில் இந்தியாவில் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11 இருக்கு. அதில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்டது நம்முடைய தமிழ். அது 2004 அறிவிக்கப்பட்டது. செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் படிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டை ஒட்டி ஒரு தொகுப்பு போட்டிருக்காங்க. செம்மொழி தமிழ்னே பேர் இந்த புத்தகத்துக்கு. அந்த நூலில் 41 நூல்கள் அதனுடைய தொகுப்பு. அந்த 41 என்னன்னு கேட்டால், மிக பழைய அதாவது கிமு 6 நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து கிபி 500 வரைக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கில் தொல்காப்பியம், 8 தொகை என்கிற 8 நூல்கள், 10 பாட்டு என்கிற 10 நூல்கள், 11 கீழ்கணக்கு என்கிற 18 நூல்கள், அது இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலை என்கிற காவியங்கள், அப்புறம் 9000, இறையனார் களவியல், ஆக மொத்தம் 41 நூல்கள் தமிழில் செம்மொழி நூல்களாக அறியப்பட்டிருக்கின்றன. இந்த நீண்ட நெடிய பாரம்பரியமான தொடர்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் தமிழின் பெருமை. இப்போ இந்த செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட நூல்களில் தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, தொல்காப்பியம் தான் தமிழின் கட்டமைப்பையே உருவாக்கியது. தொல்காப்பியத்தில் முதல் நூற்பா எழுத்தன படுவ, அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்பது. இன்னைக்கு அதான், இங்கே 3000 ஆண்டு காலம் கழித்தும் இன்னைக்கு என் பேத்தி படித்தாலும் அதை தான் படிக்கிறார். அப்போ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தது தொல்காப்பியம். 8 தொகை நூல்கள்ங்கிறது 8 நூல்கள், அதாவது தொகுக்கப்பட்ட நூல்கள் 8, தனித்த நூல் கிடையாது, ஒன்று ஒன்று ஒரு தொகுப்பு. 500 நூறுங்கிறதுல எழுதினவங்க 5 பேர், அதில் 499 பாடல் இருக்கு. குறுந்தொகைங்கிறது 205 பேர் எழுதினது, அதில் 402 பாட்டு இருக்கு. நட்டினைங்கிறது 225 பேர் எழுதினது, அதில் 400 பாக்கள் இருக்கு. அகநானூறுங்கிறது 145 பேர் எழுதினது, அதில் 401 பாக்கள் இருக்கு. புறநானூறுங்கிறது 165 பேர் எழுதினது, அதில் 399 பாட்டு இருக்கு. ஒரு சில பாடல் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. இதில் பதிற்றுப்பத்துங்கிறது 100 பாட்டு சேரர்களுடைய வரலாறு சொல்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ 11-90 தான், முதல் 10 கடைசி 10 கிடைக்கல. அதே போல் பரிபாடல்ங்கிறது பாடக்கூடியது, அது 22 பாடல் தான் கிடைச்சிருக்கு. கலித்தொகை மிக அழகான காதல் பாடல்களை சொல்லக்கூடிய 150. இந்த 8 நூல்களின் தொகுப்பு என்பதனால் 8 தொகை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பழைய வெண்பா இருக்கு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்தனத்தை 8 தொகை. அடுத்தது 10 பாட்டு. இந்த 8 தொகுப்பு நூல் மாதிரியே 10 நெடும்பாட்டு. ஒன்று ஒன்று ஒரே நூல் தான், ஆனால் அது 10 இருக்கு. இந்த 10 பாட்டுங்கிறது ஒன்று ஒன்று நெடிய அடிகளை கொண்ட 10 நெடும்பாட்டு, அதன் தொகுப்பு என்பதனால் 10 பாட்டுன்னு பேர். நக்கீரர் எழுதிய முருகாற்றுப்படை 317 அடி, முடத்தாமக்கண்ணியார் எழுதிய புறநராற்றுப்படை அது 248 அடி, நத்தத்தனார் எழுதிய சிறுபானாற்றுப்படை 268 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பெரும்பானாற்றுப்படை அது 500 அடி, நப்பூதனார் எழுதிய முல்லைப்பாட்டு 103 அடி, மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சி 782 அடி. இதான் 10 பாட்டிலேயே பெரும்பாட்டு. நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை 188 அடி, கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு 261 அடி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாளை 301 அடி, பெருங்கொட்டனார் எழுதிய மலைபடு கடாம் 583 அடி என 10 நெடும்பாட்டுகளை கொண்ட நூல். அதனால் இதற்கு 10 பாட்டு என்று பெயர் வந்தது. நண்பர்களே, எப்படி 8 தொகைக்கு மாதிரி 10 பாட்டுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு வெண்பாள் இருக்கு? அந்த பாட்டு என்னன்னா, முருகு, புறநாறு, பாரிநண்டு, முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடு நல்வாடை, கோல் குறிஞ்சி,

பற்றின பாலை கடாத்தொழும் பத்து. இந்த சங்க இலக்கியம் என்பதே எட்டு தொகையும் பத்து பாட்டுதான். இந்த பத்து எட்டு சேர்ந்தா பதினெட்டு. இந்த பதினெட்டை மேல் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்படின்னா கீழ்கணக்கு ஒன்று இருக்கணும்ல. பதினெண்டு கீழ்கணக்குங்கிறது நீதி நூல்கள் அல்லது சங்கம் மருவிய நூல்கள் அதுக்கு பேர். சங்க இலக்கியம் என்கிற எட்டு தொகைகளும் பத்து பாடல்களும் பெரும்பாலான பாடல்கள் அகப்பாடலாக இருக்கு. அதே மாதிரி சங்க இலக்கியத்தில் பெரும்பாலான பாடல்கள் ஆசிரிய பாவிலேயே இருக்கு. இந்த நீதி நூல்கள் என்னன்னா அது ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு இல்லையா. இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களும் வெண்பாவில் இருக்கு. இப்போ ஆசிரியப்பாங்கிறது நாலு அடி நாலு நாலு சீராக போட்டுக்கிட்டே போயிடலாம். பெரிய இலக்கண கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப கிடையாது. நிறைய நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தவிர ஆசிரியப்பா எழுதுறதுக்கு எளிது. இந்த வெண்பா இருக்க அது கொஞ்சம் கஷ்டம். புலவருக்கு வெண்பா புலிம்பாங்க. இந்த தலைதான் வரணும், இதுக்கு மேலே ஒரு சீர் வரக்கூடாது அப்படின்னா இருக்கு. அந்த வெண்பாவில் ஏன் நீதி நூல்கள் இருக்குன்னா தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொண்டு கட்டுப்பாடுகளை சொன்ன இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கு. அதான் வெண்பா. அதில் என்னென்ன இருக்குன்னா நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு இயலாது என்பவே கை நிலையும் ஆம் கீழ்கணக்குன்னு இந்த பதினெட்டு நூல்களையும் நினைவு வச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்பா இருக்கு. இதில் கோவைங்கிறது ஆசார கோவை, மூலம்ங்கிறது சிறுபஞ்ச மூலம், காஞ்சிங்கிறது முதுமொழி காஞ்சி. இப்படி பதினெட்டு நூல்கள் ஒன்று ஒன்றும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாகவும் அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருந்தாங்கிற பழைய வரலாறுகளை அல்லது கதையாக சொல்வதாகவும் இருக்கலாம். புனைவும் வரலாறும் கலந்தது தான். அப்படியே நடந்திருக்குமா என்றால் அப்படியே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி நடக்காம முழுதும் கற்பனையாக இருந்தால் இல்லை. கற்பனை கலந்த புனைவும் கலந்த வரலாற்று குறிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு கீழடியில் கிடைத்திருக்கிற பல குறிப்புகள் நமக்கு சொல்லுது. இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினொன்று கீழ்கணக்கு இது போக தமிழின் மிகச்சிறந்த ஒரு இலக்கியம்னா முதல் காவியம்னா குடிமக்கள் காப்பியம்னா அது சிலப்பதிகாரம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். 2000 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய இலக்கியம் உலகின் வேறு எந்த மொழியிலும் இருக்கா என்று கேட்டால் இலக்கியமாக இல்லை. இலியட் ஆடிசிலாம் பழைய இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சிறப்புனா புகாரில் தொடங்கி மதுரையில் நடந்து வஞ்சியில் போய் முடியும். சோழ பாண்டிய சேர நாடு மூன்று நாடுகள் வரும், மூன்று மன்னர்களை பற்றி வரும், முத்தமிழும் வரும். அதை அவர் மூன்று காண்டமாக பிரிச்சிருப்பார். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சரியாக 10 காதை இருக்கும். மதுரை காண்டம் கொஞ்சம் கூட 13, வஞ்சி கொஞ்சம் குறைச்சி 7, மொத்தத்தில் 30 காதை என்கிற ஒரு அருமையான கட்டு. அந்த சிலப்பதிகாரத்தினுடைய சாரம் என்ன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள். அது என்ன பாட்டுடை செய்யுள்னா காவியம் என்பது வெறும் கவிதையாக தான் இருக்கணும், ஆனால் இடையிடையே கொஞ்சம் உரைநடையிலே வரும். அதுதான் நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதனுடைய தொடர்ச்சியாக வர்ற மணிமேகலை. மணிமேகலை யாருன்னு கேட்டால் கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலையின் கதை தான் மணிமேகலை என்கிற காவியமாக சீத்தலை சாத்தனார் அவர் எழுதினர். தமிழில் தோன்றிய பழைய இலக்கியமான சங்க இலக்கியங்கள் சமய சார்பற்றவை. சிலப்பதிகாரத்தில் பல சமய சிந்தனைகள் வந்திருந்தாலும் எந்த சமயத்தையும் பரப்பும் நோக்கம் அதன் ஆசிரியருக்கு இல்லை. ஆனால் மணிமேகலை பௌத்த சமயத்தை பரப்புதலையே முதன்மையாக கொண்டது. அது சொல்ற சாரம் என்னன்னு கேட்டா இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, வளவிய வான்பொருள் செல்வமும் நில்லா, புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார், மிக்க அறமே விழுத்துணை ஆவது. அதுக்கடுத்தது இந்த செம்மொழி நூல்களில் முக்கியமானதுன்னு ஒன்று மிக அழகான, யாராவது நீங்கள் கவிதை எழுதுனீங்கன்னா கவிதை எழுதுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டியது முத்தொள்ளாயிரம் என்கிற முழுக்க முழுக்க வெண்பாக்கள்லேயே 109 பாடம் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒன்று ஒன்று ஒரு காட்சி படிமம். அதுக்கப்புறம் இறையனார் களவியல் உரைன்னு இதில் இந்த களவியலில் 33 நூற்பா, கற்பியலில் 27 நூற்பா என மொத்தம் 60 நூற்பாக்களை கொண்டது இறையனார் களவியல். ஆக இந்த 41 தான் செம்மொழி தமிழ் என்று சொல்லப்படுகிறது. இதில் ஒன்று ஒன்று ஒரு கடல். நான் இப்போ நேரம் கருதி என்ன பண்ணுறேன், புறநானூறுங்கிற ஒரே ஒரு இலக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்முடைய வாழ்வியல் இன்றைக்கு பயன்படுமாறு என்னென்ன சொற்கள் இருக்குது, என்னென்ன வரிகள் இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒன்று புகழ்பெற்ற எல்லாருக்கும் தெரிந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொன்று நரிவரு தலையார் சொல்கிறாரு, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். உன்னால் நல்லது செய்ய முடியலையா பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இருக்க போதும். எவ்வளோ எளிமையான வாழ்க்கை பாருங்களேன். அதே போல கல்வியை பத்தி அப்பவே, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் இருக்கான், மூத்தவன் படிக்கல இளையவன் படிச்சிருக்கான்னா இளையவனா இருந்தாலும் படிச்சவன் சொல்றதுதான் அரசாங்கமே கேட்கும்னு ஒரு அரசர் பாடின பாட்டு. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும்

0: அவன்கட்படுமே என்று சாதியை மதத்தை வயதையெல்லாம் கடந்தது கல்வி அப்படின்னு எழுதினவர் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற மன்னன். சரி, ஈ என இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளே நின்றல் அதன் ஒன்னும் இல்ல, எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதை விட இழிவு அப்படி கேட்கிறவனுக்கு இல்லைன்னு சொல்றது. இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்கறது உயர்வானது, இந்த வச்சுக்கன்னு கொடுக்கறத வேண்டான்னு சொல்றது அதை விட உயர்வானது. எவ்வளவு இயல்பான வாழ்வியல் விழுமியங்கள் பாருங்களேன். சரி, அதுக்கப்புறம் அமிழ்தமே கொடுத்தாலும் தனியா தாமட்டும் நீங்காதவன் சில பேர் இருக்கான். அதே போல உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நீ நல்லா இருப்பேன்னு நாலு பேர் சொல்லுவாங்கன்னு சொன்னா அதுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதே போல உலகத்தையே கொடுத்தாலும் கெட்ட காரியங்களை செய்யாதவங்க இன்னமும் இருக்காங்க. தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலனர் உண்மையானே உண்டால மைய உலகம். தனக்குன்னே எதையும் எடுத்துக்காம மற்றவங்களுக்காகவே வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அதே போல அற வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற புண்ணியங்கிறது அடுத்த பிறவிக்கு உதவுமோ அப்படிங்கிறதுனால நான் செய்யல, அப்படி செஞ்சா எதையோ எதிர்பார்த்து அது ஒரு அறவிலை வாணிகம் போல ஆயிரும். நான் அப்படி இல்ல, இந்த பிறவில என் மனதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் செய்யற இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வாணிகன் ஆய் அலன் அப்படின்னு சொல்ற ஏழிச்சேரி முடமோசியார் பாட்டக்க. மறுமை நோக்கின்றோ அன்றே பிறர் வறுமை நோக்கின்று அவன் வன் கையே. எல்லாத்துக்கு மேல பெருந்தலை சாத்தனார் என்கிற புலவர் சொல்றாரு, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிதி தாம் மாய்ந்தனர். இது போல புகழ் நிலையாக இருக்க வாழ வேண்டிய முறையை நமக்கு இலக்கியங்கள் ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இது போன்ற இலக்கியங்களை படிக்கிற போது மனதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக மட்டுமல்ல வாழ்க்கைக்கே ஒரு மாறுதலாகவும் வரும். தமிழ் செம்மொழி இலக்கியங்கள் உலகில் கிடைக்காத ஒரு பெரும் பேரு.
1: தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாளையொட்டி நம்மொழி செம்மொழி என்று உரை வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
7: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
8: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: நேரம் 11:21. தித்திக்கும் அன்பலையாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களும் புதிய நேயர்களுக்கானது. மற்ற வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து பங்கு பெறலாம்.

0: கட்டுரை பெண் பூவே நிகழ்ச்சியின் முதல் நேரே வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் தோழி. ஐயா, இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி, இதில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள இயலும். ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இது பூவே பெண் பூவே நிகழ்ச்சி, இது பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைய புதிய நேர்கள் அளிக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி இப்போது 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொருனாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும், மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன்னணி இப்போது 24-40-31 எண்ணிலும், மற்றொருனாக 94-86-65-20-25 என்ற எண்களிலும் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் பெண் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க தோழி, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சாந்தி அம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நல்லா இருக்கமா. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
1: இன்னைக்கு சனிக்கிழமை. சாப்பாடு சாம்பார் ரசம்.
0: என்னதான் மழை ஸ்டார்ட் ஆயிட்டாலும் வெயில் வந்து பொழந்து கட்டுது இல்லைங்களா? அதுக்கேத்த மாதிரி நீராகாரமான உணவை சமைச்சு சாப்பிடுறீங்க, ஹெல்த்தியா, பரவாயில்லையே.
1: அப்படிதாங்க செய்வோம். இன்னைக்கு சனிக்கிழமை, வேற நாள் இருந்தா வேற. இன்னைக்கு செஞ்சிருக்கேன்.
0: சரிங்க பெண் தோழி, உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லான்னு இருக்கேன். இந்த விளையாட்டு எப்படி அப்படின்னா, இப்போ நிறைய தமிழ் திரைப்படத்துல நிறைய திரைப்படங்கள் வந்துருச்சு இல்லைங்களா? பூ பேர்ல ஆரம்பிக்கிற ஒரு ரெண்டு திரைப்பட பேரை நீங்க சொல்லணும், அதுதான் உங்களுக்கான
1: விளையாட்டு.
0: ஆமா, பூ பேர்ல ஆரம்பிக்கிற ரெண்டு விளையாட்டு, அதாவது திரைப்பட பெயரை நீங்க சொல்லணும்.
1: பூவிலங்கு.
0: பூவிலங்கு, அருமை. அப்புறம்
1: புதுப்பண்ணு
0: இல்லைங்களே, அதுல பூ பேர் இல்லையே. சரி, ஓகே, நல்லா முயற்சி செஞ்சீங்க, நன்றி.
2: என்ன
0: சமைச்சீங்க நீங்க? பரவாயில்லையே, நல்ல அருமையான ஒரு சமையல தான் செஞ்சு சாப்பிட்டு வரீங்க. சரிங்கம்மா, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். என்னன்னா, தமிழ் திரையுலகில நிறைய திரைப்படங்கள் வந்துருச்சு இல்லைங்களா? அந்த திரைப்பட பெயர்கள்ல பூ பேர்ல ஆரம்பிக்கிற திரைப்பட பெயர்களை நீங்க சொல்லணும், ஒரு ரெண்டு திரைப்பட பெயரை சொல்லணும்.
2: பூவே உனக்காக.
0: வாவ், சூப்பர். அப்புறம்
2: புது வசந்தம்.
0: புது வசந்தம் அப்படின்ற பேர்ல பூ பேர் இல்லைங்களே.
2: பூவெல்லாம் கேட்டு பாருங்க.
0: சரிங்கம்மா, நல்ல முயற்சி செஞ்சீங்க, நன்றி.
2: நன்றிங்கம்மா, நன்றி.
0: அடுத்த பெண் தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்புல இருந்த விடப்பட்டாங்க. அடுத்த பெண் தோழி, வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க பெண் தோழி, யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பூவே பின் பூவே நிகழ்ச்சியில ஒரு விளையாட்டு விளையாடிட்டு வரோம். என்ன விளையாட்டுன்னா, திரைப்பட பெயர் இருக்கீங்க இல்லைங்களா? தமிழ் திரைப்பட பெயரு, அதுல ஏதாவது ரெண்டு திரைப்பட பெயரை நீங்க சொல்லணும், அது வந்து பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகணும்.
3: பூவே பூச்சுடவா.
0: பூவே பூச்சுடவா.
3: பூவெல்லாம் கேட்டுப்பார்.
0: ஓகே தான், பட் எனக்கு என்னன்னா, இது பூ பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பேர் சொல்ல சொன்னா, ஆனா பூவையே வச்சு பேரா சொல்லிருக்கீங்க. பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஏதாவது பேர் சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. சரி, நீங்க ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? பூ பேர் சொல்ல முடியுமா?
3: பூ பேர்லங்களா?
0: ஆமா, பூனே ஸ்டார்ட் ஆகாம பூ பேர்லயே ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ரெண்டு திரைப்பட பேர் சொல்லுங்க.
3: நான் கொஸ்டின் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்.
0: இப்போ ஓகேங்களா? சொல்லுங்க.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். தருமபுரி பைசு ஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு ஹல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: மரகதம்னு சொல்லிட்டு ஒரு பழைய படம் இருக்குங்களே.
1: இருக்குங்களா? இல்லைங்களே, அந்த மாதிரி ஒரு படம் இல்லைங்களே. சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க, உங்க முயற்சிக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: முற்பகல் வணக்கம்.
1: சரிங்க ராஜேஸ்வரி அம்மா, நாம இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். என்ன
2: விளையாட்டுன்னா,
1: நீங்க சொல்றீங்களா? ரெண்டு
2: பத்து பேர் கேக்குறீங்க.
1: ஆமா, சொல்லுங்க.
2: ரோஜா,
1: அருமை. அப்புறம்
2: செம்பருத்தி.
1: அடடா, சூப்பரா சொல்லிட்டீங்களே. நான் ரெண்டு கேட்டு ரெண்டு சொல்லிட்டீங்க. இன்னும் தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் தெரியுங்களா? இன்னும் இருக்கா?
2: தாமரை நெஞ்சம்னு ஒரு படம் இருக்கு, பழைய படம்.
1: ஓகே, சூப்பர். அப்புறம் சரிங்கம்மா, நம்ம இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்.
3: ஆமா, நிகழ்ச்சி கேட்கல, ஃப்ரெண்ட் மூலமா தான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு கால் பண்ணா.
1: என்ன விளையாட்டு அப்படின்னா, தமிழ் திரைப்படங்கள் நிறைய வெளி வந்துருச்சு இல்லைங்களா, அந்த திரைப்பட பெயர்கள்ல பூ பேர் இருக்கிற மாதிரி ரெண்டு திரைப்பட பெயரை நீங்க சொல்லணும். சொல்லுங்க பாப்போம்.
3: பூவரசன், பூவே உனக்காக.
1: ஓகேதான், ஆனா பூ பேர்ல வர மாதிரி சொல்லணும். பூன்னு சொல்லாம பூ பேர்ல வர மாதிரி சொல்லணும். ரோஜா, செம்பருத்தி அப்படின்னு
3: சொன்னாங்க.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சமாஜ்ல இருந்து பச்சையம்மா பேசுறேன்.
1: சரிங்க பச்சையம்மா, நிகழ்ச்சி கேட்டிங்களா? நிகழ்ச்சியோட விளையாட்டு இன்னைக்கு வந்து திரைப்பட பேர்ல, எந்தெந்த திரைப்பட பேர்ல பூ பேர் இருக்கோ அந்த படம் பேரை சொல்லணும். நீங்க ரெண்டு சொன்னா போதும்.
4: தாமிரபரணி.
1: தாமிரபரணி, அதுல எங்க பூ பேர் இருக்குங்களா? இல்ல, தாமரைன்றது தானே பூ. தாமிரபரணின்றது ஒரு ஆறு பேர் தானே? முயற்சி செய்ய பாக்கலாம். இல்லைங்களே, அதுல பூ பேர் வரலையே. பூன்னு இருக்கு, ஆனா அதுல பூ பேர் வரல. நல்லா முயற்சி செஞ்சீங்க, நன்றி. நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்,
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
12: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
14: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு

0: பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம், கால் 9965523999.
2: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் ஜேபி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். ஜேபி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதோ இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTECH இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
10: LN College of Pharmacy, D-Pharm, B-Pharm இருக்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
11: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
12: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500-84-8820.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளன. இதற்கான கல்வி தொகுதி இளங்கலை பொறியியலில் மெக்கானிக்கல் அல்லது ட்ரிபிள் இ பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள் நடைபெறும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் பயிற்சிகள் நடைபெறும். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடும் செய்யப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு www.tatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பித்து பயன்படுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நிலையத்தில் நேரம் 11:43. இது உங்கள் தித்திக்கும் அன்பலையான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு திரைப்பட பெயர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். அத்திரைப்பட பெயர் பூப்பேரில் ஆரம்பிப்பதாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் குறைந்தது ஒரு 2 பூப்பட பெயரை சொல்ல வேண்டும். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற புதிய நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களில் அழைக்கலாம். வழக்கமாக வரும் நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம். இது பெண்களுக்கான சிறப்பான நிகழ்ச்சி. இதில் பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள இயலும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழிகளை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்பவர் யார்? இங்கிருந்து
1: ராணி.
0: சரிங்கம்மா, சொல்றீங்களா? ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு வந்தீங்களா?
1: ஆவாரம் பூ.
0: ஆவாரம் பூ, சூப்பர். அப்புறம்
1: அப்புறம் வந்து ரோஜா வனம்.
0: ரோஜா வனம், ஓகே.
1: ரோஜா கூட்டம்,
0: அருமை அருமை. அப்புறம்
1: அதுக்கப்புறம் பொய்யுதுமா சிந்து நதி பூ, அது எது எது வெறும் பூடு ஒரு படங்குதுமா?
0: இல்ல, பூன்னு கேக்கல. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப ஒரு 3 படப்பேர் நீங்க சொன்னீங்க, ரோஜா கூட்டம், ரோஜா வனம், அந்த மாதிரி பூ பேர்ல ஆரம்பிக்கிற அந்த பூப்பட பெயர்களை தான் கேட்டுருந்தோம். அருமையா பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டீங்கம்மா, நன்றி.
1: ஜாதி மல்லின்னு ஒண்ணு இருக்குமா?
0: அப்படிங்களா? வணக்கம்.
2: வணக்கம்
0: சொல்பவர் யார்? இங்க இருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கிங்காவரம் தேன்மொழி சகோதரி. நலமா
0: இருக்கீங்களா? நலமா. நீங்க நலங்களா?
2: நாங்களும் நலமா இருக்கிறோம்மா.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா? திரைப்பட பெயர் வந்து சொல்லணும். அந்த திரைப்பட பெயர் வந்து பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஒரு 2 திரைப்பட பெயர் நீங்க சொல்லணும். பூ பேர்ல ஆரம்பிக்கிற 2 திரைப்பட பெயரை நீங்க சொல்லணும். சொல்லுங்க.
2: பூமகள் ஊர்வலம்.
0: இல்ல, பூமகள் ஊர்வகம் அந்த பேர் வரணுமா? இப்ப ரோஜா பூ, தாமரை பூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பேர் வரணும்.
2: என்ன
0: பூ பேர் சொல்லல, பொதுவா சொல்லிருக்கேன். நீங்க எந்த பூ பேர் வேணாலும் சொல்லலாம். அந்த பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு திரைப்பட பெயர் இருக்கணும்.
2: பூக்கள் பேர்ல வரணும்.
0: ஆமா, பூனு வராம பூக்கள் பேர். இல்லம்மா, வண்ண வண்ண பூக்கள். பூக்கள் தான் சொல்றீங்க, அந்த பூ பேர்ல ஆரம்பிக்கிற மாதிரி வரணும். உதாரணமே நான் சொல்லிட்டேன், ரோஜா, ரோஜா வனம். இப்ப கூட சொல்லிட்டு போனாங்க ஒரு நிகழ்ச்சியில, ஒரு அம்மா ரோஜா கூட்டம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணும். முயற்சிக்கு நன்றி.
2: மலர் வகையில வரணும்.
0: ஆமா ஆமா, ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்லையே, ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்களே. சரி, ஓகே, முயற்சிக்கு நன்றி.
2: நன்றி
0: நன்றி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங்.

0: காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த தொழிலை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மாரிமங்கலத்துல இருந்து மாதம்மாள் பேசுறேன் மேடம்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு விளையாட்டு என்னன்னு
2: தெரியுமா? சொல்லுங்க மேடம்.
1: என்னன்னா, பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற திரைப்பட பேர் வந்து நீங்க சொல்லணும்.
2: சாமந்தி பூ.
1: சாமந்தி பூன்னு படம் இருக்குங்களா?
2: இருக்குங்க மேடம்.
1: அடுத்தது
2: சிவகுமார் சோபா நடிச்ச படம். ரோஜா பூ ரவிக்காரி.
1: சூப்பர்மா, அருமை. யாரும் சொல்லாத ரெண்டு திரைப்பட பெயரை சொல்லிருக்கீங்க. சூப்பர், நன்றிமா, அழகா முயற்சித்தீங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கம்மா. உங்க இணைப்பு தான் கொஞ்சம் சரியா கேக்கல. இப்ப சரியா? ஓகேதாம்மா. சரிங்கம்மா, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியை கேட்டீங்களா? திரைப்பட பெயர் சொல்லணும். இதுவரைக்கும் வந்த நேயர்கள் வந்து விடையளிச்சாங்க. அந்த விடையில இருக்கக்கூடிய திரைப்பட பெயரா இருக்கக்கூடாது. புதுசா ஒரு ரெண்டு திரைப்பட பெயரு மலர்கள் பெயர்கள்ல ஆரம்பிக்கிற பெயரா சொல்லணும். சொல்லுங்க. சூரியகாந்தி அப்படின்னு ஒரு படம் இருக்குங்களா? நான் பார்த்ததே இல்லைங்களே. இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. சரி, ஓகே, அடுத்து சொல்லுங்க. சிவப்பு ரோஜாக்கள். நான் இந்த படத்தை கேள்விப்பட்டிருக்கேன். சரிம்மா, ரொம்ப அற்புதமா முயற்சி செஞ்சீங்க. நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சிவகாமி பேசுறேன் மேடம்.
1: சரிங்க, சிவகாமி அம்மா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா? சொல்லலாமே. திரைப்பட பெயர் வந்து மலர்கள்ல, அதாவது பூ பெயர்ல ஸ்டார்ட் ஆகுற ரெண்டு திரைப்பட பெயரை சொல்லலாம். உங்க வானொலி பெட்டியோட ஒலிய கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே.
4: சரி மேடம்.
1: எக்கோ அடிக்குது.
4: பூந்தோட்ட காவல்காரன்.
1: இல்லம்மா,
4: பூவே பூச்சோடவா?
1: அதான், பூன்னு ஸ்டார்ட் ஆகாம பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகணும். உதாரணத்துக்கு ரோஜா அந்த மாதிரி.
4: சீக்கிரம் வரலங்க மேடம்.
1: சரிங்கம்மா, முயற்சிக்கு நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லது, யார் எங்கிருந்து?
5: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
1: சரிங்க நிஷாமா, நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கிறேங்க. நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா. சரி, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டேங்க.
1: திரைப்பட பெயர் ஏதாவது இரண்டு திரைப்பட பெயர் பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம். இது வரைக்கும் சொல்லாததா இருக்கும்.
5: செவ்வந்தியங்களா?
1: சூப்பர்மா, அருமை. அப்புறம்
5: டிசம்பர் பூக்கள்.
1: டிசம்பர் பூக்கள். இருக்குமா, இந்த படமும் இருக்கு. இன்னும் ஏதாவது தெரியுங்களா?
5: பூவுக்குள் பூகம்பம்.
1: இல்ல இல்ல, இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. ஏன்னா பூவன் தானே ஸ்டார்ட் ஆகுது. பூவோட பேர்ல எதுவும் இல்லை இல்லைங்களா?
5: இரமாறாத பூக்கள்.
1: பூக்கள் இருக்கு, ஓகே, பட் பூ பேர்ல இருக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டு மட்டும் தான் எடுத்துக்க முடியும். சரிம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
6: ஹலோ.
1: வணக்கம். சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
6: வணக்கம் மேம். சேலம் மாவட்டம்.
1: சேலம் மாவட்டம். பேசுங்க. இன்னொரு டைம் பதிவு பண்ணுங்கம்மா. உங்க பேர். உங்க பேர் இன்னொரு டைம் சொல்லுங்கம்மா, கேக்கல.
6: ஹலோ.
1: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: என்னோட பேர் பேரின்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: கேட்டுட்டு
1: இருக்கேன்.
6: போட்டு ட்ரை பண்ணலாம். கேட்பா, எல்லாத்துக்கும் ஆன்சர் எல்லாம் கரெக்டா நானே.
1: சரி, ஓகே, சொல்லலாமே, ட்ரை பண்ணலாமே.
6: சரிங்க.
1: தாளம்பு நீங்க தான் சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல. அப்புறம் ஆமா, அந்த திரைப்பட பேர் இருக்கு. அப்புறம்
6: ரொம்ப பழைய படம்.
1: ஆமா ஆமா, நானும் பாத்திருக்கேன். நன்றி.

0: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்வருக்கு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பெண்ணாம்பட்டியில இருந்து சக்தி பேசுறேன்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க. நிகழ்ச்சியெல்லாம் கேட்டீங்களா?
1: கேட்டோம் மேம்.
0: திரைப்பட பெயர் வந்து ரெண்டு திரைப்பட பெயர் பூ பேர்ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி நீங்க சொல்லணும். சொல்லுங்க.
1: ஆமா மேம். பூவரசம் பிபி.
0: இல்லைங்க, பூனே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த பூக்களோட பேர் இருக்கு இல்லைங்களா, ரோஜா, தாமரை, மல்லிகைப்பூ, அந்த மாதிரி பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த பேர்ல ஸ்டார்ட் ஆகணும்.
1: குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும்.
0: சூப்பர்மா, அருமை. அடுத்து
1: ரோசாப்பூ ரவிக்கைக்காரி.
0: ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்களே.
1: உதிரிப்பூக்கள்.
0: உதிரிப்பூக்கள், ஓகே, எடுத்துக்கலாம். சூப்பர்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி.
1: நன்றி மேம்.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன திரைப்பட பெயர் வந்து எது பூ பேர்ல ஸ்டார்ட் பண்ணதோ அது ரெண்டு திரைப்பட பெயரை நீங்க சொல்லணும். இதுக்கு முன்னாடி சொன்னவங்க நிறைய சொல்லிருக்காங்க, அந்த பெயரை வந்து நீங்க திருப்பி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ரெண்டு திரைப்பட பெயரை சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம். செண்பகமே செண்பகமே இருக்குங்களா? அந்த மாதிரி ஒரு படம். ஓகே. நீல
2: நீல மலர்கள் படம் பேரு.
0: ஓ, ஆனா இதை ஏத்துக்க முடியாதே. நீல மலர்கள் ஒரு பூ இருக்குங்களா? அது கலர் தானே ரெஃபர் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பூ சொல்லுங்க. சரிமா, நல்லா முயற்சி செஞ்சுங்க. நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், சோம்பட்டியில இருந்து.
0: சரிங்க மேம், சொல்லுங்க. நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: அடுக்குமல்லி.
0: ரோஜா கூட்டம். ஆல்ரெடி சொல்லிட்டாங்களே.
3: அடுக்குமல்லி.
0: அடுக்குமல்லி. இன்னும் ஒரு பேரு சொல்லுங்க. சரிங்கம்மா, நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நேயர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
6: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965-23999.
11: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848420.

0: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
0: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று மதியம் 12:10 உங்கள் களம் உழைப்பும் உயர்வும் தருமபுரி எஸ் பச்சையப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், அதனைத் தொடர்ந்து 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரையை கேட்கலாம். 2:30 தமிழருவி கம்பனும் வள்ளுவனும் குறித்து காஸ்மி விஸ்வநாதன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விழைத்திடும் வினாக்கள், 5:00 மாலை தேன்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 7:00 திரையிசை, 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை குறித்து பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஸ்ரீ வித்யா அவர்களின் உரையை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து காய்கறி வளர்ப்புகள், கறவை மாடு குறித்து தருமபுரி செஞ்சாயம்பட்டி ஏ முனியப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றலின் தலைப்பு தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் உலாவர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 9:30 இடைவிடாத இசை மழை ஆகியன கேட்கலாம். இவை யாவும் நமது பண்பலியில் இனி ஒளி உலா வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாகும். நேர்களை இன்னும் சில நொடிகளில் பண்பலியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
2: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Reserve Bank of India has simplified the rules governing investments by foreign portfolio investors or FPIs in government securities. Under the revised framework, FPIs investing through the general route will get greater flexibility as certain investment restrictions have been removed. The RBI has also merged the existing general and long-term investment categories into a single limit for government securities and state government securities. The revised framework is aimed at making investments easier and reducing compliance requirements for foreign investors. The revised directions have come into effect immediately. Central Board of Secondary Education or CBSE has extended the last date for submission of applications for verification of marks and re-evaluation till tomorrow. In a social media post, the board said, students can now submit their applications till Sunday midnight. CBSE said that the decision has been taken in the interest of students to provide them with additional time to complete the application process. The earlier deadline for submission of applications was 6th of this month. Delhi police has arrested a hotel cook named Keshav Negi in connection with the Malviya Nagar fire incident. The fire broke out at a hotel in Malviya Nagar on the 3rd of this month and claimed the lives of 21 people while injuring 40 others. Earlier, the police had also arrested the hotel owner under charges of culpable homicide and other relevant sections. The police stated that further interrogation and investigation is underway. The 29th edition of the India-US Army to Army Staff Talks was held in Hawaii, co-chaired by Lieutenant General Rajiv Ghai, Deputy Chief of the Army Staff Strategy and Lieutenant General Joel Vowell, and Deputy Commanding General of the US Army Pacific. The discussions focused on strengthening bilateral defense cooperation, enhancing interoperability, expanding professional exchanges, and deepening military collaboration in support of shared security interests. Mauritius has imposed a temporary entry ban on foreign nationals who have travelled to, transited through, or stayed in Congo, Uganda, or South Sudan over the past 21 days following the latest outbreak of the Ebola virus. Mauritian citizens and foreign residents holding valid work, residence, occupation, business, or student permits will still be allowed to enter the country, but will be subject to a mandatory 21-day quarantine if they have visited any of the three countries.

0: within the previous 3 weeks. External Affairs Minister Dr. S. Jayashankar today congratulated the newly appointed Foreign Minister of Slovenia, Tone Kaiser, and expressed his desire to work together. Tone Kaiser, a former diplomat with more than 30 years of experience, was officially sworn in under the newly endorsed right-wing coalition led by Prime Minister Janez Janša in Slovenia. In Andhra Pradesh, Jan Sena Party President Pavan Kalyan has announced Lingamaneni Ramesh as the party's candidate for the upcoming Rajya Sabha election. The announcement was made through an official statement issued by the party. L. Ramesh is scheduled to file his nomination papers today. According to party, Ramesh has been associated with Jan Sena and its leadership since 2015. India Meteorological Department or IMD has issued a red alert for very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Keralam and Mahi today. Heavy to very heavy rainfall conditions are also expected over parts of northeast India, Karnataka, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. Similar conditions have been predicted over sub-Himalayan West Bengal, Telangana, Konkan, Goa, Madhya Maharashtra, Rayalaseema, Andaman and Nicobar Islands and Lakshadweep. The weather agency predicted a thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Uttarakhand, East Uttar Pradesh, Madhya Pradesh, Jharkhand and Jammu and Kashmir today. Indian wicketkeeper and batter K.S. Bharat has announced his retirement from international cricket. He represented India at test level on 7 occasions, with his last appearance coming against England at Vishakhapatnam in February 2024. India will face Bangladesh in the final of the SAF Football Women's Championship at Madgaon in Goa today. The match will be held at 6:30 p.m. onwards. And in hockey, India will face host Japan in the final of the Men's Under-18 Asia Cup 2026 in Japan today. The match will start at 3:30 p.m. IST. Earlier, India beat its arch rival Pakistan 5-3 in the second semi-final in a high-scoring contest. And that is the end of this news bulletin.
1: நேரம் நண்பகல் 12:10. இது உங்கள் உற்சாகமான தருமபுரிய நண்பலையான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் உங்கள் களம். இன்றைய நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம் தருமபுரி எஸ் பச்சையப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
7: வணக்கம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5. இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள்லாம் 100 வருடங்களும் கடந்து வாழக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும். அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவர்கள் இளமை பருவங்களில் அல்லது அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவங்க எந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டாங்கன்றதை பொறுத்து அவங்களுடைய ஆயிலும் சரி அவங்களுடைய ஹெல்த்திலாம் காரணம் நம்ம எந்த மாதிரி வகையான ஃபுட்டெலாம் எடுத்துக்கிறோன்றதுக்காக. இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம இயற்கை சார்ந்த உணவுகள்லாம் விட்டுட்டு இல்லைன்னா நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவெல்லாம் விட்டுட்டு எல்லாமே எது கலர்ஃபுல்லாக இருக்கோ அதை நம்ம சாப்பிட்றோம், ஆனால் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி விஷயம் நம்ம சாப்பிட்டுருக்கோம். நமக்கு உடலுக்கு அது சரிப்படுமா இல்லை கரெக்டாக இருக்குமென்றது அது எதிர்பார்க்கறதில்ல. இவ்வளோ விஷயம் நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் தனக்கு தெரிந்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கணும், ஆரோக்கியமான உணவை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு கடையை நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ் பச்சையப்பன் அவங்க நம்மோடு இருக்கார், செட்டிக்கரை பகுதி சார்ந்தவர் இவர். நம்ம அவர் கூட தொடர்ந்து பேசுவோம், அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுவோம். சார் வணக்கம். சார்
8: வணக்கம். சார்
7: இப்போது நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க?
8: ஒரு 3 வருஷமாக வச்சுருக்கோம் சார்.
7: சரி, என்ன படிச்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள்.
8: நான் பிஇ சிவில் இன்ஜினியர், எம்இ முடிச்சிருக்கேன் சார். எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.
7: எம்இ வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் பிடிச்சி எப்படிங்க இந்த இயற்கை அங்காடி சார்ந்து உங்களுக்கு எப்படி இந்த மீது ஒரு இந்த துறையின் மீது இல்லை இந்த வேலையின் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுங்க?
8: நெஞ்சில் உணவை சாப்பிட்ணுட்டு குழந்தைங்க இருக்காங்க, இப்போ 4 குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கோசம் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு

0: நாங்களே நெல் வயல் வச்சுன்னு இருக்கோம். வயலில் போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 5 வருஷமாக பாரம்பரிய நெல்லை மட்டும் போட்டு மருந்து இல்லாமல் சாப்பிட்ன்னு இருக்கோம்.
1: மருந்து நஞ்சு இல்லாமல்
0: நஞ்சு இல்லாமல்.
1: என்ன மாதிரி பாரம்பரியமாக நெல்லில் போடுறீங்க?
0: இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா காட்டு யானம் போட்டேங்க, அடுத்தது சீரக சம்பா, அடுத்தது சொர்ணாமுசரி, பூங்காறு, கருப்பு கவுனி, இப்போ லைசான்னு சொல்லிட்டு ஒரு புது ரகம் ஒன்று சொல்லியிருக்காங்க. கேன்சர் ஆன்டி ப்ராடக்ட் இருக்குன்ட்டு சும்மா ஒரு எனக்கு ஒரு கையளவு தான் கொடுத்தாங்க, அது நெட்னுக்கும் வந்தால் தான் தெரியும் அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு.
1: இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம நஞ்சில்லா உணவு ஆரம்பிக்கணுன்றதுக்காக நீ ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா? அதுக்கு பிறகு எப்படி இது இது பிஸ்னஸாக மாற்றணும் உங்களுக்கு ஐடியா வச்சுங்க ஐயா?
0: இல்லைங்க, இப்போ அப்படியே மில்லு இருக்குங்க நம்மக்கிட்ட. இப்போ சிறுதானியம் தோல் நீக்கிறது, கடலை உடைக்கிறது, மாவு அரைக்கிறது, இப்போ மஞ்சாதூள் பியூராக அரைச்சி தரோம். இப்போ நீங்கள் கோதுமாவே ரேஷன் கோதுமையே வந்து நல்லா பியூராக இருக்கும், டேஸ்ட் கசர் இல்லாமல். அதனால் அந்த மிஷினும் இருக்குது, நம்ம விளைய வைக்கிறோம், அதை அப்படியே மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் தான். இதை இது பண்ணோம் போகிற ஒரு வருஷமாக. இப்போ இந்த இது மால்ட் ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுருக்கோம்.
1: இதை நஞ்சில்லாத இயற்கை உணவை நம்ம நெல் ரகம்லாம் பண்ணுறோம். அதை நம்ம சாப்பிட்டது போக நம்ம குழந்தைங்க நம்ம எப்படி கொடுக்குறோம் அதேமாதிரி மற்றவங்க கொடுக்குன்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இந்த ரைஸ் மில் மாதிரி சேர்ந்து வச்சுருக்கீங்க. ரைஸ் மில்லில் இது எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க?
0: ரைஸ் மில் தான் 3 வருஷமாக இருக்குது.
1: 3 வருஷமாக வச்சுருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்கள்
0: ஒரு வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சு பார்த்தோம், மால்ட் ஐட்டம் நல்லா இருந்தது, சரி அது கொடுக்கலாம், இப்போ நமக்கு தெரியுது இந்த இது, சரி நம்ம இன்னும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ அதே முக்கணி திருவிழா நடந்ததுங்க புதுக்கோட்டையில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி.
1: சரிங்க.
0: முக்கணிலையும் மால்ட்டு செய்ய முடியுமான்னு பார்த்து ட்ரையல் பார்த்தேன், முக்கணிலையும் செய்ய முடிஞ்சது. பலாப்பழத்தில் மால்ட்டு, மாம்பழத்தில் வாழைப்பழம், வாழைப்பழம் மட்டும் நார்மலாக கிடைக்கிது, அதுவும் செஞ்சால் நல்லா வந்ததுங்க, அதுவும் நல்லா இருக்குது, அதுவும் நல்லா போச்சாங்க. இப்போ வந்து இதில் பலாப்பழம் மால்ட்டை பற்றி சொல்கிறேன், ஏன்னா நம்ம பழத்தில் நம்மளோட இதிலே போகலாம். இப்போ வந்து பலாப்பழம் மால்ட்டில் வந்து இப்போ நம்ம நாட்டு சக்கரை, பலாப்பழம், பலாப்பழத்தை வந்து நல்லா கூலாக அரைச்சிக்கிறோம், நம்ம நாட்டு சக்கரை போட்டு இது பண்ணிட்டு அப்புறமா ஒரு 10% முந்திரி, 10% பாதாம், அப்புறமா ஏலக்காய், அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு இது பண்ணி நம்ம இப்படி வெள்ளம் காசுறாங்கல்ல, அதே மாதிரி இரும்பு வண்ணெல்லாம் போட்டு நல்லா காசி
1: ஆளன்னு சொல்லுவாங்க,
0: ஆ அந்த அதே ஆளை மாதிரி தான், அது சேம் அதே ப்ராசஸில் காசி திருப்பி அதை ட்ரை பண்ணி இந்த பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ செஞ்சதுங்க.
1: இப்போ என்ன மாதிரி வகையான பொருட்களை நீங்கள் வந்து மால்ட்டு செய்கிறீங்க?
0: ஆப்பிள், பீட்ரூட், கேரட் மால்ட்டு, நம்ம கேரட் மால்ட்டு தனியாக, பீட்ரூட் மால்ட்டு. இப்போது கேட்டாங்கன்னா நம்ம பலாப்பழம் சீசன் இருக்கும்போது பலாப்பழம் மால்ட்டு செஞ்சு கொடுக்கலாம், இப்போ மாம்பழம் சீசன் இருக்கும்போது மாம்பழம் மால்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வருஷம் ஃபுல்லாக சாப்பிட்லாம், இப்போ மாம்பழம் மால்ட்டு இப்போ நம்ம மாம்பழம் சாப்பிட முடியாது, ஆனால் இப்போ இதே சாப்பிட்லாம். இப்போ இதே பலாப்பழம் மால்ட்டு பாருங்கள்,
1: இது வந்து பலாப்பழத்தில் செய்யக்கூடிய மால்ட்டு,
0: பலாப்பழத்தில் செஞ்ச மால்ட்டு, அப்படியே இந்த ஆள் பூஸ்ட் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும்.
1: இப்போ இது இது கூட நாங்கள் மால்ட்டு குழந்தைங்களுக்குலாம் சாப்பிடும் போது சக்கரை மாதிரி போட்டு கொடுக்கணுமா இல்லை எப்படி?
0: சக்கரை மாதிரி பால் காய வச்சு தனியாக காய வச்சுட்டு அப்புறமா இது தனியாக டம்ளரில் போட்டுக்கணும், பாலில் கொதிக்கும் போது போடக்கூடாது, ஏன்னா அந்த வெள்ளம் ப்ராப்பர்ட்டி இருக்கனால பாலில் போட்டால் திரிஞ்ச மாதிரி ஆகும். நம்ம தனியாக போட்டு கலக்கி கொடுத்தீங்கன்னாவே நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி பாலில் சாப்பிடல குழந்தைங்க அப்படின்னா நம்ம விருந்தாவே கூட எடுத்து கொடுத்துக்கலாம், அவங்க சாப்பிட்டு.
1: இப்போ வந்து மால்ட் இது செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் செய்யணும், கண்டிப்பாக முன் அனுபவம் வேணும், ஏதாவது நமக்கு பயிற்சி வேணும், இதுக்கு உண்டான ப்ராப்பராக விஷயங்கள் நமக்கு தெரியணும். எப்படி இதை கற்றுக்கினீங்க, எங்கே போய் கற்றுக்கணும்?
0: நம்ம கேவிக்கே பாப்பார்பட்டி கேவிக்கங்க, அங்கே ட்ரைனிங் அப்பப்போ வரும், சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டுதல் அந்த மாதிரி வரும்போது போயிருந்தும் போது தான் இதெல்லாம் கற்றுக்கணுங்க.
1: அப்படிங்களா? நீங்கள் எத்தனை நாள் ட்ரைனிங் போயிருந்தீங்க
0: அங்கே? கேவிக்கேல 2 நாள் ட்ரைனிங் நடக்குங்க, நம்ம 1 வாரம் ட்ரைனிங் நடக்கும், அந்தந்த இதில் டைப்பில் நடக்கும்போதெல்லாம் போவோம். நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி கோட்டையும் கூட்டிகிட்டு போனாங்க, நம்ம தருமபுரியிலேருந்தே டிபார்ட்மெண்ட் அங்கேயும் போயிட்டு அங்கே 2 நாள் வந்து அது பார்த்தோம், அங்கே இது பண்ணி போனால் அம்மா வீட்டுக்கு செஞ்சு பார்த்தோம், ட்ரையலாக தான் ஃபஸ்ட்டு பீட்ரூட் மால் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. சரி அம்மா நம்ம செய்ய வருது, இப்போ நமக்கு இந்த மால்ட்டு கரெக்டாக வருது அந்த ப்ராசஸ்ஸு, அதான் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சு இப்போ வச்சுருக்கோம்.
1: இப்போ பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் ட்ரைனிங் போடுறதுனால இந்த மாதிரி மால்ட்டு விஷயம் செஞ்சு கொடுக்குறீங்க. இதை தாண்டி வேறு என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இடத்துல இது மாதிரி கட்ட கட்டமாக சூப் மாரில செஞ்சு வச்சுருக்கீங்களான்னு பார்க்க முடியுது. இது இது என்னங்க?
0: இது கோகோனட் ஆயில் சோப்புங்க, நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் சோப்பு. இப்போ இதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நிலங்கு மாவு, கஸ்தூரி மஞ்சள், வீட்டுக்கு அம்மா ப்ரிப்பேர் பண்ணது, அதை போட்டு இப்போ நான்
1: பார்த்து பிஸ்கட் மாரி சாப்பிட்றது மாரி இருக்குது, பார்க்குறதுக்கு சாப்பிடும் போல இருக்குது ஸ்ட்ரக்சர் அமைப்பெல்லாம் பார்க்கும்போதும்.
0: இதே இப்போ நம்ம இன்னும் அந்த மஞ்சள் கலக்காமல் இருந்தால் இன்னும் ஒயிட், பியூர் ஒயிட்டாக இருக்கும், பிஸ்கெட் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நமக்கு இதில் என்ன வேணும், இப்போ இப்போ அத்திப்பழம் சோப் செஞ்சேன், ஏன்னா எந்த
1: சோப் எப்படிங்க அத்திப்பழம் சாப்பிட தான் செய்வாங்க, சோப்பு செய்யலாங்க.
0: இப்போ ஏன்னா இப்போ நிலங்கு மாவு போட்டு நம்ம குளிக்கிறோங்கள, அந்த மாதிரி பழமும் போட்டு குளிக்கலாம், ஏன்னா எந்த தோட்டம் இருக்குது. சரி நாம் ஏன் இது பண்ணணும், சாப்பிட்றோம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே சாப்பிட்றோம், சரி செய்யலாம்னு செஞ்சு இப்போ யூஸ் பண்ணி எனக்கு ஒரு 6 மாதமாக நல்லா தான் இருக்குது.
1: அது பாலாடி கட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. என்னங்க இது, இது என்னது?
0: இது பியூர் கோகோனட் ஆயில் சோப்பு, எந்த ஃப்ளேவரும்
1: முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருங்களா? சரி சரிங்க. இது வந்து நம்ம பயன்படுத்தும் போது குளிகள் குளிக்கும் போது குளிக்கலாம்
0: பயன்படுத்த, இதில் வந்து ஜவ்வாது அந்த வாசனைக்கு ஒசரம் போட்டணும், குப்பமேனி போட்டு கூட சோப்பு.

0: எனக்கு ஏன்னா அந்த தோல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு குப்பைமணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதனால் குப்பைமணி போட்டும் சோப் செஞ்சு வச்சேனுக்கு.
1: அதுவும் நீங்கள் விற்கிறீங்க? அதுவும் இருக்கு.
0: இருக்குது இருக்குது.
1: இப்போ குப்பைமணி முழுக்க இப்போ நம்ம செடியில் பார்க்குறோம், பச்சை கலர் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் செஞ்ச சோப்பு கொஞ்சம் இந்த கலராக இருக்குது. அது இது
0: ஜூஸ் மட்டும் கொஞ்சம் நம்ம அந்த பர்சன்டேஜ் இப்போ அந்த 10% சொன்னாங்களா, மஞ்சாதுள்ள அதில் போட்ட மாதிரி இல்லை 10% அந்த ஜூஸ் கலந்துணுக்கும். இப்போ நார்மல் கோகனட் ஆயில் சோப்பு தான், அதில் அந்த 10% இப்போ இந்த 10% இருந்து நம்ம என்ன வேணாம் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கலாம். அத்தி பழம், டிராகன் ஃப்ரூட் இருக்கேன், அடுத்து டிராகன் ஃப்ரூட் சோப் செய்யலாம்.
1: சாப்பிட்ற பொருள் எல்லாமே வந்து நீங்கள் சோப்பாக செய்யறது
0: போடல, நமக்கு நல்லா இருக்கும். இது நீங்கள் நம்ம நார்மலாக கிடைக்கிற சோப்பெல்லாம் ஃபுல்லாக இந்த கொழுப்பு தான். இது பியூர் அண்ட் பியூர் கோகனட் ஆயில் எள்ளெண்ணெய். ஆமாம், அந்த காஸ்டிக் சோடா அவங்க சொல்கிறாங்க, அந்த காஸ்டிக் சோடா தான் இந்த இது ஃபார்ம் வரும். அவ்வளோதான் நம்ம போகிறது. ஆமாம், அந்த சென்ட்டு அந்த ஜவ்வாது போகிறனால நமக்கு நல்லா இருக்குது, குளிக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
1: சரி, இப்போ இந்த முழுமையான சோப்புகள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே எங்கே செய்கிறீங்க? வீட்டில் செய்கிறீங்களா, எங்கள் கடையில் செய்கிறீங்களா?
0: இப்போ இங்கேயே செய்வோம், இங்கே தான் இப்போ செஞ்சு வச்சுட்டு போனேன். நேற்று தான் இந்த மஞ்சள் இது கஸ்தூரி மஞ்சள் சோப்புங்க, அது நேற்று தான் செஞ்சு வச்சுட்டு போனேன்.
1: அதை நான் வரும்போது பார்த்தா பெரிய இந்த ட்ரே முழுக்க ஏதோ இருந்துச்சுனா கூட என்ன இது அப்படியே வாஷ் பண்ணாமல் போயிட்டாலும் இருந்துச்சு. சோப்பு செஞ்சது
0: இல்லைங்க, இதை வந்து மால்ட்டு செஞ்சது. மால்ட் வந்து இரும்பு வானல்ல நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி ஆற வச்சு அந்த பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபார்முக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அதை அரைச்சி இந்த ஃபார்முக்கு வந்துடும்.
1: இப்போ இது வந்து நம்ம நார்மலாக இந்த செடியை எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறத விட இப்போ சோப் ஐட்டமாக வந்து அப்ளை பண்ணலாம். இந்தமாரி நீங்கள் எங்கெல்லாம் வந்து இதுக்குண்டான மூலப்பொருட்கள் வாங்குறீங்க, இது செய்யறதுக்கு என்ன மாதிரி வகையாக நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தேவைப்படுதுங்க?
0: இது இல்லைங்க, இப்போ இதுக்கு வந்து மூலப்பொருள்னு பார்த்தா காஸ்டிக் சோடா, அது ஒன்று மட்டும் தான் வெளியேந்து வாங்குகிறோம். அது வந்து இப்போ நம்ம சோப்பு செஞ்சு ஒரு மாதம் ஆற வச்சிடறோம், ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் அது விற்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் ஒவ்வொரு மாதிரி, அந்த பிஹெச் வேல்யூ வந்து நார்மல் வர நியூட்ரலைஸ் ஆகிற வரைக்கும் நார்மலாக இருக்கும், அப்போ இல்லைன்னா நமக்கு எரிச்சல் எடுக்கும் தோல். அதனால் ஒரு மாதம் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணி விற்குவோம். இப்போ மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா, அது வெளியேந்து வாங்குகிறோம். மீதி எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது எங்களது செக்கு இருக்குது, மரச்செக்கு இருக்குது, தோப்பு இருக்குது. நம்ம தேங்காவே நம்ம சோலார் ட்ரையர் வச்சுனுக்கேன். தருமபுரியில் பார்த்தீங்கன்னா டவுனில் நம்மளது ஒன்று தான் இருக்குது ட்ரையர். இப்போ நம்ம அதில் வந்து நான் என்ன பொருள் வேணாலும் காய வச்சு ட்ரை பண்ணி வச்சுப்பேன். இப்போ நம்ம துளசி பவுட்ரு, மஞ்சள் பவுட்ரு, வாழைப்பழமே ட்ரை பண்ணி சாக்லேட் மாதிரி மாற்றலாம்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்னுக்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம வாழைப்பழமே ஒரு வாரம் காய வச்சுன்னா பேர்ச்சம்பழம் மாதிரி ஆகிடும், நம்ம வேற சைஸ் வந்துடுவோங்க. அதுவே நம்ம இன்னும் நல்லா சாப்பிடலாம், அதுவே மதிப்பு கூட்டி விற்கலான்னு ஐடியா இருக்குது. ஆனால் மார்க்கெட்டிங் பண்ண முடியலங்க.
1: வாழைப்பழத்தோட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மாரி சாப்பிடலாம்.
0: ஆ, ட்ரை ஃப்ரூட்ஸ்
1: பொதுவாக நம்ம வந்து பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவோம். அப்படின்னா இந்த அத்திப்பழம் சாப்பிட்டுருக்கோம், இல்லைன்னா அது பேர் நமக்கு திராட்சை அப்படி சாப்பிட்ருக்கோம்.
0: பட் வாழைப்பழத்தையும் ட்ரை பண்ணி கொக்கோ பவுடரில் இது பண்ணி சாக்லேட் மாதிரி பண்ணி அது இது பண்ணி அந்த பழத்தையும் சாக்லேட்டாக வைக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நம்ம ஊரில் கேட்டால் கொடுக்கலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைகளும் நம்ம செஞ்சு கொடுக்குறேன். இது அத்திப்பழத்தில் ஜாம் மாதிரிங்க.
1: அத்திப்பழம் ஜாம்னா அப்படியே நமக்கு இது மாதிரி இருக்குமா, அல்வா மாதிரி இருக்குமா டேஸ்ட்டு அப்படிங்கிறது?
0: இது வந்து இப்போ இந்த புளிப்பு சுவையோடு இருக்குது. இப்போ இதே வந்து இது வந்து நம்ம சர்க்கரையில் நார்மல் ஒயிட் சுகரில் பண்ணது, இதே நாட்டு சக்கரையில் பண்ணால் எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கணும், ட்ரையல் பார்க்கணும். அதுவும் ஏன்னா இப்போ நாட்டு சக்கரையில் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதிலே இது பண்ணிக்கலாம்.
1: நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஸ்மெல் பண்ணும்போது சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிடும் போல இருக்குது சாப்பிட்றதுக்கே பார்க்குறதுக்கு. சரிங்க, இப்போது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாரி சோப் ஐட்டம் செய்கிறீங்க, மால்ட் ஐட்டம் செய்கிறீங்க, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸு, இந்த அத்திப்பழம், இந்த மாதிரி வகையான இயற்கை சார்ந்த இந்தமாரி பொருட்கள் கூட நீங்கள் வந்து செடியில் நட்டுருக்கீங்க. எவ்வளோ பரப்பரப்பில் இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க?
0: இப்போ வந்து மொத்தம் ஒரு 4 ஏக்கரா இருக்குதுங்க.
1: சரிங்க,
0: அதில் வந்து ஒரு 2 ஏக்கரா வந்து கலந்து வச்சுனுக்கும். இப்போ ஒரு 40 சென்ட் அத்தி, 40 சென்ட் ட்ராகனு, 40 சென்ட் கொய்யா, பப்பாளி ஒரு ஏக்கர், கரும்பு ஒரு 1/2 ஏக்கரா இருக்குது.
1: எல்லா வகையான காய்களும் வச்சுருங்க.
0: இப்போ பயிரும் வச்சுனுக்குங்க. இப்போ மரப்பயிரும், மகோகனி, செம்மரம், சந்தன மரம், அம்மா நீர் மருது, கருமருதுன்னு. சரி, நம்ம அதை பேரவே கேள்விப்படல. சரி, யூஸா நர்சரிக்கு போனோம் கிருஷ்ணகிரி ஒரு டைமு, அதனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அதாவது 2 மரம், இலுப்ப மரம் நல்லா வச்சுனுக்கும்.
1: இந்த டிராகன் ஃப்ரூட்ஸுன்றது வந்து நம்ம ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கா? இது எங்கே போய் இந்த விவசாயம் கற்றுக்கு எங்கே போய் கற்றுனு வந்தீங்க? எங்களை இதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த செடிகளாக நட்டீங்க, அதை சொல்லுங்க.
0: செடி வந்து நமக்கு கவர்மெண்ட்லேயே தோட்டக்கலையில் கொடுத்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்ககிட்ட இருந்தால் டிராகன் ஃப்ரூட் செடி வந்து வாங்கி மானியத்தில் கொடுத்தாங்க. அதை இது பண்ணிவிட்டு நம்ம வளர்ச்சுனுக்கோங்க. இப்போ இந்த களிமண்ணுன்றதுனால அது களிமண்ணுக்கு கொஞ்சம் சூட் ஆகாதுன்னாங்க, ஆனால் நம்மது களிமண் தான், அதனால் அதில் இது பண்ணி வச்சுனுக்கோங்க. ஈரம் அதிகமானால் அது அலுவல் நோய் வரும்.
1: சரி,
0: டிராகனுக்குங்க. மற்றபடி நம்ம மேடு பாங்காள் இது பண்ணி மேடாக தான் வைக்கணும். அத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 400 செடி வச்சுனுக்கோங்க. இப்போ அத்தி வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நம்ம வந்து பூனே ரெட்டுன்ற ரகம் வச்சுனுக்கோங்க, அதனால் ஃப்ரெஷ்ஷாக போய் 3 நாள் தாங்கும் வெளியே. அந்த 3 நாளைக்கு மேலே மீதி இருந்துச்சுன்னா விற்றுடுவோம். நம்ம உழவர் சந்தையில் கடை இருக்குங்க, அதிலே கொடுத்துடுவேன். அப்படி

0: இல்லைனா நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுடுவாங்க அத்திப்பழம்.
1: ஆமாம், ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பார்க்கணும் பிங்க் கலர்னு சொல்லுவோம், இளஞ்சிவப்பு, அந்த கலரில் கையில் வச்சும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதெல்லாம் எங்கே நீங்கள், ஏன்னா நம்ம எவ்வளோ தொழில் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மால்ட் ஐட்டம் இருக்கட்டும், இந்த சோப் ஐட்டம் இருக்கட்டும், இது எங்கே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எப்படி வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க, மக்கள் வந்து இது விரும்பி வாங்குறாங்களா சேர்றாங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ மக்களுக்கு இன்னும் தெரியல அந்த மால்ட் ஐட்டம்லாம் நம்ம லோக்கலாகவே செஞ்சு விற்கிறாங்கன்றது தெரியல. ஆக்சுவலாக இப்போது அது ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் இப்போ இங்கே போகிறாங்க, இங்கே பக்கம் கடைக்கு வராங்க, அவங்க பார்த்து வாங்கி போகிறாங்க, நல்லா இருக்குன்னாங்க. அப்படி தான் போகுது இப்போதைக்கு. இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டுன்றது நீங்கள் நெட்டில் எங்கே போட்டாலும் தெரியும். இப்போ ரேட்டும் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் கால் கிலோ போட்டுனுக்கா, ஆனால் நாம் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம்.
1: குறைச்சி தான் கொடுக்குறீங்க, நீங்களே ஹோன் ப்ராடக்ட் பண்ணுறதுனால.
0: இப்போ கேரட்டும் இப்போ பயிர் போடலான்னு போட்டு விட்டுனுக்குங்க, நம்ம நம்ம கேரட்லேயே எடுத்து செய்யலாம் மால்ட்டு. ஏன்னா இப்போ கடையில் வாங்குறது எப்படி இருக்கும்னு தெரியாது, இப்போ நம்ம இயற்கையாக பண்ணுறோம், அதனால் அப்படியே பண்ணுறோம்.
1: இடையில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இதுமாரி மரச்செக்கு எண்ணெய்லாம் வச்சுருக்கிறதா சொன்னீங்க நீங்கள். மரச்செக்கு எண்ணெய்ன்றது, மரச்செக்கு எங்கே வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி வகையான எண்ணெய்களாக நீங்கள் ஆட்டி கொடுக்குறீங்க?
0: இப்போ மரச்செக்கு வந்து நம்ம காமராஜ் நகரில் இருக்குங்க, இங்கே முன்னாடி இப்போ நம்ம மொர்ப்பூர் ரோடு வளைஞ்சுங்கள ராஜாப்பட்டிக்கு முன்னாடியே இருக்குது, அங்கே ஏஆர்எஸ் ஸ்டீல் அண்ட் ஃபர்னிச்சர்னு கடை இருக்குங்க, அது பக்கமே ஒட்டின மாதிரியே இருக்குது. ரெண்டு மரச்செக்கு இருக்குதுங்க. நம்ம சாமத்தனை அரைக்கிற மிஷினு, சாமத்தனை அரிசியை மாத்துற மிஷினு,
1: சரிங்க,
0: அது இருக்குது. இப்போ தருமபுரி டவுனில் இருக்கிறதுனா இது ஒன்று தான் இருக்குங்க. ஏன்னா அதை விட்டால் நம்ம பெண்ணாகரம் இங்கே நமக்கு நல்லம்பிள்ளிக்கு உள்ள ஒன்று இருக்குங்க. ஏன்னா இப்போ சாமி இப்போ இங்கே நம்ம இறங்காட்டிலேயே விளைய ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே அரைக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாம் வந்து மண்ணில் போகிறோம்.
1: இப்போ நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய சாமெலாம் நாங்கள் விளைவோம், ஆனால் அது வந்து அரிசியை மாற்ற நமக்கு தெரியாது, ஒன்று வந்து உரலில் இடிக்கணும், அப்புறம் மிஷின் ரொம்ப ரேராக இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அது வந்து போயிட்டு இன்னொரு இடத்துல போதுன்னு ஆயிடும். பட் நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கும்போது ரொம்ப விஷயமான கூட, ஏன்னா சிறுதானியங்கள் மக்கள் எல்லாம் சாப்பிட்றது விருப்பறாங்க, பட் அது எப்படி அரிசியை மாற்றுன்றத பெரிய விஷயமா இருக்குங்க.
0: அதுதான் இங்கே காமராஜ் நகரில் இருக்குங்க. நம்ம நம்ம ஃபோன் போட்டாங்கன்னா நம்ம எப்போனாவும் நம்ம இது பண்ணி அரைச்சி கொடுத்துருவோம்.
1: நீங்கள் அரைச்சி கொடுத்துருவீங்க,
0: அரைச்சி கொடுத்துருவோம்.
1: என்ன மாதிரி வகையான சிறுதானியங்களை நீங்கள் இது பண்ணுறீங்க? அது
0: இங்கே சாமை, தெனை, வரகு, குதிரவாளி, அது நாளுமே இது பண்ணி கொடுக்குறோங்க.
1: இப்போ மரச்சிக்கன்ன்றது நீங்கள் அந்த மூலப்பொருட்கள் தேவையான அந்த நிலக்கடலை, தேங்காய், இதெல்லாம் இப்போ எள், இதெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சி கொடுக்குறீங்களா, இல்லை யாராவது வந்து கேட்டாலையும் கூட அதுவும் அரைச்சி கொடுக்குறீங்களா?
0: மற்றவங்களுக்கும் அரைச்சி கொடுக்குறோம், நாமளே நிலக்கடலை போட்டுப்போம், வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுருவோம், அது வரும். இப்போ நம்ம மக்கள்கிட்ட இப்போ விவசாயிங்கிட்ட ஒரு 20 பேர் கொண்டு இது பண்ணி தான் அந்த மில்லை வச்சுனுக்கோம். விவசாயிங்க இந்த விவசாய சங்கம் ஆரம்பித்தாங்களே, எஃப்எம்பி, பிஜுவா, அந்த மாதிரி ஒரு இது எம்எஸ்டிஏன்னு ஒரு ஸ்கீமில் தான் நாங்கள் ஒரு 20 விவசாயிங்க சேர்ந்து இது அந்த மிஷின் கொடுத்தாங்க நமக்கு, அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலிமா. இப்போ அதில் இருக்கிற விவசாயிங்கிட்ட விளையிற நிலக்கடலைகள் எல்லாம் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணி அப்படியே அதை எண்ணெயாக மாற்றி கொடுக்குறோங்க.
1: இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த ஆயிலி ஐட்டம் சாப்பிட்றத கூட, இந்தமாதிரி இயற்கையில் கிடைக்கக்கூடிய இந்த மரச்செக்கு எண்ணெய் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க கடையில் கிடைக்கிறத கூட. இப்போ அவங்க வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் எப்படி முழுமையாக அந்த ஹோல்சேல் ரேட்லாம் கொடுப்பீங்களா, இல்லை நார்மலாக லிட்டர் கணக்கு கேட்டால் கூட கொடுப்பீங்களா?
0: லிட்டர் கணக்கிலே கொடுப்போம், மோஸ்ட்லி ஆர்டர் வந்தால் தான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 10 லிட்டர் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் நம்ம கலக்கை வாங்கி உடச்சி, ஏன்னா கலக்கை உடைக்கிற மிஷின் நம்மகிட்ட
1: இருக்குது,
0: கலக்கை முழு கலக்கையை வாங்கி உடச்சி அதை காய வச்சு அதுக்கப்புறம் ஆட்டி அதை தெளிய வச்சு தான் கொடுப்போம்.
1: அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, எதுவுமே ஸ்டாக்லாம்
0: ஒன்றானா
1: நீங்கள் ஃப்ரெஷ்
0: லிட்டர் இருக்கும் கடையில், அவ்வளோதான் ஸ்டாக்கு. அந்த 10 லிட்டருக்கு மேலே போனாவே நம்ம ஆர்டர் தான்,
1: நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கலக்கை உடச்சி தான் நீங்கள்
0: எண்ணெய் ஆட்டி கொடுப்போம்.
1: ஏன்னா ரொம்ப இது புதுமையான மெத்தட், ஏன்னா ஒரு சில பேர் கடையில் வச்சுருக்கோம் 3 மாதம் 6 மாதம் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும், பட் நீங்கள் புதுசாக கொடுக்கும்போது இன்னும் அதை கூட நம்ம பயன்படுத்தலாம், கொஞ்சம் டைம் எடுத்து கூட பயன்படுத்த
0: அவங்க பயன்படுத்தலாம்.
1: இவ்வளோ விஷயங்கள் செய்யறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் ஆள்கள் தேவைப்படும், ஏதாவது ஆள் செய்கிறீங்களா இல்லை நீங்களே ஃபேமிலி மெம்பரை செய்கிறீங்களா?
0: ஃபேமிலி மெம்பரை தான் செய்கிறோங்க.
1: யாராக இருக்கிறீங்க? என்ன,
0: நானும் ஒய்ஃப் 2 பேர் பார்த்துக்கிறோம். இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மரச்சிக்கன் ஆட்ட வந்துட்டானோ நான் அங்கே போயிடுவேன், ஒய்ஃப் இங்கே வந்துடுவாங்க, அங்கே வேலைலாம் அவங்க அங்கே இருப்பாங்க, நான் அங்கே இருந்தேனா அங்கே நான் சோப்பு இந்த மால்ட் ஐட்டம்லாம் நான் செஞ்சு இது பண்ணி ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா சோலார் ட்ரையில் காய் வச்சு தான் அதை பவுடர் பண்ணுவேன், அதெல்லாம் நிலத்துக்கு எடுத்துன்னு போயிடுவோம்.
1: இது என்ன பெரிய பேக்கெட் நிறைய வகையெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு, இது என்னங்க ஐயா?
0: இது சத்து மாவுங்க, 26 வகையான மூலப்பொருள் போட்டு செஞ்சு வச்சுங்க சத்து மாவுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், உப்பு போட்டும் சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை போட்டும் சாப்பிட்லாம், கஞ்சி ஃபார்மேட்டில் இது பண்ணிட்டு அப்படியே செரிலாக்கு மாதிரியாக கலந்து கொடுக்கலாங்க.
1: இது எப்படி நமக்கு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடணும்னா, குழந்தைங்களுக்கு இந்த சிறுதானியங்களுக்கு வந்து அவங்க லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இதுமாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடுவோம்.
0: இது நல்லா டேஸ்ட் வந்து நல்லா மைல்டாக தான் இருக்குங்க. உங்களுக்கு சிறுதானியம் இருக்குது, பாரம்பரிய அரிசி இருக்குது, நவதானியங்க இருக்குது, இதில் எல்லாமே கலந்து தான் இதை பண்ணி வறுத்து இது பண்ணி வறுத்து உடச்சி வச்சுருக்கோங்க. இப்போ அதுலேயே நமக்கு

0: சுக்கு இருக்குது, அதனால் ஜீரண பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கு கொடுத்தாவும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சு பால் ஒரு டம்ளர் ஊற்றி இந்த மாவை வந்து கொஞ்சம் கரைச்சி, இப்போ தண்ணியில் வெறும் தண்ணியில் கரைச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே சேமியா கொஞ்சம் போட்டு நீங்கள் நார்ச்சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
1: இப்போ குழந்தைங்க மட்டும் தான் சாப்பிட அவசியம் கிடையாது, நம்ம நம்ம மாதிரி ஆளுங்க கூட சாப்பிடலாம்.
0: அப்போ நம்ம எதுவும் அவசரமாக அவசரமாக வரும், நமக்கு கரெக்டான அந்த புரத சத்துலாம் கிடைக்காது இல்லைங்க. இப்போ இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சத்துமே இதில் இருக்குது, நார் சத்து, புரத சத்து, இந்த மாதிரி எல்லா சத்துமே இதில் இருக்குது. நாம்மளும் சாப்பிட்டு ஒரு டெய்லி ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பிட்டா போதும், நம்ம உடம்பு தேவையான சத்து இதில் கிடச்சிடும்.
1: சரிங்க. மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூரை பார்க்குற அவ்வளோ அட்ராக்டிவான கலராக இருக்குங்களே, என்ன மஞ்சள் இது, எப்படி இதை தயாரிச்சிங்க?
0: நம்ம விவசாயிகிட்டேருந்து வாங்குற மஞ்சள் தாங்க. இப்போ விரல் மஞ்சள் இருக்குங்களா?
1: ஆமாம் ஆமாம்.
0: அந்த விரல் மஞ்சளே தான் உடச்சி நம்ம அப்படியே பியூராக காரம் இல்லாமல் அரைச்சி வச்சுனுக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மில்லெல்லாம் பார்த்தா நம்ம முளப்பொடி அரைக்கிற மிஷினில் அரைப்பாங்க. இப்போ நம்ம இதுக்குன்னே ஒரு மிஷின் போட்டு வச்சுட்டுங்க.
1: இப்போ தனியாக இருக்குது, இதுக்கு மஞ்சள்
0: மஞ்சள் மட்டும்தான் அரைப்போம்.
1: சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாமா?
0: ஆங்க, சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம், குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கே சளியா இருக்கு அப்படின்னா பாலில் போட்டு கூட குடிக்கலாம், நமக்கு அந்த சளி இருமல்ல கூட குறையுதுங்க.
1: மஞ்சள்
0: பியூராக.
1: சரிங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்கள் கடையில் வந்து என்னால் இந்த ஃபெனாயில் பார்க்க முடியுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிளீனிங் பவுடர்ஸ் எல்லாம் நம்ம வாஷிங் லிக்விடாக என்னால் பார்க்க முடியுது. இது எப்படி தயாரிக்கிறீங்க, வேறு என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்க உங்கள் கடையில்.
0: இல்லைங்க சார், இப்போ நம்ம அந்த மில்லில் இருக்கிறதுனா நம்ம துணியை ரொம்ப இதாகுதுங்க, அதனால சரி நம்ம வாஷிங் லிக்விட் வெளியே வாங்கி இது பண்ண முடியல.
1: எல்லாம் ஆக்சுவலாக நீங்களே எல்லாமே தயாரிச்சிருக்கீங்க போடுறதுக்கு, டாப் டு பாட்டம் எல்லாமே இங்கேயே கிடைக்கும்
0: சார். இப்போ வாழ்க்கைக்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுடுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த லிக்விடை பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் 250 ரூபா விற்கிறாங்க.
1: சரிங்க.
0: அப்போ தான் அந்த அழுக்கு போகுது, அதனால் இப்போ நாமளே இது பண்ணிட்டு இப்போ நம்ம 130 ரூபாய்க்கு கொடுக்குறோம்.
1: இது என்ன லிக்விடுங்க இது?
0: இது வாஷிங் லிக்விட், நார்மல் நம்ம அந்த சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வாஷிங் லிக்விடுங்க.
1: துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இது லிக்விடுங்க போட்டு நம்ம ஊற வச்சு
0: ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம அப்படியே துவச்சி இது பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினில் சும்மா ஊற்றி விட்டா சரி, சும்மா எவ்வளோ ஊற்றி விட்டா சரிங்க, எவ்வளோ வரப்போ அப்படிதோ அவ்வளோ தகுந்த மாதிரி துணி ஊற்றி விட்டு நம்ம துவைச்சா அழகாக நார்மலாக
1: நம்மளுடைய தேவைக்கு அதை குவான்டிட்டிக்கு அது மாதிரி நம்ம இதை
0: பயன்படுத்தலாம்.
1: சரிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சின்ன பாட்டில் வச்சுருக்கீங்க, இது என்னங்க?
0: இது பெனாயில்.
1: பெனாயில் நார்மலாக நமக்கு பாத்ரூம் யூஸ் பண்ண
0: பாத்ரூம்.
1: இது நீங்கள் தயாரிக்கிறீங்க?
0: நாம்ளே தயார்.
1: இது என்னங்க பாட்டிலுங்கிறது?
0: அதுவும் அதே தாங்க. அம்மா ஃப்ளோர் கிளீனர் பண்ணலாம், அது இன்னும் பண்ணல, அதெல்லாம் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. ஃப்ளோர் கிளீனரு கம்ஃபர்ட் இருக்குது, அது இப்போ தீர்ந்துருச்சுங்க.
1: கம்ஃபர்ட் நீங்களே செய்யிருக்கோம்.
0: கம்ஃபர்ட் நாம்ளே செய்யும்.
1: இப்போ நார்மலாக கடையில் கிடைக்குது,
0: அதே கம்ஃபர்ட் தான். அது நீங்கள் லிட்டர் பார்த்தீங்கன்னா 300-400 ரூபாய்க்கு போகும், இது 150 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும் லிட்டரும்.
1: இப்போ பொதுவாக எதுக்காக நம்ம அதை பயன்படுத்துகிறோம்? வாசனை துணிகள்
0: சும்மா துணி வாசனை அடிக்காத, அது அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை.
1: கடை துணி வாசனையாக இருக்கும்,
0: வாசனையாக இருக்கும், அவ்வளோதான். இந்த வெய்ய காலத்தில் நம்ம மழை காலத்தில் வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்.
1: வீட்டில் சாப்பிட்றதுக்கு குளிக்க தேவையான பொருள், துணி துவைக்கிறதுலேருந்து வீடு தேவையான அத்தனை இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசி வகைகளாக இருக்கட்டும், சிறுதானியங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதை தாண்டி விவசாயமும் நீங்கள் பண்ணிட்டு
0: விவசாயம் பண்ணிருக்கோம். இப்போ கீரை வகைகளாக போட்டுனுக்கோம். இப்போ அடுத்தது அதே கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். கீரை வகை இப்போ முருங்கீரைலாம் இருக்குங்க. இப்போ முருங்கீரை மரம் இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னோடய வயசுக்கு இருக்குது ஒரு மரம். ஒரு மரம்னா அந்த மரத்துலேருந்து அப்படியே விதை வச்சு வச்சு வச்சு ஒரு 30 வருஷமாக இருக்குது.
1: 30 வருஷமாக இருக்குது ஒரு மரம்,
0: 35 வருஷமாக இருக்குது.
1: சரிங்க.
0: இப்போ அது மதியான் பாளையத்தில் இருந்ததுங்க, அங்கேருந்து இங்கே காமராஜ் நகருக்கு அந்த மரம் எடுத்து வந்து வச்சோம். இப்போ அங்கேருந்து நலத்துக்கு எடுத்துன்னு போய் வச்சு அங்கே ஒரு 10 மரம் இருக்குது.
1: இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எந்த ஊருங்க? இப்போ செட்டிக்காரிங்களா இல்லை?
0: மதிகோன்பாளிங்க.
1: மதிகோன்பாளி இங்கே செட்டிக்காரில்
0: மில்லு இங்கே வச்சுருக்கோம். இங்கேயும் செட்டிக்காரிலையும் காமராஜ் நகர்லேயும் வச்சுருக்கோம்.
1: 4 ஏக்கர் நிலம் சொன்னீங்களா, இந்த மாதிரி நமக்கு அந்த டிராகன் ஃப்ரூட்ஸு அத்திப்பல்லாம் வச்சுருக்கீங்களா, அது எங்கே என்ன இருக்குல்ல?
0: அது எஸ்கோட்டாவுக்கு முன்னாடி இருக்குங்க. நெல் வயல் வந்து பார்த்தீங்கன்னா மதிகோன்பாளத்துலேயே உள்ளே இருக்குங்க. ஒரு 1/2 ஏக்கரா இருக்குது நெல் வயல். அது வந்து இப்போ ஒரு 5-6 வருஷமாகவே இயற்கையாக மட்டும்தான் விளைஞ்சு வைக்கிறோம். அதில் ஊரியா வரன்றது 4 வருஷமாக எதுவும் போடல.
1: பரவாயில்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனால் கடை வந்து நமக்கு செட்டிகள் வச்சுருக்கீங்க. இது வாடகை கடைங்களா?
0: ஆ, இது வாடகை கடைங்க. காமராஜர் இருக்கிறது வந்து சொந்த கடை.
1: சொந்த கடை. இப்போ இந்த மாதிரி நம்ம சிறு தொழில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனைகள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு முன்னோர்கள், நம்ம நம்ம குடும்ப சார்ந்த ஏதாவது இந்த மாதிரி தொழில் செஞ்சுருக்கணும், இல்லை அவங்களுடைய அனுபவம் நம்ம கற்றுக்கணும் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது தொடர்பு இருக்குது அந்த மாதிரி தொழில்?
0: இல்லைங்க, இதுக்கு எதுவும் இல்லைங்க. அப்பா வந்து மேஸ்திரியாக இருந்து கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுருக்காருங்க. நானும் கான்ட்ராக்ட் வேலை தான் செய்கிறோம், சிவில் இன்ஜினியர் முடிச்சுனுக்கேன். சரி, அது ஸ்லோவாக இருக்கிறதுனால நாம் சே குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலான்ட்டு இப்போ இதை தேடி பண்ணேன். இப்போ கான்ட்ராக்ட் வேலை வந்தாலும் அதுவும் செய்வோம், இதையும் பார்த்துக்கலாம். அதுவும் செய்யணுங்கள,
1: எல்லா விஷயமும் செய்கிறாரு. பச்சையப்பண்ணவர் ஒரு ஒரு பன்முக திறன் கொண்டவர் மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சினா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போட்டிகள் இருந்த காலத்தில் நம்ம இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம புதுமையான நிறைய விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிற மாதிரி கூடிய தொழிலும் கூட இது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இவ்வளோ நீங்கள் விஷயம் செஞ்சுட்டீங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருக்க உங்கள் வீட்டு அம்மா பேர் சொல்லுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க?
0: அவங்க பேர் வந்து சக்திங்க. அவங்க பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருக்காங்க. அவங்க வந்து என்னோட எல்லா இதுக்குமே அவங்க வந்து நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க.

0: எது கேட்டாலும் அது சொல்லிட்டு அது அவங்க வந்து செய்வாங்க, எதுவும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க. விவசாயத்துலேயும் சரி, எந்த மில்லு இதுலேயும் சரி, எந்த இது செஞ்சாலும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, சப்போர்ட்டாக தான்
1: இருக்கும். இது நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துருங்க எல்லா
0: கடன் எல்லாமே ரெண்டு பேர் தான்.
1: இப்போ பொதுவாக நம்ம எவ்வளோ தான் விஷயங்கள் பண்ணாலும் தொழில்கள் செஞ்சாலும் நம்ம நல்லா வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு, நம்ம வியாபாரம் இன்னும் நல்லா வேகமாக போகிறதுக்கு மிக முக்கியமானது நமக்கு அது மார்க்கெட்டிங் பண்ணணும் தான், இது வியாபாரம் பண்ணுறது தான். அது நீங்கள் நிச்சயம் நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் நம்ம தொழில் இன்னும் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏதாவது நிகழ்ச்சி கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை உங்ககிட்ட ஏதாவது இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறான்னு வச்சுக்கேன், உங்களுக்கு என்ன நம்பரில் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், உங்கள் கடை எங்கே இருக்குது, அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிடுங்க.
0: என் பேர் வந்து பச்சையப்பண்ணுங்க, நான் வந்து பிஇ முடிச்சுனுக்கேன். மில்லில் வந்து காமராஜ் நகரில் இருக்குங்க. கடை வந்து இங்கே செட்டிக்கரை பஞ்சாயத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் டீ கடை பஸ் ஸ்டாப் முன்னாடி இருக்குங்க. தொடர்பு கொள்ள வந்து முகவரி எண்ணை வந்து 89 39 70 81 03. இன்னொரு நம்பர் 89 39 66 91 02.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள் பச்சைப்பா. நல்ல ஒரு புதுமையான ஒரு எம்இ முடித்திருந்தாலும் கூட நீங்கள் எம்இ படிச்சிருக்கீங்க, உங்கள் வீட்டு அம்மா பிஇ படிச்சிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் கூட நீங்கள் படிச்சிருந்தாலும் கூட நம்ம ஏதாவது ஒரு நல்ல தொழில் செய்யணும், சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் ஒரு செய்யணுன்றதுக்காக ஒரு இயற்கை அங்காடி வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள் சிறு சிறு பொருட்கள்லாம் தயாரிக்கிறீங்க. உங்களோட தொழில் இன்னும் நல்லா வளர்ச்சி அடைய தருமபுரி பண்புலையே அன்போடு வாழ்த்துக்கிறதுங்க. நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.

நேரிலே நிறைவு பெற்றது இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சி. பண்பலில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்னிசை சாரல், தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது திரைசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
5: நேரம் 12:56. நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்பு.
6: சூழல் காப்போம்.
7: கோபு, கோபு
8: வாங்க பாபு.
7: எப்படி இருக்க கோபு?
8: ஏதோ இருக்கும் பாபு.
7: ஏப்பா, உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீயே சோகமாக்குற.
8: ஏம்பா, உனக்கு எதுவும் தெரியாதா என்ன?
7: ஏப்பா, தெரியாதனாலதான் உன்னை கேக்குறேன்.
8: காலநிலை மாற்றத்தை பத்தி தான் கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன்.
7: ஏப்பா, இருக்கிற கவலையில இது வேறையா? அப்படின்னா என்ன?
8: காலநிலை மாற்றம்னா நம்ம இருக்கிற பூமி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா சூடாயிட்டு இருக்கு. அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு.
7: அது எப்படி சூடாகுது? பூமி யாராவது அடியில பத்த வச்சிருக்கிறாங்களா?
8: என்னப்பா காமெடி பண்றதா நினைப்பா? பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அதிகமாறதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படுது.
7: எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
8: அதாவது பூமி சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம்னா என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க.

0: இப்ப ரெண்டாவது கிரீன் ஹவுஸ் இனி குழப்பறி எதன் தெளிவா சொல்ல.
1: இது ஒன்னும் புதுசு இல்ல பாபு, நாம இருக்கிற இந்த உலகத்துல அதிகமா கிரீன் ஹவுஸ் இருக்குப்பா, அதான்ப்பா இதுக்கு காரணம்.
0: சரி, இந்த கிரீன் ஹவுஸ்னால என்ன பாதிப்பு வரும்
1: பாபு? இப்ப நிறைய பேரு கிரீன் ஹவுஸ் தான் செடி வளர்க்கறாங்க, அதுவும் பெரும்பாலானவங்க கண்ணாடியில தான் இந்த கிரீன் ஹவுஸ் அமைப்பாங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா, செடியில இருந்து வரக்கூடிய அந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயெல்லாம் அதிகமா வரும்.
0: சரி, இப்படி வந்தா என்ன பாதிப்பு வரும்?
1: அளவுக்கு அதிகமா சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு, இந்த வெப்பத்தை தனக்குள்ளே வச்சுக்கும் போது பூமி இருக்க இருக்க ரொம்ப சூடாயிடும்பா, அதான்ப்பா என் கவலைய.
0: சரி, காலநிலை மாற்றம்ன்ற இதனால என்ன மாற்றம் வரும்?
1: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன், காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாகிறதுனாலதான்.
0: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
1: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையில் வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சர்ரு புரு நம்ம போறமே

0: வரும்.
1: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன் காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாவதுனாலதான்.
0: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
1: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சரு புரு நம்ம போறமே வாகனம், அந்த வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையும் இந்த கார்பன் டை ஆக்சைட அதிகமா கொண்டு வருதுப்பா.
0: சரி, வண்டி ஓட்டாம வேற ஒரு இடத்துக்கு எப்படி போறது? புகை வராம எப்படி அந்த வண்டி ஓட்டுறது?
1: அட என்னப்பா உனக்கு அவசரம், வாகனத்திலிருந்து வரக்கூடிய புகையோட அளவு அதுல 10% தான் கார்பன் டை ஆக்சைட வெளியே வருது. இதைத்தான் நாம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலயும் நம்ம வாகனத்திலயும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாம் இந்த புதை வடிவ எரிபொருள் சொல்றாங்க.
0: என்னப்பா எதுதோ புதுசு புதுசா சொல்றே, இந்த புதை வடிவ எரிபொருள் கொஞ்சம் சொல்லு.
1: புதை வடிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா, இயற்கையா உருவானது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மரங்க அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் நம்ம மண்ணுல நிலக்கரியாவும் ஆயிலாவும் இயற்கை எரிவாயுவும் இருக்கு. இதத்தான் எல்லாத்தையும் சேர்த்து நாம புதை வடிவ எரிபொருள் சொல்றோம்.
0: இயற்கைன்னு சொல்லிட்டு அதனால எப்படி பாதிப்பு வரும்?
1: புதை வடிவ எரிபொருள்ல முக்கியமானதுன்னு பார்த்தா நிலக்கரி. நிலக்கரியை நம்ம கப்பலுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும், ஏன் இன்னும் நம்ம நாடு மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள்ல ரயிலுக்கும் வந்து நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. இயற்கை எரிவாயு வீடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். இதனால அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதனால பூமி அதிகமா சூடாயிட்டே இருக்குப்பா.
0: சரி சரி சரிப்பா, இன்னும் சொன்னியே நம்ம மனிதர்களாக பாதிப்பு வருன்னு சொன்னியே, அது என்ன பாதிப்பு?
1: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில நாம தான் 90% காரணம்பா.
0: அப்படியா?
1: ஆமா, தேவைக்கு அதிகமா மரத்தை வெட்டுறோம். மரங்கள் அதிகமா இருந்தாதானே கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு நாம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரும். இல்லனா நிறைய பாதிப்பு தானே வரும். பூமியும் சூடாயிட்டே தான் இருக்கும். பனிக்கட்டி எல்லாம் உருகும். பனிக்கட்டி எல்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும்? கடலோட நீர் மட்டும் அதிகரிக்கும். இதுதான் என்னுடைய கவலைக்கும் சோகத்துக்கும் காரணம்.
0: ஓ அப்படியா? இத தடுக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் என்ன பண்ண முடியும்?
1: பூமி சூடாவறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம வாகனம் ஓட்டுற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். குறிப்பா மறுசுழற்சி முயற்சிகளை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுல மரங்களை நடவு செஞ்சு பராமரிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரம் தயாரிக்க மிக குறைஞ்ச அளவுல எரிபொருள் எடுத்துக்கக்கூடிய சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு, அதுக்கு குறிப்பா நம்ம தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவறத நம்மளால தடுக்க முடியும்.
0: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட சொல்லி ஒற்றுமையா இதை நான் இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
1: புவி வெப்பமய மாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய இயலும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பருவ காலநிலை மாற்றத்தை உருவாக்குவோம். பூமியை காப்போம்.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:10. நேயர்கள் இனி கேட்கலாம், இது நேயர் விருப்பம். நேயர்களின் கடித வழி பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பெரியாம்பட்டி பகுதியைச் சார்ந்த வடிவேல் கேட்டிருக்கும் பாடல் அண்ணன் ஒரு கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக போச்சம்பள்ளி பகுதியை சார்ந்த டி தன்சிகா கேட்டிருக்கும் பாடல் தினந்தோறும் எனும் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
5: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध।
3: डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
6: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கடத்திக்குட்டை பகுதியைச் சார்ந்த ருத்ரமூர்த்தி கேட்டிருக்கும் பாடல் தூத்துக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
4: விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசோ அல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோ அல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆண்டிப்பட்டி பகுதியைச் சார்ந்த செந்தில் குமரன் கேட்டிருக்கும் பாடல் காதல் கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: வணக்கம். நிறைய காய்ச்சலை பத்தி உங்ககிட்ட வந்து பேசணும்னா பல நாள் பேசணும் செய்யணும் பண்ணோம். அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. நிறைய வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், அதாவது தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஒரு வீட்டில் டெங்கு இருக்குன்னு செய்து பண்ணணும்னா சுற்றி போய் மருந்து அடிக்கிறது, அது சுற்றி இருக்கிற நீர் தேக்கங்கள் ஏதாவது இருந்து செஞ்சு பண்ணாக்க அதெல்லாம் அழிக்கிறது செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கடுமையாக செஞ்சுட்டு வராங்க செய்கிறாங்க. அதையும் மீறி ஆனால் காய்ச்சல் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு செய்து. அதனால் மக்கள் அனைவரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு நாள் காய்ச்சல் ரெண்டு நாள் காய்ச்சல்னாலுமே உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவரையோ இல்லை சுகாதார நிலையத்தையோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையோ அணுகி உடனடியாக வந்து அதுக்கு உண்டான வைத்தியங்களை பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வர காய்ச்சல் எல்லாமே வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் செட்டில் ஆகிடுது. ஒரு சிலருக்கு தான் வந்து அதோட தாக்கங்கள் கண்டுக்காத விட்டு செஞ்சு பண்ணிட்டாக்க அதோட தாக்கங்கள் வந்து ரொம்ப சிவியராக போய் மூச்சுத்திணறல், இருதய பாதிப்பு, ஈரல் பாதிப்பு, காமாலை இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது செய்யுது. அதனால் மக்கள் அனைவரும் கொஞ்சம் காய்ச்சல்னா சும்மா சாதாரணமாக பக்கத்தில் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி போட்டுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காதிங்க. இது அதே மாதிரி இப்போ இருக்கிற காய்ச்சல் எல்லாமே வந்து வரும்போது வந்து கடுமையான இருமலோடு வருது. இது ஒரு வகையான வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது. இந்த இருமலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது செய்து பண்ணுது. அதனால் எல்லாருமே வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முடிஞ்சளவு வந்து மக்கள் கூடுகின்ற இடத்துல வந்து கூடுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இருமல் சளினாக்க சாதாரண இருமல் சளின்னு விடாதீங்க. அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடனே மருத்துவரை அணுகி வந்து உடனே அதுக்கு வேணுங்கிற மருந்து மாத்திரைகள் எல்லாம் போட்டுக்கோங்க. வேற வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் உடம்பு கடுமையான உடல் வலி வருது, அப்புறம் வந்து உடல் வலி வாந்தி வந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்லேயே வந்து வாந்தியோட தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது செய்து பண்ணுது. இது வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்க்ரப் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பூச்சிக்கடியினால் வரக்கூடிய வியாதிகளாக இருக்கலாம் செய்யலாம் பண்ணலாம். இப்போ நிறைய இந்த ஒரு மூணு நாலு நாளாக வந்து இந்த ஸ்க்ரப் என்று பூச்சிக்கடியினோடு வரக்கூடிய தாக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐசியூல வச்சு வைத்தியம் பண்ணக்கூடிய அளவு வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க செய்கிறாங்க. அதனால் வந்து அனைவருமே வந்து சுத்தமான சுகாதாரமான குடிதண்ணீர் குடிங்க. கொஞ்சம் வந்து வீட்டில் ஒருத்தருக்கு காய்ச்சல்னாலுமே உடனே பாருங்கள், ஏன்னா வீட்டில் வந்து குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சல் லைட்டாக தாக்குது. அதுலேருந்து அப்படியே பெரியவங்களுக்கு வருது செய்து. வீட்டில் எல்லாருமே வந்து காய்ச்சல்னால படுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் வந்து குழந்தைங்களுக்குமே வந்து ஒரு சிறு காய்ச்சல் செய்து பண்ணதுனாலுமே வந்து உடனடியாக மருத்துவர் அணுகி மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கோங்க. முடிஞ்சளவு காய்ச்சல் வந்து செஞ்சு பண்ணிச்சுனாக்கா வேலைக்கு போகிறதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்சளவு ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. உடம்புல வந்து நீர் சத்து வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால் வந்து தண்ணி நீராகாரங்கள் இதெல்லாம் உடம்புல வந்து நல்லபடியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு செஞ்சிட்டோம்னாவே போதும். ரொம்ப வாந்தி முடியல செயல பண்ணலன்னா உடனடியாக அருகில் இருக்கிற மருத்துவமனையில் போய் வந்து பெட்டில் சேர்ந்து வேணுங்கிற அளவு வந்து அந்த நீர் சத்து ஏற்றுக்கிறதுக்கு நமக்கு அந்த குளுக்கோஸ் போடுறதோ இல்லை அந்த வாந்தி நிற்கிறதுக்கான வைத்தியங்கள் பண்ணுறதோ இல்லை வேறு என்ன காரணங்களுக்காக வாந்தி வருது. ஏன்னா ஒரு சிலருக்கு காய்ச்சல் வந்ததுன்னா லைட்டாக காமாலை வந்துடும் இல்லை அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எதுனாலுமே வந்து வாந்தி வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது. அதனால் வேறு எதனால் வந்து வாந்தி வருது செய்து பண்ணதுன்றது உடனடியாக பார்த்து அதை இது பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் வாந்தி எடுத்து செஞ்சு பண்ணாலும் உடலில் இருக்கிற நீர் சத்து எல்லாமே வெளியே வந்ததுன்னா உடம்பு பயங்கரமான டயர்ட் ஆகிடும். நீங்கள் அதிலிருந்து மீளவே முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் செஞ்சிடும் பண்ணிடும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க செஞ்சுக்கோங்க. அரசு தரப்பில் வந்து சுகாதார மையம் முகாம்கள் எல்லாமே போட்டு மக்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க செய்கிறாங்க. அதனால் காசு இல்லை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படி இப்படின்லாம் இருக்காதிங்க. பக்கத்தில் இருக்கிற சுகாதார மையத்துக்கு போனாவே அவங்களும் வேணுங்கிறத செய்கிறாங்க பண்ணுறாங்க. தேவைனாக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அமுச்சு வேணுங்கிறத பண்ணுறாங்க. அதனால் வந்து காய்ச்சலிலிருந்து விடுபட்டு சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார்

0: 84 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக தருமபுரி பகுதியைச் சார்ந்த மோகன் சுகுணா கேட்டிருக்கும் பாடல் மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

கசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த தின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழா.

தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளன் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருநெல்வேலி நாலுமுக்கு பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி ஊத்து பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி காக்காச்சி பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி மாஞ்சோலை பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, பாழமோர் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சிற்றாறு 1, குண்டாறு அணை தென்காசி, தேனி மாவட்ட பெரியாறு ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், கன்னியாகுமரி, பூதபாண்டி, சுருளக்கோடு, கோயம்புத்தூர், சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், கன்னியாகுமரி, கோழிப்போர்விலை, நாகர்கோயில், தென்காசி, அடவிநாயனர் அணை, சிற்றாறு 2, சிவலோகம், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், கொட்டாரம், அடையாமடை, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி கொடிமுடியாறு அணை, கன்னியாகுமரி மாம்பலத்துறையாறு, நீலகிரி தேவாளா, கன்னியாகுமரி அணைக்கடங்கு, கோயம்புத்தூர் உபாசி, TRF, AWS, கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலை, நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோழையார், கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தலை, திருப்பரப்பு, கன்னிமார், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், நீலகிரி மாவட்டம் ஒர்த் எஸ்டேட் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மயிலாடி, கோயம்புத்தூர் வால்பாறை PTO, வால்பாறை தாலுகா அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு, திருப்பதி சாரம் AWS, குளச்சல், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ARG, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், மேல்கூடலூர், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம், நீலகிரி மாவட்டம் பார்வூட், தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருநெல்வேலி மாவட்டம்

வட்டம் நாளுமுக்கு பகுதியில் 165 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40

0: இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கன்னியாகுமரியில் 22.4 டிகிரி செல்சியஸ் அளவும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் ஊட்டி பகுதிகளில் 13.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு பகுதிகளிலும், கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மேலும் தென்மேற்கு, மத்திய மேற்கு, மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் முன்னேறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு முதல் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:02.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.

நிறைய சுளவடைகளை நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். பண்டைய காலம் தொட்டே கோடை உழவு என்பது நம்முடைய வேளாண்மையிலே மிக மிக முக்கியமான இடத்தை வைக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் நம்முடைய பாரத திருநாடானது, அதிலும் குறிப்பாக தமிழக பாண்டிச்சேரி பகுதியானது பூமத்திய ரேகைக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பிலே சூரிய ஒளியினும் அதனுடைய ஆற்றலையும் நம்முடைய வேளாண்மையிலே நல்ல மகசூலுக்காக எங்கனம் பயன்படுத்துவது என்பதை நம்முடைய முன்னோர்கள் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். அந்த வகையிலே பெருவாரியான வேளாண் பெருமக்கள் கோடை உழவை செய்து வந்தாலும் கூட சில பல வேளாண் விவசாயிகள் இந்த கோடை உழவை எதற்காக செய்வோம் என்கின்ற ஒரு அலட்சியத்திலே இந்த கோடை உழவை செய்யாமல் விட்டுவிடக்கூடிய காரணத்தினாலே நாம் இந்த கோடை உழவினுடைய முக்கியத்துவம் என்று சொல்வதை விட கோடை உழவினுடைய மகத்துவத்தை பெரிய அளவில் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுதும் அரசு அதற்காக பல்வேறு வகையான மானிய உதவி திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே வேளாண் பெருமக்கள் இந்த கோடை உழவினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். பொதுவாக கோடை உழவு என்றாலே அது மானாவாரி பயிர்களுக்கு ஏற்றது என்பது போன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட பாசன வசதி உள்ள இரவை நிலங்களிலும் கூட கோடை உழவு மிக மிக முக்கியம். அதிலும் குறிப்பாக காவிரி நீர் பாயக்கூடிய இந்த காவிரி டெல்டா பகுதி, காவிரி நீர் பாசன பகுதியில் இருக்கக்கூடிய நெல் சாகுபடி செய்யக்கூடிய வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்வது மிக மிக அவசியம். ஏனென்றால் சம்பா பயிர் சாகுபடி காலம் டிசம்பர் ஜனவரியில் முடிந்துவிட்டால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே என்று சொல்லக்கூடிய இந்த பங்குனி சித்திரை வைகாசி ஆணியிலே முதல் ஒன்று இரண்டு வாரம் இந்த காலகட்டத்திலே பெய்யக்கூடிய கோடையிலே பெய்யக்கூடிய மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது மிக மிக முக்கியம். ஏனென்றால் பொதுவாக இந்த நெல் சாகுபடி செய்யக்கூடிய காவிரியினுடைய பாசன பகுதியினுடைய மண் களிமண், இந்த களிமண் கோடை காலத்திலே அடிக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமாக களிமண்ணிலே இருக்கக்கூடிய மேல் மண்ணிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஆவியாகக்கூடிய காரணத்தினாலே களிமண் துகள்கள் சுருங்கி சின்ன குழாய் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பாத்திரத்துல நீர் பரப்பி அதுல சிறு குழாய்களை நம்ம வச்சோம்னா அந்த நீர் மட்டம் பெரிய அளவுல உயர்றத காணலாம். பெரிய குழாய்களை விட சின்ன சின்ன குழாய்களிலே நீர் மட்டம் மிகப்பெரிய அளவுல உயரும். இதை ஆங்கிலத்திலே கேபிலரி போர்ஸ் சொல்லுவாங்க, தமிழிலே தந்தூரி விசை. இந்த தந்தூரி விசை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மண் சுருங்கி பெரிய வெடிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அடி ஈரமானது மெதுவாக மேல் நோக்கி நகர்ந்து அடி ஈரம் காய்ந்து போய்விடும். அடி ஈரம் காய்கின்றது என்றால் பொதுவாக அங்கே வாழக்கூடிய மண்புழு மற்ற நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களின் அழிவுக்கு இது வழிவகுத்துவிடும். அதோடு மட்டுமில்லாமல் அடிநீர் இந்த தந்தூரி குழாய்களின் வழியாக கேபிலரி போர்ஸ்ல மேல வரும் பொழுது அடிநீரிலே இருக்கக்கூடிய உப்பு சத்து மேலே வந்துவிட்டால் நிலமானது கலர் உவர் நிலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த களிமண் மிகப்பெரிய அளவிலே உடைந்து ஏறத்தால ஒரு அடி ஒன்றரை அடி ஆழமுள்ள பள்ளங்களாக பிளந்து பிளவுபட்டு போய் இருக்கும். இந்த காலகட்டத்திலே கோடையிலே மிகப்பெரிய ஒரு மழை பெய்யுமே ஆனால் அந்த மழை என்ன செய்யும் என்றால் மேலே இருக்கக்கூடிய அரை அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக 10-15 சென்டிமீட்டர் மேல் மண் கரைந்து இந்த பள்ளத்திலே விழுவதால் மேல் மண் நல்ல வளமான 400 ஆண்டுகளாக பக்குவப்பட்டு வந்த இந்த மேல் மண்ணானது இந்த பள்ளத்திலே விழுந்து விடக்கூடிய காரணத்தினாலே மேல் மண்ணினுடைய இழப்பு ஏற்படும். நிலம் கொஞ்சம் சீராக சமமாக இல்லாமல் ஒரு மாதிரியாக சரிவாக இருக்குமே ஆனால் சரிவு பகுதியிலே இந்த மண் அரிப்பு வளமான மேல் மண் அரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இதனால் மண் இழப்பு ஏற்படுவதோடு மட்டுமில்லாமல் வளமான மண் அடிமண்ணாகவோ அல்லது கரைந்தோ போய்விடக்கூடிய காரணத்தினால் நமக்கு அதிகமான உரச்செலவு ஏற்படும், இடுபொருள் செலவினுடைய அளவு கூடும். அதோடு மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்திலே உழவு செய்யாமல் விடக்கூடிய காரணங்களினாலே அதிகமான களைப்பெருக்கமும் ஏற்படும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு வேளாண் பெருமக்கள் கோடை காலத்திலே ஒரு உழவு செய்வார்களே ஆனால் இந்த உழவு மண்ணினுடைய தன்மையை நன்றாக ஒரு காற்றோட்ட வசதியுடைய லூசா அதாவது பொல பொலன்னு அழைக்கிறதுனால இந்த தந்தூரி கவர்ச்சியின் மூலமாக அடி ஈரம் காய்வது தடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அப்பொழுது கோடையிலே பெய்யக்கூடிய 3-4 மலைகளினுடைய மழை தண்ணீரை நல்ல அளவிலே வயலுக்கு உள்ளே செலுத்துவதோடு மேல் மண்ணையும் நம்மால் நன்கு பாதுகாக்க முடியும். இதில் ஆய்வு முடிவுகள்

0: கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். கோடை உழவின் முக்கியத்துவத்தை இந்த கோடை காலத்திலே வேளாண் பெருமக்களாகிய நாம் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பண்டைய காலம் தொட்டே நம்முடைய முன்னோர்கள் கோடை உழவு கோடி நன்மை, சித்திரை உழவு பத்தரை மாற்று தங்கம், சித்திரையிலே பொன்னேர் ஓட்டி உழுதால் நல்ல மகசூல் கிடைக்கும் என்கின்ற வகையிலே

என்ன செய்கிறது என்றால், கோடை உழவு செய்யாமல் விட்ட நிலத்தினை அடுத்து குறுவை சாகுபடிக்கு பயன்படுத்துகின்ற பொழுது கோடை உழவு செய்யாத நிலத்திலே ஏறத்தாழ 600,000 லிட்டர் கூடுதல் தண்ணீர் தேவைப்படுவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகிறது. ஒரு ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்றால் 1,20,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். அதுல இந்த கோடை உழவு செய்யாதனால பயனாகக்கூடிய 600,000 லிட்டர் ஏறத்தாழ நெல் சாகுபடியினுடைய நீர் தேவையினுடைய 5 முதல் 7% ஆகும். இந்த அதிகப்படியான நீர், 5%லிருந்து அதிகமான நீரை பயன்படுத்துவதனால் ஏறத்தாழ இந்த பாசன நீர் தட்டுப்பாடு உள்ள இந்த காலகட்டத்திலே இந்த அளவுக்கு அனைவருமே அதிக அளவு நீரினை பயன்படுத்தினால் நீர் தேவையினுடைய அளவு அதிகமாகும். நீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலத்திலே நீர் சிக்கனத்திற்கு கோடை உழவு மிக மிக அவசியம். ஆக மேல்மண்ணை பாதுகாத்தல், மண்ணினுடைய தன்மையை அதிகரித்தல், மண்ணிலே இருக்கக்கூடிய மண்புழு போன்றவைகளை பாதுகாத்தல், இதற்காக மட்டுமில்லாமல் கோடை உழவு களை நிர்வாகத்திலே, பொதுவாக காவிரி பகுதியிலே நெல் சாகுபடி செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நன்கு தெரியும், நெல்லிலே இருக்கக்கூடிய நேரடி நெல் விதைப்பாக இருக்கட்டும் அல்லது நடவு நெல் முறையாக இருந்தாலும் கூட, நெல்லிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடம் என்றால் களை. இந்த களை செடிகளினுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அதிலும் குறிப்பாக அருகு, கோரை போன்ற களைகள் மட்டுமில்லாமல் சாரணை, சாரணை ஒரு பெரிய களைச்செடி. இந்த களைச்செடி ஏறத்தாழ 50-60 நாட்களுக்குள்ளாகவே தன்னுடைய வாழ்நாளை முடித்து அதிகமான விதைகளை உற்பத்தி செய்து நில மண்ணிலே கலந்துவிடும். அது மோடும் மட்டுமில்லாமல் பாத்தினியம் செடி, பண்ணைக்கீரை, கொய்யாக்கீரை, கண்டங்கத்திரி போன்ற அதிகமான இந்த களைச்செடிகள் பெரிய அளவில் இருக்கும். இந்த களை நிர்வாகத்திலே பொதுவாக ஒரு சொலவடை சொல்வார்கள், 1 வருட களை 7 வருட விதை. அதாவது 1 வருடத்திலே களை செடி வந்து பூத்து காய்த்து விதை மண்ணிலே விழுந்து விட்டால் 7 ஆண்டுகளுக்கு அந்த மண்ணிலே அந்த விதைகள் தங்கி அடுத்தடுத்த கூடிய காலகட்டங்களிலே இது களையாக முளைத்து பயிருக்கு பெரிய சேதத்தை விளைவிக்கும். இந்த மாதிரி கோடை உழவை முதல் உழவு செய்கின்ற பொழுது என்னாகும் என்றால், கோடை உழவிலே இந்த களைச்செடியினுடைய விதைகள் எல்லாம் மேல் நோக்கி வந்து அந்த ஈரத்தை பயன்படுத்தி இந்த களைச்செடிகள் லேசாக வளரும். அடுத்து ஒரு 15-20 நாளில் பெய்யக்கூடிய அடுத்த மழையிலே மடக்கி நாம் இதனை உழவு செய்தோமே ஆனால் இந்த களைச்செடியினுடைய பெருக்கத்தை, இந்த களைச்செடியினுடைய விதை லோடு என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய களைச்செடிகளினுடைய விதையினுடைய அளவை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த இளம் களைச்செடிகளை நாம் உரமாக கூட மண்ணுக்கு பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே கோடை காலத்திலே 1-2 உழவு நாம் செய்து வைத்தோமே ஆனால் இந்த களையிலே களை விதைகளினுடைய அளவு மண்ணிலே பெரிய அளவு குறையும். இதனால் இடுபொருள் செலவு சிக்கனம் நமக்கு மிகப்பெரிய அளவிலே ஏற்படும். இதோடு மட்டுமில்லாமல் பொதுவாக பயிர் சாகுபடியிலே மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருக்கக்கூடியது பூச்சி. பூச்சிகளிலே பொதுவாக கம்பளி பூச்சி இருக்கிறது, ஆணைக்கொம்பன் இருக்கிறது, சிவப்பு கம்பளி பூச்சி இருக்கிறது, எல் கொம்பு புழு இருக்கிறது, பூசணி வண்டு இருக்கிறது, வெட்டுப்புழு, வேர்ப்புழு என பல்வேறு வகையான பூச்சிகள் தங்களுடைய முட்டைகளை மண்ணிலே இடுவதாகவும் அந்த முட்டைகள் கூட்டுப்புழுவாக மாறி மண்ணிலே இருக்கும். பொதுவாக இந்த சம்பா சாகுபடி செய்துவிட்டு அந்த அடித்தூரிலே இந்த புழுக்கள் தங்களுடைய முட்டையை இடுவதோடு மண்ணிலும் அந்த முட்டையை இட்டு வைக்கக்கூடிய காரணத்தினாலே மண்ணிலே பூச்சியினுடைய அந்த முட்டைகளும் கூட்டுப்புழுக்களும் பெரிய அளவிலே இருக்கும். நாம் கோடை காலத்திலே கோடை உழவு ஒரு மழை வந்தவுடன் செய்தோமே ஆனால் இந்த கூட்டுப்புழுக்கள் எல்லாம் மண்ணை புரட்டுகின்ற பொழுது மேலே அதிகமாக வரும். கோடை உழவு செய்யக்கூடிய வயலிலே பின்பகுதியிலே பார்த்தோமே ஆனால் அதிகமான பறவைகள் இந்த கூட்டுப்புழுக்களை உண்ணு கொண்டிருப்பதை நாம் கவனிக்கலாம். நன்றாக பார்க்கப்போமேயானால் பேரிச்சங்கொட்டை அளவுக்கு கூட கூட்டுப்புழுக்கள் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த கூட்டுப்புழுக்களை பறவைகள் உண்ணும். சிறிய முட்டைகள் வெளியே வருமேயானால் அந்த கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய 40 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பமானது இந்த முட்டைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக மண்ணிலே இருந்து பரவக்கூடிய மண்ணிலே இருக்கக்கூடிய அடித்தூரினை தன்னுடைய மாற்று வாழ்விடமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய தொல்லையிலே இருந்து பெருமளவு இந்த கோடை உழவின் மூலமாக நாம் நன்மை அடையலாம். அதோடு மட்டுமில்லாமல் நெமட்டோடு என்று சொல்லக்கூடிய நூற்புழுவினுடைய தாக்கத்தையும் நாம் பெருவாக குறைக்கலாம். பொதுவாக சாகுபடி இல்லாத காலங்களிலே நூற்புழு முட்டையாக, முட்டை போன்ற ஒரு அமைப்பாக மாறி மண்ணுக்குள்ளே இருக்கும்.
நல்ல விவசாயம் செய்யக்கூடிய காலங்களிலே அதிலிருந்து புழுக்கள் வெளிப்பட்டு

வேருக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இந்த கோடை உழவு செய்கின்ற பொழுது அந்த நூற்புழுகளினுடைய சிஸ்ட் என்று சொல்வார்கள், அந்த முட்டை போன்ற அமைப்புகள் மேலே சூரிய வெப்பத்திலே 40-45 டிகிரி இந்த அக்னி நட்சத்திரத்தில் அடிக்கக்கூடிய வெப்பத்திலே அவைகள் எல்லாம் அந்த நூற்புழுவினுடைய தாக்கத்தை பெரிய அளவிலே கோடை உழவு கட்டுப்படுத்துவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அதோடு மட்டுமில்லாமல் பயிர்களை தாக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள், வேரழுகல் நோயாக இருக்கலாம், அடித்தண்டு அழுகல் நோயாக இருக்கலாம், வாடல் நோயாக இருக்கலாம், இது போன்ற மண் மூலமாக பரவக்கூடிய பல்வேறு வகையான நோய் கிருமிகள் பொதுவாக மேல் மண்ணிலே அதிக அளவிலே இருக்கும். இந்த நோய் கிருமிகளை இந்த கோடை உழவு செய்து மைன் புரட்டல் செய்கின்ற பொழுது இந்த நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் சூரிய வெளிச்சத்திலே 40-45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே நோய் தாக்கத்தையும் பெரிய அளவிலே நாம் குறைக்க முடியும். அந்த வகையிலே ஒரு கோடை உழவு செய்கின்ற பொழுது மண் அரிமானத்தை நாம் பெரிய அளவில் கட்டுப்படுத்துகிறோம். மேல் மண்ணினுடைய அந்த புரட்டலின் மூலமாகவும் நல்ல காற்றோட்டமும் நல்ல சூரிய வெளிச்சமும் கிடைக்கக்கூடிய காரணத்தினாலே மண்ணிலே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு பயிர்களுக்கு தேவையான சத்துக்கள் நல்ல முறையில பிரிந்து அடுத்து சாகுபடி செய்யக்கூடிய காலகட்டத்திலே மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எளிய முறையிலே பயிர்களுக்கு கிடைக்கத்தக்க வகையிலே இந்த சூரிய ஒளியானது மண்ணிலே வினைபுரிந்து அந்த தாதுக்களையும் தனிமங்களையும் வளரக்கூடிய பயிர்களுக்கு மிக எளிய முறையில் கிடைப்பதற்கு ஏதுவாக மண்ணினுடைய அந்த தன்மையை மாற்றி வைக்கும். களைகளை கட்டுப்படுத்துகிறோம், பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம், நோயை கட்டுப்படுத்துகிறோம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கோடை உழவு செய்கின்ற பொழுது கோடை காலத்திலே பெய்யக்கூடிய மழையினுடைய அளவானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அதிக அளவு மழை பெய்துவிடும். இங்கனம் அதிக அளவு குறைந்த நேரத்தில் பெய்யக்கூடிய காரணத்தினாலே கோடை உழவு செய்யாமல் விட்டால் மேல்மண் அரிமானம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பெய்யக்கூடிய அதிகப்படியான மழை நீரை நம்முடைய மண்ணுக்குள்ளே உள்ளே சேர்ப்பதற்கு மண்ணிலே உறிஞ்ச செய்வதற்கு ஏற்றதாக அது இல்லாமல் போய்விடும். அதற்கு கோடை உழவு செய்து அதிலும் குறிப்பாக கோடை உழவு செய்யக்கூடிய முறைகள் என்னவென்றால் வயல் சரிவாக இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நம்முடைய சால்கள் இருப்பது போல முதல் 2 உழவுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது உழவு சரிவுக்கு குறுக்கு நெடுக்காக அமைய வேண்டும். இங்கனம் சரிவுக்கு குறுக்கு நெடுக்காக அமையக்கூடிய காரணத்தினாலே பெய்யக்கூடிய கனமழையானது இந்த கரைகளிலே தடுக்கப்பட்டு பெருவாரியான நீர் ஆய்வு முடிவுகளிலே 500 mm மழை பெய்யுமே ஆனால் 500 mm இருக்கக்கூடிய அத்துணை நீருமே மண்ணுக்குள்ளே செல்லும். இங்கனம் கோடை உழவு செய்யாத வயலாக இருந்தால் 150-200 mm மழை நீர்தான் மண்ணுக்குள்ளே செல்லும். உள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான 300 mm நீரானது வெளியே போய்விடும். ஆக நீர் மேலாண்மை, அதிலும் குறிப்பாக மானாவாரி பயிர்களிலே நீர் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம். அதுவும் அடிமண்ணினுடைய ஈரத்தை பாதுகாப்பது என்பதும் மிக மிக முக்கியமான காரியம். ஆக பெய்யக்கூடிய மழை நீரை நாம் உள்ளே நிறுத்துவதற்கும் மண்ணினுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் இது மிகப்பெரிய பொன்னான வாய்ப்பாக இருக்கும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் கோடை உழவு கோடி நன்மை என்கின்ற அளவிலே கூறியிருக்கிறார்கள். இதை ஆய்வுகள் செய்கின்ற பொழுது இந்த கோடை உழவு செய்வதன் மூலமாக பெரும்பாலான விவசாய பெருமக்கள் நினைக்கலாம், பயிர் செய்யாத போது கோடையிலே நாம் ஏன் உழவு செய்ய வேண்டும், அது வெறும் வீண் செலவாக போய்விடுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் இந்த கோடை உழவு செய்வதன் மூலமாக பயிர்களுக்கு நாம் தரக்கூடிய உரத்தினுடைய அளவு, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு, களைக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு, பூஞ்சாணக்கொல்லிகள் பயன்படுத்தக்கூடிய அளவு பெரிய அளவிலே குறைந்து சாகுபடி செலவு ஏறத்தாழ 20-25% குறைவதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. சாகுபடி செலவு 25% குறைவதோடு மட்டுமில்லாமல் மகசூல் 20% அதிகரிப்பதாகவும் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அந்த வகையிலே நல்ல ஒரு மகசூலை பெறுவதற்கும் இந்த சாகுபடி செலவை குறைப்பதற்கும் அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான இயற்கை சூழலை கெடுக்கக்கூடிய களைக்கொல்லிகள், பூஞ்சான்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகளை பெரிய அளவிலே பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ஏற்ற ஒரு ரசாயன உர பயன்பாடு குறைந்த இயற்கை வழி வேளாண்மையிலே மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருப்பது இந்த கோடை உழவு. அதனால்தான் கோடை உழவு முக்கிய

0: மகத்துவம் என்று சொல்வதை விட கோடை உழவு மிகப்பெரிய மகத்துவம் என்று சொல்லலாம். சில பகுதிகளிலே, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் நாம் கவனிப்பேமே ஆனால், மானாவாரியிலே முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இந்த கோடை உழவு செய்து மிக நன்றாக மண்ணை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள், மண் எப்படியோ மகசூல் அப்படி என்று சொல்லக்கூடிய வகையில மிகச் சிறப்பாக கோடை உழவு செய்து நல்ல முறையில மண் வைத்திருக்கக்கூடிய வேளாண் பெருமக்கள் சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம் இது போன்ற பயிர்களை சாகுபடி செய்யக்கூடியவர்கள் முன் பருவ விதைப்பு என்று சொல்வார்கள். அதாவது இன்றைய காலகட்டங்களிலே பொதுவாக ஒன்று சொல்கிறார்கள், செய்க வானிலை சார் வேளாண்மை, செய்யற்க வானிலை சாரா வேளாண்மை என்று சொல்கிறார்கள். பொதுவாக இவ்வானிலை மையத்தினுடைய இந்த காலகட்டத்திலே இவ்வளவு நாளிலே மழை பெய்துவிடும், இந்த அளவுக்கு மழை இருக்கும், மழையினுடைய அளவு இந்த அளவிற்கு இருக்கும் என்று துல்லியமாக கணக்கிடக்கூடிய ஆற்றல் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஒரு 10 நாள் 15 நாள் மழை வருவதற்கு முன்னதாகவே நல்ல கோடை உழவு செய்த நிலத்திலே இந்த விதைகளை எல்லாம் பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், பொட்டாசியம் குளோரைட், ஜிங்க் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட் போன்ற தனித்தனியான தாது உப்புகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து 2% நீர் கரைசலாக தயார் செய்து அதிலே இந்த விதைகளை ஊற வைத்து நிழலிலே காய வைத்து ஏறத்தாழ மழை பெய்வதற்கு 10-15 நாட்களுக்கு முன்னதாகவே விதைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த முறைக்கு மானாவாரி பயிரிலே முன்பருவ விதைப்பு என்று சொல்கிறார்கள். இங்கனம் முன் விதைப்பு செய்யக்கூடிய காரணத்தினாலே என்ன நடக்கும் என்றால், கடினப்படுத்தப்பட்ட விதைகள் மெதுவாக முளைத்து இந்த அடியீரத்தை பயன்படுத்தி அல்லது பருகின்ற பொழுது அந்த முளைப்புக்கு தேவையில்லாமல் வளர்ச்சிக்கு தேவையாக, அதாவது அந்த மானாவாரி பயிருக்கு பெய்யக்கூடிய நீரினை நல்ல முறையிலே பயன்படுத்த முடியும். மானாவாரி காலத்திலே 4-5 மழை பெய்தால் கூட இந்த பயிர்கள் சிறப்பான மகசூலை தருவதாக அமைகிறது. அந்த வகையிலே மானாவாரி பயிர் சாகுபடிக்கு இந்த கோடை உழவு என்பது மிக மிக தேவையான ஒன்று. விவசாய பெருமக்கள் இந்த கோடை உழவை செய்ய வேண்டும் என்று வேளாண் துறையும் அனைவருமே இதனை மிகவும் வலியுறுத்தி சொல்வதற்குரிய காரணம் இதுதான். இப்ப சில இடங்கள்ல இந்த கோடை உழவு செய்வதற்கு மானியம் கூட தருவதாக அறியப்படுகிறது. ஆக மானாவாரி பயிராக இருக்கலாம் அல்லது பாசன வசதியுள்ள இரவை பயிர்களாக இருந்தாலும் கூட அந்த நிலத்தினுடைய தன்மையை நன்கு மேம்படுத்துவதற்கும் நிலத்திலே இருக்கக்கூடிய தாது உப்புகளை நல்லமலையில பயன்படுத்துவதற்கும் நிலம் உப்பு கலர் தன்மையிலிருந்து பாதுகாத்திடவும் நிலத்திலே பெய்யக்கூடிய மழையை நன்கு பயன்படுத்துவதற்கும் கோடை காலத்திலே இருக்கக்கூடிய சூரிய ஒளியினுடைய வெப்பத்தை பெரிய அளவிலே வேளாண்மைக்கு பயன்படுத்தி அதன் மூலமாக பூச்சி களை நோய் நூற்புழு தாக்கத்தை குறைத்து இடுபொருள் செலவை பெரிய அளவிலே குறைத்து நல்ல மகசூல் பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று கோடை உழவு. ஆக வேளாண் பெருமக்களாகிய நாம் இந்த கோடை உழவை அரசினுடைய மானியத்தோடு மக்கள் பயன்படுத்தி இரவை பயிராக இருந்தாலும் அல்லது பாசன வசதி உள்ள நிலமாக இருந்தாலும் மானாவாரி நிலமாக இருந்தாலும் இதனை பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல முறையிலே நாம் நிலத்தை பராமரிப்பதோடு மட்டுமில்லாமல் செலவினை குறைத்து நல்ல மகசூல் பெறலாம். ஆக கோடை உழவு செய்வோம், கூடி நன்மை பெறுவோம்.
1: இதுவரை கோடை உழவின் முக்கியத்துவம் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரையினை கேட்டீர்கள். தொடர்வது பலாமரம் பராமரிப்பு குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்.

0: என்னது கருத்த முத்த காணோம், வீட்டுல போய் கேட்டா வந்து தென்னந்தோப்புக்கு போயிருக்க சொன்னாங்க. தென்னந்தோப்புல ஆளை காணோம், சரி அந்த இறக்கத்துல ஏதாவது இருக்காரான்னு போய் பாப்போம். ஆமா ஒரு ஆளு நிக்கிறாரு, நம்ம கருத்த முத்து தான். என்ன அப்படி அண்ணாந்து அண்ணாந்து பாத்துட்டு இருக்காரு? எப்பா கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து.
1: ஒரு பாலா ரெண்டு பாலா
0: கருத்த முத்து? ஒன்னுதான்ப்பா.
1: ஒன்னு ரெண்டு.
0: சரி கிட்ட போய்
1: கேப்போம். ரெண்டு.
0: எப்பா கருத்த முத்து.
1: வா கருத்த முத்து, வா வா வா வா.
0: என்னப்பா ஏதோ ஒன்னு ரெண்டு கத்துக்கிட்டு இருக்க, ஏன் ஸ்கூலுக்கு போகலையா நீ?
1: அட நீ வேறப்பா, இதோ பாருப்பா மூணு பழமரம் நல்லா

0: கம்பீரமா நிக்குது. ஆனா மரத்துல காய்ச்சி இருக்கிற காய பார்த்தா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுதாங்க. அதான் எண்ணின்னு ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ரெண்டுன்னு.
1: எப்பா நீ எத்தனை தர என்னாலும் அந்த ரெண்டு தான் இருக்கும்.
0: ஆமாம்பா நீ சொல்றது கரெக்ட் தான்பா.
1: எப்பா பலாமரம் சரியா பூ வைக்கல.
0: ஆமா
1: சரியா காய்ப்பு இல்ல.
0: ஆமாம்பா
1: எப்பா இதுக்கு நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குப்பா.
0: என்ன தொழில்நுட்பம் வந்து என்னதான் பண்ண போது இதான் காய்கிது.
1: அப்படிலாம் சொல்லாதப்பா கர்த்தமுத்து. இயற்கையான முறையில பராமரிப்புல நீ கவனம் செலுத்தினா நல்ல காய்ப்பு இருக்கும்பா.
0: நானும் தண்ணி பாய்ச்சறேன் உரமும் வைக்கிறேன் ஒண்ணு காய் காய்ச்ச மாதிரி இல்ல. அந்த ஒன்னு ரெண்டு தான் நினைக்கிறேன்.
1: கத்தமுத்து பலாமரத்துக்கு அதிகமாலாம் தண்ணி தேவையில்லை. நான் சொல்றதெல்லாம் நீ சரியான்னு சொல்லு.
0: சரிப்பா என்னதான் சொல்ற சொல்லு நான் செய்யறேன்.
1: பலாமரத்துல சரியான அளவு பூ வருதா அப்படின்னு நீ பாக்கணும். அப்படி பூ வரல அப்படின்னா அடுத்த தடவை பூக்கிறதுக்கு முன்னாடி 10 லிட்டர் தண்ணி இருக்கு 1/2 லிட்டர் தேமூர் கரைசல் அத கலந்து
0: சரி
1: அடிக்கணும்பா. அதுவும் இல்லன்னா ஈயம் கரைசல் அது வந்து ஒரு 200 மில்லி
0: சரி
1: இத கலந்து மரங்கள்ல 10 நாளைக்கு ஒரு முறை 2 தடவை நல்லா அந்த இலைகளை காம்பு அந்த தண்டு எல்லாத்திலயும் படுற மாதிரி அடிக்கணும்பா.
0: ஓஹோ அப்ப பூ பூத்துதுன்னா அது கொட்டாம இருக்குது என்ன செய்யணும் கதமுத்த?
1: இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ அடிச்சுனா பூ நல்லா வந்துடும்.
0: ஓஹோ
1: அதுக்கு பிறகு அடுத்த கேள்வி என்ன கேட்ட? வந்த பூ கொட்டாம இருக்கணும்.
0: ஆமா
1: அதுக்கு என்ன செய்யணும்னா 10 நாளைக்கு ஒரு முறை 50 மில்லி மீனமிலம். மீனமிலம் தான் நீங்க தயாரிப்பிய.
0: அது சூப்பரா தயாரிப்பா.
1: அத 50 மில்லி ஒரு மரத்துக்கு
0: சரி.
1: அது இல்லாட்டினா 3 லிட்டர் ஜீவாமிர்தம் இத தண்ணியில கலந்து மரத்தோடைய தரப்பகுதியில பாசன ஈரத்துல அதை ஊற்றி விடணும்பா.
0: ஓஹோ
1: இப்ப இது மாதிரி செஞ்சோம்னா பூ கொட்டாம எல்லா பூவும் வராட்டினாலும் அதிகமான பூவுல இருந்து நமக்கு காய் கிடைக்கும். சரியா இப்ப பூ பூக்கறதுக்கும் உனக்கு வழி சொல்லிட்டேன், பூ கொட்டாம இருக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டேன். அடுத்ததா பலாக்காயில சின்னதா காய் இருக்குல்ல, அந்த நேரத்துல பழையி தாக்கம் இருக்கும்.
0: ஓ அதுல பழையி வரகுதா?
1: ஆமாப்பா பழையி வந்து ஆரம்பத்திலேயே அந்த பிஞ்சா இருக்கும் போதே அது தொந்தரவு பண்ண வந்துரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவாட்டு பொறி அத
0: சரி
1: 1 ஏக்கருக்கு 10 லிருந்து 20 எண்ணிக்கையில 4 மரத்துக்கு நடுப்புற. மரத்தோடைய உச்சிக்கு கிடையாது, மரத்தோடைய கீழ்பகுதியும் கிடையாது, மரத்துல நடு பகுதியில அதை கட்டி வைக்கணும். அப்ப அந்த கருவாட்டு பொறி அந்த வாடை இருக்குல்ல, அந்த வாடை அந்த பழைய ஈக்களை வரவிடாம தடுத்துரும்பா. பழைய ஈக்கள் நம்ம கொள்ளைய விட்டா ஓடிப்படும். புரியுதா?
0: சரி சரி.
1: அப்புறம் உயிர் வழி தீர்வாக 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 75 மில்லி பெவேரியா பேசியானா இதெல்லாம் கடையில கிடைக்குதுப்பா. அத வந்து அந்த காய் காய்ச்சிருக்குல்ல அது மேல தெளிக்கணும்பா. இயற்கை வழி தீர்வா 10 லிட்டர் தண்ணி இருக்கு, 1/2 லிட்டர் அக்னி அஸ்திரமும் தெளிக்கலாம், 100 மில்லி கற்பூர கரைசலும் தெளிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இயற்கை முறையில நம்ம பண்ணும் போது நமக்கும் நல்லது, அந்த பழத்தை யாருக்காவது வித்தோம்னா அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. புரியுதா?
0: சரி கதமுத்து.
1: இன்னொன்னு என்னன்னா பழங்கள்ல சொத்த வராம அந்த புழு தாக்கமும் இல்லாம பாத்துக்கிறது தான்ப்பா ரொம்ப முக்கியம்.
0: ஆமா
1: இந்த பழைய தாக்கம் இல்லாம என்ன செய்யணும் அதையும் சொல்லிட்டேன்.
0: சரி
1: பூ வைத்த காலத்திலிருந்து ஒவ்வொரு 12 நாளுக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் கரைசல் இல்லனா 5 இலை கரைசல்.
0: சரி
1: 5 இலை கரைசல் என்னன்னு சொல்லு பாப்போம்
0: கதமுத்து. அதுவா ஆடு தொடா இல வேப்பல புங்க இல எருக்க இல நொச்சி இல இது மாதிரி ஆடு திங்காத இல அப்புறம் பால் உள்ள இல இது மாதிரி 5 இலை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து கரைசல் தயாரிக்கிற மாதிரி அதுதான்பா 5 இலை கரைசல்.
1: கரெக்டா சொன்ன கருத்தமுத்து. இந்த 5 இலை கரைசல் அல்லது அக்னி அஸ்திரம் அத கூட தெளிக்கலாம்பா. இதனால என்னன்னா காய்கள்ல வரக்கூடிய பல்வேறு வகையான நோய் அப்புறம் பூச்சி தாக்குதல்கள் வந்து இல்லாம பண்ணிக்கலாம்பா. சரியா?
0: சரி சரி. கதமுத நில்லு நில்லு. சூடோமோனஸ் தெரியும், அது ஒரு உயிர் உரம். அது என்னப்பா? பேசிலஸ் சப்டிலிஸ்.
1: கருத்தமுத்து அது ஒண்ணு இல்லப்பா, அதுவும் ஒரு பாக்டீரியா தான். அதாவது இந்த வேரழுகள், வாடலு, கிழங்கு அழுகலு, செவ்வழுகளு, தண்டழுகளு, சாம்பல் நோய், இலை கருகளு, இலை உரைக்கழுகள் நோய், நாற்றழுகள், இப்படி பல்வேறு நோய்கள் பூஞ்சானங்கள்னால

0: மத்த அதனால ஏற்படுது இல்லையா, இதெல்லாம் வராம கட்டுப்படுத்துறதுல இந்த பாக்டீரியா, அதாவது பேசில்லஸ் செப்டிலிஸ் இத ஒரு 50 மில்லி கலந்துக்கணும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் சூடோமோனஸ் ஒரு 50 மில்லி கலந்துகிட்டு இலைக்கு முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி மரம் முழுக்க படுற மாதிரி நல்லா தெளிக்கணும்பா. தரை வழியாவும் ஒரு மரத்திற்கு 50 மில்லி சூடோமோனஸ் தேவையான தண்ணில கலந்தும் நம்ம கொடுக்கலாம்.
1: சரி சரி சரி
0: சரியா.
1: சரி,
0: மரம் நல்லா இருக்கும், அதுல பூச்சி நோய் தாக்குதல் வராம இருக்கும்பா. ஈயம் கரைசல், மீனமிலம், ஜீவாமிர்தம், இது போன்ற இயற்கை இடுபொருட்கள் நாம தான் தயார் பண்றோம் இல்லையா, அத ஏதாவது ஒன்னு ஒன்ன ஒவ்வொரு நாளும் கலந்து தர வழியா கொடுக்கலாம்பா. சரியா.
1: சரி சரி சரி.
0: பலாவுக்கு முக்கியமா இந்த போரான் சக்தி ரொம்ப தேவைப்பா. அந்த போரான சக்தி அது கிடைக்கணும் அப்படின்னா நாம எருக்கு அந்த கரைசல குடுக்கணும்பா. போராக்ஸ் அது கடையிலே விக்குது, அத சரியான அளவுல வாங்கி நம்ம பயன்படுத்தணும். இப்படி பாதுகாப்பான முறையில ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம அந்த சூடோமோனஸ்ல இருந்து அந்த பேசிலஸ் செப்டிலிஸ் கலந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது மரம் நல்ல காய்ப்பெடுக்கும், காய்களும் நல்லா பெருசா இருக்கும், நமக்கு நல்ல லாபம் தரும்பா.
1: கதமுத, நீ சொன்னதெல்லாம் கடைபிடிச்ச அடுத்த பலா காய்ப்புல ஒன்னு ரெண்டு இல்லாம 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 இது மாதிரி 100 வரைக்கும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்குறமா. பலா சாகுபடியில அதிக மகசூல பார்த்து நிறைய விளைச்சல் பெற்று வண்டி நிறைய விற்பனைக்கு அனுப்புறமா நானு.
0: சரிப்பா சரிப்பா, நீ கட்டாயம் செய்வ, கிளம்பலாம்பா.
1: சரி கதமுத, நீ வீட்டுக்கு போயிட்டே இரு. பலா மரங்களுக்கு நீர் மோட்டர் தண்ணி பாஞ்சுன்னு இருக்கு, நான் நெல்லுக்கு மடைய மாத்திட்டு வரம்பா. நீ முன்னாடி போ, நான் பிண்டி வந்துடுறேன். சரியா.
0: சரிப்பா சரிப்பா.
2: இதுவரை பலாமரம் பராமரிப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம். நேயர்கள், இனி கேட்கலாம்

அகில இந்திய தர்மபுரி வானொலி நிலைய பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்கின்ற தலைப்பு கம்பனும் வள்ளுவனும் என்ற தலைப்பில் சிறிது சிந்திக்கலாம். வள்ளுவர் நமக்கு திருக்குறள் என்ற அற்புதமான ஒரு 1330 குறள்களை கொண்ட நூலை வடித்து கொடுத்திருக்கிறார். அந்த குறளில் அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் அறம் என்றால் என்ன என்ற இலக்கணத்தை கூறுகிறார். அறம் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரபெற என்று அறத்திற்கான ஒரு இலக்கணத்தை கூறுகிறார். அதாவது ஒருவன் மனத்தில் தூய்மையும்

வாய்மையில் செம்மையும் செயலில் திறமையும் அறமும் கொண்டு செய்தால்தான் அதற்கு அறம் என்று பெயர். அதை விடுத்து மனதில் தூய்மையில்லாத தன்மை இருக்குமானால் அவன் வெளிப்புறத்தில் எத்துணை தர்மங்களை செய்தாலும் அது அறம் என்று சொல்ல முடியாது என்று கூறுகிறார். பிறகு அந்த மாசு என்பவை யாவை என்பதை அடுத்த குரலிலேயே கூறுகிறார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு என்றால் நமக்கு எல்லாம் தெரியும், பொறாமை. இந்த பொறாமை என்ற தீய குணம் ஒருவனிடத்து இருக்குமானால் அவன் அறத்தை செய்ய இயலாது, அவன் செய்கைகள் எப்பொழுதும் அறம் என்று சொல்ல இயலாது. அடுத்தது பேராசை அல்லது காமம். ஒருவன் காமவயப்பட்டு பேராசை கொண்டு ஒருவன் அறத்தை செய்ய இயலாது. அந்த பேராசையினால் அவன் அடைய முடியாத விஷயங்களினால் அவனுக்கு வெகுளி ஏற்படுகிறது. அந்த அடைவதற்கான அந்த முயற்சியில் தடைகள் வரும்பொழுது அவனுக்கு கோபம் ஏற்படுகிறது. அந்த வெகுளி என்ற தீய குணமும் மனதில் இருக்கின்ற மாசு என்று கூறுகிறார். அடுத்தது, இப்படி கோபம் ஒருவனுக்கு வருமானால் அவன் இன்னாத சொற்களையெல்லாம், இழிவான தீய சொற்களையெல்லாம் பிறரிடம் பிரயோகிப்பான் அல்லது சொல்லுவான். அப்படி இன்னாச்சொல்லை சொல்பவன் ஒரு காலம் அறத்தை நிலைநாட்ட முடியாது, அறத்தை பின்பற்ற முடியாது. இப்படி வள்ளுவனுடைய இந்த அறன் வலியுறுத்தல் என்ற இந்த அதிகாரத்தில் கூறப்பட்ட இந்த குறளுக்கு நாம் கம்பராமாயணத்தில் மறை எதிர்மறை நாயகன் என்று சொல்லக்கூடிய இராவணனிடம் இந்த மாசுகளெல்லாம் இருப்பதை காண்கிறோம். கம்பராமாயணம் என்பது வால்மீகி இராமாயணத்தை பின்பற்றி வந்த கம்பரால் எழுதப்பட்ட ஒரு வழிநூல். அந்த வழிநூல் தமிழக மக்களுடைய அனைத்து பண்பாட்டு கலாச்சாரங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு இலக்கியமாகும். 10,000 பாடல்களை கொண்ட அந்த நூல் நம் தமிழ் மக்களுக்கு 1,000 ஆண்டுகளுக்கு பின்பும் இன்றும் அது நமக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட கம்பராமாயணத்தில் கம்பர் ராமபிரானுடைய அவதாரத்தை கூறும் நோக்கத்தோடு இராவணனுடைய வதத்தையும் நோக்கமாக கொண்டு இந்த காப்பியத்தை வடித்துள்ளார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது என்று நாம் அறிகிறோம். அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள் உள்ளது. ராமருடைய அவதாரத்தின் நோக்கம் இராவண வதம். ஏனென்றால் தேவர்களெல்லாம் பிரம்மாவையும் சிவபெருமானையும் அழைத்து கொண்டு வைகுந்தத்தில் எம்பெருமானாகிய அந்த விஷ்ணுவை தரிசித்து நாங்கள் எல்லோரும் இந்த இராவணன் என்கின்ற அந்த அரக்கனாலும் அவர்களுடைய கூட்டத்தாலும் மிகவும் துன்புறுகிறோம். பூ உலகில் எல்லா நல்மக்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அந்த அரக்கனால் மிகவும் கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு மிகவும் அவனால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே அந்த எம்பெருமானை வேண்டி நீங்கள்தான் பூலோகத்தில் அவதரித்து அந்த இராவணனை வதம் செய்ய வேண்டும். தேவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க மகாவிஷ்ணு கோசல நாட்டினுடைய தலைநகராக கொண்ட அயோத்தியில் தசரதருடைய மகவாக பிறக்க தீர்மானிக்கிறார். அதே சமயம் தசரதர் தனக்கு பிள்ளைப்பேர் இல்லாத காரணத்தினால் ரிஷ்யசிருங்கர் என்ற முனிவருடைய ஒத்துழைப்போடு புத்திர காமேஷ்டியாகம் செய்கிறார். அந்த புத்திர காமேஷ்டியாகம் செய்தவுடன் வைகுந்தத்திலிருந்து மகாவிஷ்ணுவாரர் தன்னை 4 கூறாக பிரித்து தசரதனுடைய 3 மனைவிகளுக்கு, அதாவது கோசலைக்கு ராமராகவும் கைகேயிக்கு பரதராகவும் சுமித்திரைக்கு இலக்குவன் மற்றும் சத்ருக்குணனாகவும் அவதரிக்கிறார். இப்படி அவதரித்து அவர்கள் வளர்ந்து வரும் காலத்தில் இந்த கம்பராமாயணத்தில் இந்த பாலகாண்டத்தில் மகப்பேருக்காக தசரதர் வசிஷ்ட

தனது குலகுருவாகிய வசிஷ்டரிடம் புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்வதற்காக கேட்டபொழுது, வருந்தல் வஞ்சர் தம் தலை அறுத்து இடர் தணிப்பேன் என்று முன்பொரு சமயம் தேவர்களுக்கு மகாவிஷ்ணு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ராமபிரான் இங்கு அவதாரம் செய்யப்போகிறார் என்பதை சூஷகமாக தசரதருக்கு அந்த தேவலோகத்தில் நடந்த விஷயத்தை இங்கு கூறுகிறார். இங்கு மஞ்சர்தம் தலையறுத்து இடர் தணிப்பேன் என்று கூறியதை பாலகாண்டத்தில் பாவிகமாக நூலினுடைய நோக்கத்துக்காக இங்கு கம்பர் எடுத்து காட்டுவதை பார்க்கிறோம். இப்படி வைகுண்டத்தில் தேவர்களுக்கும் பெருமாளுக்கும் நடந்த விஷயத்தோடு இந்த இராவண வதத்தை குறித்து பாலகாண்டத்தில் அடுத்த நிகழ்வாக விஸ்வாமித்திரருடன் ராமரும் இலக்குவரும் அவருடைய வேள்வி காக்க செல்லும் பொழுது ஒரு கடுமையான கோரமான வனத்தில் தாடகை என்ற ஒரு அரக்கி மிக பயங்கரமாக தோற்றத்தை கொடுக்கிறாள். அவள் தோற்றத்தை பார்த்தவுடன் விஸ்வாமித்திரர் அந்த தாடகையை வதம் செய்வாயாக என்று ராமரை ஆஜ்ஞாயிக்கிறார். அவருடைய கட்டளைக்கிணங்க ராமபிரான் அந்த தாடகையை வதம் செய்கிறார். அப்படி வதம் செய்வதை ராமபிரானுடைய அந்த அம்பு அவளை தாக்கி அவள் கீழே விழுந்ததை முடியுடை அரக்கர்க்கு அண்ணால் முந்தி உற்பாதகமாக படியுடை இற்று வீழ்ந்த வெற்றி அம்பதாகை ஒத்தாள் என்று கூறுகிறார். அந்த தாடகையானவள் இந்த நிலத்தில் வீழ்வதை அந்த இராவண அரக்கர்களுடைய நகராகிய இலங்கையில் பறந்து கொண்டிருக்கின்ற வீணை கொடியானது அருந்து வீழ்ந்தது போல் இருந்தது என்று கூறுகிறார். பிறகு விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்த வண்ணம் அவர்கள் விஸ்வாமித்திரரை அந்த சுபாகு மாரீச்சன் போன்ற அரக்கர்களை எல்லாம் வென்றுவிட்டு மேலும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பணிவுடன் விஸ்வாமித்திரரை ராமரும் லக்குவரும் அடக்கத்தோடு கேட்கிறார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திரர் என்ன கூறுகிறார், பெரிய காரியம் உள அது முடிப்பது பின்னர், விரியும் வார்புணல் மிதிலை கோமான் புரியும் வேள்வியும் கண்டு நாம் எழுக. இந்த வேள்வியை முடித்த விஸ்வாமித்திரர் மற்றொரு வேள்வி மிதிலை மாநகரில் ஜனக மன்னரால் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கு அந்த வேள்வியை காண செல்வோம். நீ இந்த வேள்வியை காத்தது பெரிய காரியம் அல்ல, இதைவிட பெரிய காரியம் இருக்கிறது. என்ன காரியம்? இராவணவதம் என்ற பெரிய காரியம் இருக்கிறது. அதற்காகத்தான் உனக்கு எல்லா விதமான அஸ்திரங்களையும் உனக்கு அளித்தேன் என்பதை இங்கு கூறுகிறான். அந்த விஸ்வாமித்திரருடன் மிதிலைக்கு செல்லும் பொழுது மிதிலை மாநகரத்தினுடைய வெளிப்புறத்தில் ஒரு பாலடைந்த ஆசிரமத்தை காணுகிறார்கள். அந்த ஆசிரமத்தில் ராமபிரானும் விஸ்வாமித்திரரோடு இலக்குவனும் செல்லும் பொழுது ராமபிரானுடைய கால் தூசிப்பட்டு அங்கு ஒரு கல்லில் இருந்து ஒரு பெண் வெளிவருகிறாள். அவள் பெயர் அகலிகை. அந்த அகலிகையினுடைய சாப விமோசனம் அங்கு நடக்கிறது. அதை பார்த்த விஸ்வாமித்திரர், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ என்று கூறுகிறார். அதாவது உன்னுடைய கால்பட்டு இந்த அகலிகை சாப விமோசனம் அடைந்தால், இந்த சாப விமோசனம் எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகுக்கு ஏற்பட்ட அனைத்து இடர்களும் நீங்கி போகும். அதாவது இராவண வதம் நடந்தும் போது இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை துயரங்களும் நீங்கி போகும் என்று கூறுகிறார். மிதிலையில் விஸ்வாமித்திரரோடு சென்ற ராமபிரான் அந்த சிவ தனுசை வளைத்து சீதையை திருமணம் புரிந்து கொண்டு அயோத்திக்கு வந்து சேருகிறார். அத்துடன் பாலகாண்டமானது நிறைவுறுகிறது. அப்படி அயோத்தியில் சீதையுடன் ராமபிரான் மிக இன்பமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தசரதர் ராமபிரானை அழைத்து ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எண்ணி உள்ளதாக கூறுகிறார். அதை ஆமோதித்து ராமபிரான், தந்தையின் கட்டளையை அடி வணங்குகிறேன் என்று கூறிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு செல்கிறார். அடுத்த நாள் ராமபிரானுடைய பட்டாபிஷேக நிகழ்வு நடக்கப் போகிறது என்று அயோத்தி நகரம் முழுவதும் பரவுகிறது. மக்களெல்லாம் ஆரவாரிக்கிறார்கள். அப்பொழுது கைகேயனுடைய அரண்மனையினுடைய உப்பரிகையில் இருந்து அவளுடைய தோழியான கை மந்தரை பார்க்கிறாள். அந்த மந்தரையினுடைய பிரவேசத்தை கம்பன் எப்படி சொல்லுகிறான் என்றால், இன்னல்சை ராவணன் இழைத்த தீமையோ துன்னரும்

குடுமணக்கோழி தோன்றினாள். அதாவது அந்த உப்பரிகையிலிருந்து கைகேயினுடைய தோழி மந்தரை அந்த நகர மக்களெல்லாம் ஆரவாரத்தோடு இருந்ததன் காரணத்தை அறிந்து ராமபிரானுடைய பட்டாபிஷேக நிகழ்வை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டுகிறாள். அப்படி அவள் அந்த உப்பரிகையில் தோன்றியது அந்த ராவணன் இழைத்த தீமையின் காரணமாகவே என்று இங்கு கம்பன் கூறுகிறார். பிறகு மந்தரை போய் கைகேயினுடைய மனத்தை திரிக்கிறாள். அது அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் கைகேயனுடைய மனத்தை திரித்தது என்று கூறுகிறார். கைகேயி ஏன் மந்தரையனுடைய அந்த சதித்திட்டத்துக்கு ஆளானாள் என்றால், அவள் ராமபிரானிடம் வைத்திருந்த பாசத்தின் எல்லளவு கூட குறையாத இருந்த தருணத்திலும் தனது அறிவை இழந்து தனது மகனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்ற அந்த வரத்தை கேட்பதற்காக மந்தரையனுடைய இந்த சதிவளையில் சிக்கியதற்கு காரணம் அரக்கர்கள் செய்த பாவம். ஏனென்றால் ராமபிரான் வனவாசம் செல்லாமல் அரக்கர்களை அழிக்க முடியாது. அரக்கர்களுக்கு அந்த அழிவு ஏற்பட வேண்டுமென்றால் ராமபிரானுடைய வனவாசத்தின் காரணமாகத்தான் அது நிகழ வேண்டும். ராமபிரானுடைய வனவாசம் கைகேயனுடைய இரண்டாவது வரத்தினால் தான் நடக்க வேண்டும். ஆகவே அவள் மனம் திரிந்தாள் என்று இங்கு கூறுகிறார். அடுத்தது ஆரண்ய காண்டத்தில் பஞ்சவடியில் இலக்குவன் அமைத்த ஆசிரமத்தில் ராமபிரானும் சீதையும் மிக ஆனந்தமாக இன்பமாக அந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் கண்டுகொண்டு கோதாவரி நதியில் அழகாக நீராடிக்கொண்டு அங்குள்ள மான்களையும் குயில்களையும் மயில்களையும் கண்டு இன்புற்றிருக்கின்ற வேளையில் ராமனுடைய சகோதரியான சூர்ப்பனகை தோன்றுகிறாள். அந்த சூர்ப்பனகை வருகை எப்படி இருந்தது என்றால், நீல மாமணி நிற நிருதர் வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பினால், கருமையான நிறத்தை கொண்ட அந்த அரக்கர்கள் எல்லோரும் மூலநாசம் அடைவதற்காகவே சூர்ப்பனகை அந்த ராமபிரானுடைய அந்த ஆசிரமத்துக்கு வருகை புரிகிறாள் என்று கம்பர் கூறுகிறார். இப்பொழுது சீதையை கண்டவுடன் இவளுக்கு அழுக்காறு ஏற்படுகிறது. முதலில் சூர்ப்பனகைக்கு ஏற்பட்ட அழுக்காறு தான் இந்த மூல காரணம். நாம் ஏற்கனவே அரண்வழியுறுத்தலில் திருக்குறள் ஒன்று பார்த்தோம், அழுக்காறு அவா வெகுளி. இந்த சீதையின் அழகை கண்டு சீதையனுடைய நாயகனாகிய ராமபிரானுடைய அழகின் மீதும் இவள் காமம் கொள்ளுகிறாள். ராமபிரான் மீது கொண்ட காமத்தினால் சீதையின் மீது கோபமும் கொள்ளுகிறாள். ஏனென்றால் அவள்தான் தடையாக இருக்கிறாள் ராமபிரானை அடைவதற்கு என்று சீதையை அழிக்க முயலும் பொழுது இலக்குவன் அந்த சூர்ப்பனிகளுடைய மூக்கையும் காதையும் அவளுடைய தனத்தையும் அறுத்து விடுகிறார். அவள் பட்ட அவமானத்தின் காரணமாக கரதூஷணாதிகளை போய் சொல்ல அவர்களையும் 14,000 அரக்கர்களோடு ராமபிரான் அழித்து ஒழிக்கிறார். பிறகு சூர்ப்பனகை ராவணனிடம் சென்று தான் ராமபிரானிடம் கொண்ட காமத்தை கூறாமல் சீதையின் வடிவழகை கூறி ராமபிரானுடைய அந்த பத்தினியான சீதையினுடைய பேரழகால் ராவணன் பார்க்காத ஒரு வடிவை தன் மனதில் கற்பித்து கொண்டு அங்கு காமமுறுகிறான். அந்த காமம்தான் அவனுக்கு அழிவை ஏற்படுத்தியது என்று பார்க்கிறோம். இணைத்துணை ஆயினும் எண்ணம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். அதாவது எத்துணை பெருமை உடையராயினும் ஒருவருக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒருவன் பிறன் மனையை புகுந்து பிறன் இல்லாளை விரும்புவானே ஆனால் அவனுக்கு அத்துணை செல்வமும் அழிந்து போகும். அப்படி பிறனில் விளைகின்ற அந்த காம கொடூரன் என்ன என்னவற்றையெல்லாம் சம்பாதிக்கிறான் என்றால், பகை பாவம் அச்சம் பலியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். பிறன் மனைவியை நாடுபவனுக்கு பகை ஏற்படும். அந்த பகையினால் பாவமும் அந்த பாவத்தினால் அச்சமும் அவனுடைய குடிப்பழியும் என்ற இந்த நான்கு விதமான தீங்குகளும் அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இப்பொழுது சூர்ப்பனகை ராவணனிடம் சீதையினுடைய பேரழகை வர்ணிக்கிறாள். அப்படி வர்ணிக்கின்ற சீதையை முதன் முதலாக சூர்ப்பனகை காணும்.

பொழுது மீன் சுடர் விண்ணும் மண்ணும் விரிந்த போர் அரக்கர் என்னும் கான் சுட முளைத்த கற்பின் கணனிடை கண்ணில் கண்டால் என்று கம்பர் கூறுகிறார். அதாவது நட்சத்திரங்களெல்லாம் நிறைந்த இந்த மூ உலகையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரக்கர்கள் யாவரும் ஒரு காடாக இங்கு குறிக்கப்படுகிறது. இந்த அரக்கர் காடுகளையெல்லாம் தன்னுடைய கற்பினுடைய நெருப்பினால் எரிக்கக்கூடியவளாக சீதை இங்கு சூர்பனகையின் முன் தோன்றினாள் என்று கூறுகிறார். இப்பொழுது சூர்பனகை வர்ணித்த அந்த சீதையின் மீது காமம் கொண்ட இராவணன் நேராக தன்னுடைய மாமனாகிய மாரீச்சனிடம் போய் பொன்மானாக போய் சீதையினுடைய மனத்தை கவர்ந்து ராமனை அவன் பின் அவனை தொடர்ந்து செல்லுமாறு செய்வாயாக என்று கூறுகிறார். ஆனால் மாரீச்சன் ஏற்கனவே ராமனுடைய வில்லாற்றலை அறிந்ததால் அங்கு அவன் மறுக்கிறான். ஆனால் மாரீச்சன் மீது வெகுளி கொள்கிறான், துன்பம் கோபம் கொள்கிறான். நீ நான் கூறியபடி செல்லாவிட்டால் என் கையினால் இறப்பாய், நான் கூறியபடி சென்றால் ராமனிடம் இறப்பாய், எந்த இறப்பு உனக்கு வேண்டும் என்று தீர்மானித்துக்கொள் என்கின்றான். அவ்வாறே சென்று பொன்மானாக சீதையின் முன் அங்கு தோற்றமளித்து சீதையின் மனத்தை கவர்கிறாள். ராமனும் அந்த பொய்மானாகிய பொன்மானின் இலக்குவன் மறுத்தும் அந்த மானை பிடிக்க பின்னாடி சென்று விடுகிறார். அப்பொழுது வெகு தூரம் சென்ற அந்த மாயமானை ராமபிரான் தன் அம்பினால் கொல்லும் பொழுது ராமனுடைய குரலில் இலக்குவனையும் சீதையும் அழைத்துவிட்டு மாரீச்சன் இறந்து விடுகிறார். அப்பொழுது சீதை இலக்குவனை ராமனுக்கு ஆபத்து செல் என்று கூறுகிறார். சீதையினுடைய தூண்டுதலால் ராவணன் மணியுடை மகுட தலை துமித்தற்கு நாள் கொண்டது ஒத்தது ஓர் தன்மை என்று சூர்பனகையை தண்டித்த அந்த நேரத்தை கூறுகிறான். மேலும் தேவர் செய்தவத்தினால் செம்மல் ஏகினான், இலக்குவன் சீதையை காப்பாற்றாமல் அவளுக்கு காவல் இருப்பதையும் அவள் வெறுத்து ஒதுக்கியதால் இலக்குவன் அங்கிருந்து அவளை விட்டுவிட்டு தனியாக விட்டுவிட்டு சென்று விடுகிறான். அப்படி சென்றதால் இராவணன் ஒரு மாறுவேட சந்நியாசியாக வந்து அந்த சீதையை அபகரித்து கொண்டு சென்று விடுகிறான். இராமனும் இலக்குவனும் வந்து பார்த்தவுடன் சீதையை காணாமல் துக்கமடைகிறார்கள். ஜடாயு குத்துயிரும் கொலையுயிருமாக கண்டு இராவணன் இப்படி சீதையை அபகரித்து விட்டான், நீ அவளை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய் என்று சொல்லிவிட்டு ஜடாயு இறந்து விடுகிறான். பிறகு அந்த ரிஷ்யமுக பருவத்தில் சுந்தர ரூபமான அனுமனினுடைய அந்த வரவினால் வாளிக்கு பயந்து அங்கு தஞ்சமடைந்த சுக்ரீவனுடைய நட்பு கிடைக்கிறது. அந்த சுக்ரீவனுடைய நட்பு மீட்டும் வாளரக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டு உணர் கல்வியோடு ஞானம் கிடைத்த ஒத்தார். சுக்ரீவன் கல்வியாகவும் ராமன் ஞானமாகவும் அந்த நட்பினால் அந்த அரக்கர்களுடைய தீவினையெல்லாம் வேறறுக்கப்படப் போகிறது என்று கம்பர் கூறுகிறார். இப்படி வாலிவதம் நடக்கிறது, சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. பிறகு வானரப்படைகளோடு நான்கு புறமும் சீதையை தேடி போகிறார்கள். அனுமன் அந்த தென் புறம் உள்ள கடலை தாண்டி சுந்தரகாண்டத்தில் சீதையை தேடி செல்லுகிறார். கடலை பறந்து சென்று இலங்கையை அடைகிறார். அங்கு இலங்கை கோட்டைக்கு வெளியே இலங்கணி தேவி என்ற காவல் தெய்வம் ஒன்று இருக்கிறது. அவளை அறைந்தவுடனே யாராலும் வெல்லப்பட முடியாத அந்த இலங்கணி தேவி பிரம்மனால் கூறப்பட்ட பின் சித்திரம் நகரம் பின்னை சிதைவது திண்ணம் என்று கூறுகிறார். அதாவது குரங்கு அழிக்கும் பொழுது இந்த நகருக்கு தீங்கு ஏற்படும், இந்த நகரம் அழியும் என்று கூறுகிறார். ஹனுமன் சீதையை அசோகவனத்தில் பார்த்துவிட்டு சீதைக்கு தைரியம் அளித்துவிட்டு ராமபிரானிடம் வந்து சீதையை கண்டதை கூறி சுக்ரீவனுடைய வானரப்படையோடு அந்த இலங்கைக்கு பாலம் அமைத்து சென்று இராவணனுடைய அந்த இலங்கையை முற்றுகையிட்டு போர் புரிகிறார்கள். அப்பொழுது முதல் நாள் போரில் ராவண

ராமனால் வெற்றி கொள்ளப்படுகிறான். அப்பொழுது ராமன் இன்று போய் நாளை வா என்று அவனை அனுப்பிவிக்கிறார். அப்பொழுது ராவணன் என்ன நினைக்கிறான், நாசம் வந்து உற்றகாலை நல்லதோர் பகையை பெற்றேன், எனக்கு சமமான ஒரு வீரனோடுதான் நான் பகை கொண்டு அவனிடம் போர் புரிகிறேன் என்று கூறுகிறான். பிறகு சூர்ப்பனகையினுடைய இந்த சூழ்ச்சியால் காமவயப்பட்ட ராவணன் தனது சகோதரனாகிய கும்பகர்ணனை ஏவுகிறான். அந்த கும்பகர்ணன் ராவணனை எச்சரிக்கிறான், வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே, மிக அற்புதமாக இந்த மூன்று உலகங்களையும் ஆளு வந்தாய், இப்போது சீதையை நீ அபகரித்து சீதையை அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இந்த மொத்த அரக்கர் குலமும் அழியப் போகிறது என்று எச்சரிக்கிறார். பிறகு ராவனுடைய மகனாகிய இந்திரஜித் இறுதி போர் முனையில் போரிடச் செல்லும் பொழுது, குளம் செய்த பாவத்தாலே கொடும்பகை தேடிக்கொண்டோம், நமது குளம் செய்த பாவம் இந்த ராமன் என்ற கொடும்பகையை தேடிக்கொண்டோம், அவனால் இந்த அரக்கர் குலம் முழுவதும் அழியப் போகிறது என்று இறுதி போரில் இலக்குவனால் அழிக்கப்படுகிறான். அப்பொழுது மண்டோதரி வந்து அழுகிறார். அந்த மண்டோதரி இறுதி நாளில் ராவணன் அழிக்கப்பட்டு வீழ்ந்த பொழுது இந்த மண்டோதரி ஒரு மரணவாக்கு மூலம் கூறுகிறார், காந்தையருக்கு அணி அணைய சாணகியர் பேரழகும் அவர்தம் கற்பும் ஒத்து புயத்து ராவணர் காதலும் அச்சூர்ப்பனகை இழந்த மூக்கும் வேந்தர்பிரான் தயரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புறந்தனார் பெருந்தவமாய் போயிற்று அம்மா என்று கூறுகிறார். அதாவது சீதையினுடைய பேரழகின் காரணமாக ராவணன் காமவயப்பட்டான். அப்படி சீதை இந்த கானகத்திற்கு வந்த காரணம் தசரதர் இட்ட கட்டளையின் காரணமாக ராமரோடு இந்த சீதை வனவாசத்திற்கு வந்தாள். இந்த சீதையை பார்த்த சூர்ப்பனகையை இலக்குவன் மூக்கறுத்ததால் இந்த ராவண வதம் நடந்தது. எனவே ஒருவன் பிறன்மனை புகுவானானால் அவன் எவ்வளவு பெரிய செல்வமுடைய புகழை அடைந்தவனாக பேரரசனாக இருந்தாலும் மூ உலகையே வென்றிருந்தாலும் அவன் அழிவது திண்ணம் என்ற இந்த மண்டோரதியினுடைய வாக்குமூலத்தின் மூலம் நாம் அறிகிறோம். இப்படி ஒவ்வொரு காண்டத்திலும் கம்பர் அந்த பாவிகம் என்று சொல்லப்படக்கூடிய ராவண வதத்தை குறித்து அங்கங்கு இந்த குறிப்பை சொல்லிக்கொண்டே போவதுதான் இந்த கம்பராமாயணத்தை சிறப்பு என்று கூறி, வள்ளுவனுடைய அரண் வலியுறுத்தல் மூலமாக இந்த கம்பனையும் சிந்தித்தோம். இந்த அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லா பண்பலை நேயர்களுக்கும் வணக்கம் செலுத்தி அமைகிறேன். வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: அப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
2: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
1: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
2: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
1: நிக்கலாமே உமா. அப்பப்பா குழு குழுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
2: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்

0: நிச்சயாயிருமே.
1: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் 3 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைகிறோம்
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கற்றவியல் கழகப் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்க

0: நேரம் 3 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைகிறோம்
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கற்றவியல் கழகல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இது உங்கள் விருப்பத்திற்குரிய நிகழ்ச்சி கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சிக்கு 0 43 42 24 40 30 என்ற எங்களுடைய நிலைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மற்றும் உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்கள். கச்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மத்தூர் பகுதியை சேர்ந்த மணிமேகலை. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து. நாமும் கேட்டு மகிழ்வோம் நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இனிமையான திரைகானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் நேயர்களான உங்க விருப்ப பாடல்களாகவே ஒளிவந்துட்டு இருக்கு. கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு பிடித்த பாடலை, அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயருடன் உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுடைய நிலைய தட்டச்சு வாட்ஸ்அப் எண்ணான 0434242443 என்ற இன்றைக்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் செல்வி இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கற்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். கற்சேவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சு தட்டச்சு செய்திருக்கிறவர் அலே தருமபுரி பகுதியில் இருந்து தேவி. உங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நேரம் 3:18. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கற்சவியல் கழகல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தர வச்சிருக்காங்க. தருமபுரி அன்னசாகரம் பகுதியை சேர்ந்த இளங்கோ இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் தென்றலே என்னை தொடு என்ற திரைப்படத்தில் இருந்து. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை கானங்கள் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் வாயிலாக. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு

0: சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுகம் ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
7: மூன்று மணி 25 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர், ஊர் ஆகியவற்றோடு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்பி வையுங்கள். உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்கள். அடுத்ததாக கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் பாடலை விரும்பி கேட்டிருப்போர் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜெயகாந்தன். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் என் புருஷன் குழந்தை மாதிரி என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ அந்த பாடல்.

0: நேர்லேயே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கழகல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேரம் 3:33 நாம் இணைந்திருக்கிறோம்.
5: தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அரசம்பட்டி பகுதியை சேர்ந்த அருள் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கொடி பறக்குது என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நேரம் 3:40, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அத்திமரத்தூர் பகுதியை சேர்ந்த செல்வம். இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட இனிய பாடல்.

0: இளையதில் நேரம் 3:45. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கற்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். அழகான அமுத கானங்களை கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கிறோம். இதே போன்று உங்களுடைய விருப்ப பாடலும் நம் வானொலியில தவழவிட நீங்கள் செய்ய வேண்டியது 0-3-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்கள். உங்கள் பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு மேட்டூர் பகுதியை சேர்ந்த நல்லன் முத்துசாமி. இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திலிருந்து. நாமும் கேட்டு மகிழ்வோம் நேர்களே.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.

3:53 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ராஜாப்பேட்டை பகுதியை சேர்ந்த கருணாகரன் இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் உதயகீதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேர் கேட்ட பாடல்.

0: பேனா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் 3:59, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்துவிட்டோம். கற்சேவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டவர்கள் மத்தூர் பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை, தருமபுரி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி, அலே தருமபுரி பகுதியைச் சேர்ந்த தேவி, அன்னசாகரம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ, பாலக்கோடு வெள்ளிச்சந்தை பகுதியைச் சேர்ந்த ஜெயகாந்தன், அரசம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருள், அத்திமருத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வன், நலன்முத்துசாமி, மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் மற்றும் ராஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்த கருணாகரன் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் நேர்களே. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
3: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேர்களை நிறைவு பெற்றது கச்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

நிலையத்தில் நேரம் 4:27. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நிலையத்தில் நேரம் 4:27. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வணக்கம் நவீன்.
1: வணக்கம் பிரதீப்.
0: என்னென்ன மாதிரியான விடைகள்லாம் வச்சுருக்கீங்க? நேயர்கள்லாம் வந்து ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க.
1: நிறைய குறிப்புகளோடு வந்திருக்கிறோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்பவும் பொழுது நிகழ்ச்சி வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் என்னென்ன?
1: புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: நேர் வருக, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், கொரமாண்டபட்டி.
0: ஐயா உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகளை கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க, மறுத்து பண்றேன்.
1: சரிங்க. இது வந்து ஒரு மரம் வகையை சார்ந்தது.
2: சரிங்க.
1: பழமையான மரங்கள்ல இதுவும் ஒன்று.
2: சரி.
1: மிகவும் அழகான தோற்றம் கொண்ட ஒரு மரங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க.
2: பழமையான மரம்.
1: ஆலமரம் என்பது தவறான பதில். நன்றி.
0: நல்லதொரு முயற்சி. இனப்பிலும் நேர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
3: சிவகாமி.
1: சரிங்கம்மா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? விடை சொல்லாமே
3: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
1: இதன் இலை வந்து சற்று பெரிய அளவில் காணப்படும்.
3: கொண்டை மரம்
1: இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பழத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
1: சரிங்க. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: குறிப்பு கேட்டுங்க.
1: விடை சொல்லாமே. ஆ சொல்லுங்க, விடை சொல்லுங்க.
4: துபர்கையா.
1: என்னங்க?
4: துபர்கையான்னு
1: வருங்க. இல்லைங்க. தவறான பதில். நன்றி.
0: நேர்களும் நல்லா முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகளை வச்சு அழகாக கண்டுபிடிக்கிறாங்க. இணைப்பில் நேர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
5: தேக்கு மரம்.
1: அம்மா உங்கள் பெயர் சொல்லுங்க.
5: பையூர்லேருந்து தனியாக பேசுகிறேன்.
1: சரிங்க. விடை சொல்லுங்க. இப்போ
5: தேக்கு மரம் சொல்கிறேன் சார்.
1: தேக்கு மரமா?
5: இல்லைங்கம்மா.
1: இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க. விடை
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அரச மரம். எப்படி சொல்றீங்க அரச மரம்? பழமையான மரம். பெரிய இடை இருக்குது, அதனால அரச மரமா இருக்கும்னு சொல்றீங்களா? இல்லைங்க. தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பழமையான ஒரு மரத்தை குறித்து நம்ம பேசிகிட்ருக்குறோம். அதே போல் வந்து இது வந்து ஒரு பெரிய மரமாக காணப்படும்னு சொல்லலாம். பெரிய இலை வந்து பழமையான மரம். இதன் இலைகள் வந்து பளபளப்பாகவும் பெரிதாகவும் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மரம்தான். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க. விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
6: அது ஐஸ்ல இருக்குமா அந்த பூ? அழகா இருக்குமா?

0: ஐவேஸ்ல இருக்குமா பூ அழகமா இருக்குமான்னு கேக்குறீங்களா?
1: ஆ
0: நிறைய மரம் இருக்குங்க ஐவேஸ்ல, பூ நிறைய அழகான பூக்கள்லாம் இருக்குது. அது எதுன்னு சொல்றது?
1: குங்கு மரம் சொல்லமா?
0: என்ன மரம்?
1: குங்கு மரம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: சரிங்க,
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு, ஒரு நேயர் சொன்னது போல நகர பகுதிகளில் வந்து அழகுக்காக சாலை ஓரங்களில் நட்டு வளர்க்குறாங்க இந்த மரத்தை.
2: மரமா செடிங்களா?
0: மரம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி கங்காலபுரம் இயற்கை உழவன் ஆனந்தன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பூவரச மரம். எப்படி சொல்றீங்க பூவரச மரம்? அதுவாதான் இருக்கும் சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
4: ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். விடைத்தேடும் வினாக்கள் காட்சியில்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
13: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
14: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது விடை தேடும் பிணாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த விடை அறிந்து கொள்ள இணையும் நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, விடை
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்ன மரம்?
1: மயில்கண்ட மரம். கலர் கலரா பூ, அந்த ஆரஞ்சு கலர் பூ.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றி சார்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
15: ஹலோ, வணக்கம்.
0: சரிங்க, விடை
15: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: சார், பம்பர் சிமெண்ட், சுப்பிரமணி சார்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்றேன் பாருங்க சார்.
0: சொல்லுங்க.
1: மயில் கொண்டை மரம்.
0: மயில் கொண்டை மரம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
16: ஹலோ சார்.
0: வணக்கம்.
16: தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் ஆர்த்தி.

0: சரிங்கம்மா. என்ன ஊர் நீங்க?
1: அரூர்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பாக்கு மரம்.
0: பாக்கு மரம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
1: நன்றி சார்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்
2: ஐயா. இருவருக்கும் வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
2: ஐயா, நான் மதியன்பாளையம் ராமகாயில் ஒன்னாவது வந்து என்ன பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிறேன். நமக்கு ஒரு சின்னதா ஒரு குறிப்பு கொடுங்க பாக்கலாம்.
0: சின்னதா ஒரு குறிப்பு வேணுங்களா? இந்த மரம் வந்து 5 அடியிலிருந்து 12 அடி வரை வளரக்கூடிய ஒரு மரம்
2: ஐயா. தமட்டக்கா மரம்.
0: தமட்டக்கா மரம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
2: நன்றி, நன்றி.
3: இது ஒரு புதுவகையான மரமா இருக்கு நவீன்.
0: அது வந்து ஒரு காய்கறியில தமட்டை காய்ன்றது அந்த மரமா.
3: என்னென்ன குறிப்புகள் கொடுத்தீங்க நவீன்? இப்போ
0: என்னென்ன குறிப்பிட்டு, இது இலை வந்து சற்று பெரிதாக இருக்கும்னு சொன்னோம். இந்த வகை மரம் வந்து இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் காணப்படுது நம்ம சொன்னோம். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலும் இருக்குது. இதன் இலை வந்து பளபளப்பாகவும் பெரிதாகவும் காணப்படும் அப்படின்னு சொன்னேன்.
3: இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: இதன் தோற்றத்தின் காரணமாக வந்து நகர பகுதிகளில் வந்து அழகுக்காக சாலை ஓரங்களில் வந்து நட்டு வளர்க்குறாங்க அந்த மரத்தை. வணக்கம்
4: ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: அத்திமரத்தூர் செல்வன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஏ, பாதாம் மரம்.
0: பாதாம் மரம். ஓ, அதோட ஒத்து போகுது சொல்ற குறிப்புகள், அதனால சொல்றீங்களா?
4: ஆமாங்க ஐயா.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
4: நன்றிங்க.
0: பார்த்தீங்களன்னா இது வந்து தோற்றத்தின் காரணமாக வந்து நகர பகுதியில் வந்து அழகுக்காக சாலை ஓரங்களில் அந்த மரத்தை வச்சிருக்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: காரி மணவட்டம் பெரியசாமி பார்.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டங்க.
0: விடை சொல்லாமே.
5: அலங்கார கொன்னை.
0: என்னங்க?
5: அலங்கார கொன்னை.
0: அலங்கார கொன்னை. இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
5: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: சார் வணக்கம்.
0: வணக்கம். சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வந்து அருளிய 3ஆம் திருமுறையில வந்து இந்த மரத்தை பத்தின குறிப்புகள் வந்து இருக்குது.
6: என்ன
0: மரம்?
6: மரம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
6: நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம். நான் செம்மண்டபட்டி காசிசன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ஐயா, கொன்றை மலர் தான் வந்து திருவாசகத்துல தேவாரத்துல எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
0: சரிங்க,
7: அந்த மரம் தான் நான் நினைக்கிறேன்.
0: கொன்றை மலரா இருக்கும்னு சொல்றீங்களா? சரிங்க, இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
7: நன்றி.
0: இது வந்து கொன்றை மலராக இருக்குமோ அப்படின்னு வந்து நேயர்கள் சொல்கிறாங்க. இது வந்து உருண்டையான உள்வோடு உள்ள ஒரு சதைக்கனியுடைய பசுமையான மரம்னு கூட சொல்லலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம்.
8: தர்மபுரியிலிருந்து.
0: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: பனைமரம்.
0: நம்ம பனைமரம் வந்து இதனுடைய இலை வந்து பெரிதாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும்னு சொன்னோம். பனைமரம் இல்லைங்க, தவறான பதில். நன்றி, இணைப்பு நினையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வினையெல்லாம் விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில்.
9: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
12: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில், JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை

0: வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலான்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன், புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நவீன், இப்போ நீங்க அழகா வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து சாலை ஓரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. எதுக்காக சாலை ஓரங்கள்ல வச்சிருந்தாங்க அந்த மரங்கள் எல்லாமே?
10: அழகுக்காக நகரப்பகுதியில் வச்சாங்கன்னு கூட சொல்லலாம்.
9: கண்டிப்பாக, ஏன்னா அது ஒரு க்ளூவா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்பில் நேர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா?
11: மதுரையில இருந்து புஷ்புலதா பேசுறேன்
9: சார். சரிங்க, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு
11: நினைக்கிறேன்.
10: அசோக மரம், ஓ, சாலையோரத்துல இருக்கிறதுனால அசோக மரமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்கம்மா, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
12: இருவருக்கும் மாலை வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
12: அத்திமரத்தில் அருண்.
10: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: உங்களுடைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வந்து எங்களுடைய பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
10: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
12: எஜமான்
10: இருந்து. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
9: நன்றி, அழைத்தமைக்கு நன்றிங்க.
10: பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், இது வந்து ஒரு மரம் வகையை சார்ந்தது. பழமையான மரங்களில் இதுவும் ஒன்று, மிக அழகான தோற்றம் கொண்ட மரங்களில் ஒன்றுன்னு சொன்னோம். இதன் இலை சற்று பெரிதாக காணப்படும். இந்த வகை மரம் வந்து இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் காணப்படுதுன்னு சொன்னோம். இதன் இலைகள் வந்து பளபளப்பாகவும் பெரிதாகவும் காணப்படும்னு சொன்னோம். இந்த மரத்துடைய பூ வந்து வெண்ணிறமாகவும் மையத்தில் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இதன் தோற்றத்தின் காரணமாக நகரப்பகுதிகளில் அழகுக்காக சாலை ஓரங்களில் நட்டு வளர்க்கப்படுகிறதுன்னு கூட சொல்லலாம். ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய 3ஆம் திருமுறையில் இந்த மரம் பற்றிய குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்குது. உருண்டையான உள்வோடு உள்ள சதைக்கனிகள் உடைய ஒரு பசுமையான ஒரு மரம்னு சொல்லலாம். இந்த மரம் வந்து 5 அடி முதல் 12 அடி வரை வளரக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது. இந்த மரத்தினுடைய விதைகள் வந்து மருத்துவத்திற்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இந்த மரத்தில் வந்து படகுகள், வீடுகள் இதெல்லாம் வந்து கட்டுறதுக்கு பயன்படுறாங்க. அதே போல் வந்து பயோடீசல் தயார் செய்து டீசலுக்கு பதிலாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் வந்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழங்கால இலக்கியங்களில் இந்த மரத்தை குறித்த குறிப்புகள் உள்ளது. மியான்மர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இலங்கை, கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்த அது கிழக்கு ஆப்பிரிக்க கரையோர அண்டிய தீவுகள் ஆகிய இடங்களில் வந்து இது நிறைய காணப்படுது. அதே போல் வந்து

களிமண் நிலத்திலும் உப்பு தண்ணீரிலும் வளரக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மரம்னு சொல்லலாம். இந்த மரம் வந்து ஐந்து வகை நிலங்களில் ஒன்றான நெய்தல் நிலத்திற்குரிய மரம்னு கூட சொல்லலாம். இந்த மரத்தின் அறிவியல் பெயர் வந்து முதல் பகுதி வந்து கிரேக்க சொல்லால் ஆனதுன்னு சொல்லலாம். இந்த மரம் வந்து கடற்கரை ஓரங்களில் அதிகமாக காணப்படுது. இந்த மரத்துடைய அறிவியல் பெயரின் அர்த்தம் வந்து அழகானது என்பதற்கு என்று கூட சொல்லலாம். இந்தியாவின் வந்து கிழக்கு மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து அதிகம் காணப்படுது. இதன் காய்கள் வந்து முதல்ல மஞ்சளாகவும் பின்பு முற்றிய பிறகு மலர்களாகவும் மலரும். மும்பைக்கும் ரத்னகிரிக்கும் இடையிலும் அந்தமான் பகுதியிலும் பெருமளவில் காணப்படுது. இவ்வளவு சிறப்புக்கும் உரிய ஒரு மரம் தான் இந்த புன்னை மரம் என்பது சரியான விடை.

0: 92.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No. 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500 8422.
10: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
11: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500 8422.
15: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
16: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
17: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
18: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் 4:29. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் வந்து மரத்தை பற்றி கேட்டோம். அது வந்து ரொம்ப அழகாக வந்து
19: ஒரு பழமையான மரம்
1: அப்படின்னு சொல்லி அந்த அருண் அப்படின்றவர் வந்து அழகாக பதில் சொன்னார். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு குறிப்போட
19: அடுத்தது வந்து ஒரு பாடகை குறித்து நம்ம பேச போகிறோம்.
1: கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இனியும் நேர் வருக. வணக்கம்.
20: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
20: பேசுறேங்க
1: ஐயா. உங்களுக்கான முதல் 3 குறிப்புகளை கொடுத்துடலாங்களா?
20: கொடுங்க.
1: இவர் ஒரு பாடகர், இந்தியாவை சேர்ந்தவர்.

0: எழுத்தாளரும் கூட.
1: யேசுதாஸ்.
0: யேசுதாஸ், நல்லது, ஒரு முயற்சிங்க ஐயா. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்
0: ஐயா. உங்களுக்கான ஒரு குறிப்பு,
3: இவரது தந்தை வந்து வங்கியில வந்து உயர் பதவியில இருந்தார். இந்தியாவை சார்ந்தவர்.
2: நன்றி.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: உற்சாகமான மாலை. வணக்கம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர்ல இருந்து பள்ளித்தேர்தலை பேச நவீன் சார், பிரதீப் சார், எப்படி இருக்கிறோம்?
3: நலமா இருக்கிறேங்க ஐயா.
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
3: உங்களுக்கான குறிப்பு, இவரது குடும்பம் வந்து கர்நாடகாவை சார்ந்தது. அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சரிங்க சந்திரசேகர், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: என்னால கண்டுபிடிக்க முடியல. பாடகி பத்தி ஒரு குறிப்பு கொடுக்கறேன். அதுதான் ஆப்ல வந்தது.
3: உங்களுக்கான குறிப்பு
5: சொல்லுங்களேன்.
3: ஓவியத்தில் வந்து மேற்படிப்பு முடிச்சிருக்கிறாங்க இவங்க.
5: ஓகே ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதுக்கு கொடுத்த மூணு குறிப்பு கொடுக்குறீங்களா?
0: கண்டிப்பா. இவர் ஒரு பாடகர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் இந்தியாவை சேர்ந்தவர், எழுத்தாளரும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவர்
5: பாடகி.
0: பாடகி,
5: நான் நினைக்கிறேன் சார், ஒரு வைல்கெஸ் தான் போறேன். இவங்க ஆஷா போன்ஸ்லி அவர்கள்.
0: ஆஷா போன்ஸ்லி என்பது நல்லது, ஒரு முயற்சி சந்திரசேகர். தொடர்ந்து நீங்க பண்பலையை கேட்டுட்டே இருங்க. நன்றி நன்றி சந்திரசேகர். நேர் வருக. வணக்கம். ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு தந்தை வந்து ஒரு மிக வங்கியில வந்து உயர்ந்த பதிவில் இருந்தார்.
3: ஒரு பாடகர், அதே போல எழுத்தாளர் சொன்னா ஓவியரும் கூடன்றதும் ஒரு கூடுதல் சிறப்பு.
0: பாடகர் அப்படின்னோடனே அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா ஆண் பாடகர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாடகி அப்படின்றது நல்லதொரு குறிப்பு. வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: உங்களுடைய
0: ஒலி அளவு ரொம்ப குறைச்சலா இருக்கு. திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
3: காவியாவா? சரிங்க சரிங்க காவியா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பா, ரொம்ப மைல்டாக கேட்குது உங்களுடைய வாய்ஸ். பின்னணி பாடகரான இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பொழுதுபோக்குக்காக பாடினார்.
0: நன்றி இணைப்பில் நினைந்தமைக்க நன்றி. இணைப்பில் நேர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
6: ஏழையிலிருந்து குணசேகர்.
0: குணசேகரன் ஐயா, குறிப்புகளை வச்சு ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா?
6: எனக்கு குறிப்பு கொடுங்கய்யா.
0: மேலும் உங்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரிய வாய்ப்பாட்டு கற்று தொழில் ரீதியாக அப்புறமா பாடினாங்க. இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது பொழுதுபோக்குக்காக பாடினாங்க. அவங்களுடைய கல்லூரி காலத்துலையாக இருக்கட்டும், பள்ளி காலத்தில் ரொம்ப பொழுதுபோக்குக்காக பாடினாங்க.
6: டாக்டர் ஜோதி சாயா இருக்கலாமா?
0: ஜோதி சாய் என்பது நல்லது, ஒரு முயற்சிங்க ஐயா. ஆனால் அவங்க இல்லை. நன்றி
6: நன்றி
0: நன்றி நன்றி. இணைப்பில் நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? பாடகி சுனந்தா. இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
7: மாலை. வணக்கம் சார்.
3: வணக்கம்.
7: நல்லம்பள்ளி ஒன்று நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
3: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: இல்லைங்க சார், எனக்கு குறிப்பு ஒன்று கொடுங்க.
3: இவரது தங்கையும் ஒரு பாடகி. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
8: வணக்கம் சார்.
3: வணக்கம். நலமா இருக்கிறீங்க ஐயா? விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இணைப்பில் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. குறிப்பு வேணுங்களா? இவரது பெயர்ல வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்னு இருக்குங்க.
8: மாதிரி
3: புறந்தரேங்க. மாதிரி தவறான பதில். நன்றி
8: நன்றி.
3: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.

0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஐயா சொல்றோம் பாருங்கய்யா.
0: சொல்லுங்க.
1: மின்மினி.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். முருகன் டைலர், விடை
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இவர் வந்து அகில இந்திய வானொலியில வந்து பாடியது தான் வந்து முதல் பொது நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். ஏர்வாடி.
0: உங்களுக்கான குறிப்பு, இவரது முதல் பாடல் மராத்தி மொழியில பாடின ஒரு திரைப்படத்துக்கு பாடியிருக்கிறாங்க. இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
4: முயற்சி. தர்மபுரி பண்படையில் 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரலாம் நிகழ்ச்சியில்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
8: வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ்.
9: கத்து தந்து முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
11: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.thanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
12: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
13: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
14: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
15: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
14: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
15: பர்னிச்சருக்குன்னு
14: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: 4:39 நிமிடம். 8 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் பிணாக்கள் நிகழ்ச்சி. நவீன், நீங்க ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. அதாவது இவருடைய பொது நிகழ்ச்சி, இவர் ஒரு பின்னணி பாடகி, பிரபலமான பின்னணி பாடகி, இவருடைய பொது நிகழ்ச்சி நம்மளுடைய இந்த அகில இந்திய வானொலியில வந்து பங்கேற்ற அந்த நிகழ்ச்சி தான் முதல் பொதுவெளி நிகழ்ச்சி அப்படின்னு
0: 1953 வந்து
4: பழமையான பாடகி.
0: ஆமா.
4: ஓ, ஏன்னா இந்த குறிப்பு மூலயமா அவங்க தேடுறத விட இன்னும் கொஞ்சம்
0: எளிமையா
4: இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நேர் வருக, வணக்கம்.
16: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
16: வணக்கம் சொல்வது காரியமாக
4: குமார் ஐயா. குறிப்புகளை வச்சு ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா உங்களால?
16: சுதாமூர்த்திங்க.
4: சுதாமூர்த்தி, நல்லதொரு முயற்சி குமார் ஐயா. நல்லதொரு முயற்சி தான், தவறானதெல்லாம் இல்லை, நல்லதொரு முயற்சி. நன்றிங்க. பண்பலையை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. தர்மபுரி பண்பலை
16: அனைவருக்கும்
4: வணக்கம்.
16: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.

0: சண்முக சுந்தரமையா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: குறிப்பு கொடுங்கய்யா, முயற்சிதாய்யா.
2: உங்களுக்கான குறிப்பு, இவரது குரல் வந்து லதா மங்கேஷ்கர் குரல் போலவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
1: பத்மஸ்ரீ விருது வாங்கிட்டாங்களா?
2: பத்மபூஷன்
1: 2017 வாங்கிருக்காங்க. அனுராதா பத்துவால்.
2: இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
0: கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. இணைப்பிலிருந்து மைக்கிய நன்றி. இணைப்பிலிருந்து நேயர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நேயர்
2: வருக வணக்கம்.
3: அரசமட்டி காவாகட்டியூர், சென்னை விவசாயி ஏ முருகன்.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சொல்றேன் பாருங்க.
2: சொல்லுங்க.
3: ஓஜி ஸ்ரீமதி.
2: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. வருக வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: சார், சேகர், அத்திமரத்து.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: சுமன் கல்யாண் போர்ட்.
0: இது நீங்களா வந்து கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. அத்திமரத்தூர் அப்படின்னு இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. பரவாயில்ல, எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அருண். தெரியும், தெரியும். அருமை, அருமைங்க. நிஜமாவே நல்லது ஒரு முயற்சியும் கூட. ஏன்னா இத்தனை குறிப்புகளை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னும் போது நல்லது ஒரு முயற்சி. அருமையான ஒரு பதிலுங்க ஐயா. சுமேன் கல்யாண்பூர் அப்படின்றது இவர் ஒரு பின்னணி பாடகி. இவருடைய குரல் பார்த்தீங்க அப்படின்னா லதா மங்கேஷ்கருடைய குரல் போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பாடல் ஒளிபரப்புறாங்க?
4: சரி, சிங்கநடை போட்டு.
0: சரிங்க, சரி, கண்டிப்பாங்க.
4: நன்றிங்க.
2: இவர் வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னது போல் இவரது தந்தை வந்து வங்கியில் வந்து உயர் பதவியில் இருந்திருக்கிறாரு. இவரது குடும்பம் வந்து கர்நாடகாவை சார்ந்ததுன்னு சொன்னோம். இவரது தந்தையின் பணிமாறுதல் காரணமாக வந்து வட மாநிலத்திற்கு சென்றிருக்கிறாரு. அதே போல் ஓவியத்தில் வந்து மேற்படிப்பு முடித்தார்னு கூட சொல்லலாம். பின்னணி பாடகரான இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பொழுதுபோக்குக்காக பாடியிருக்கிறாரு. அதே போல் வந்து பாரம்பரிய வாய்ப்பாடு கற்று தொழில் ரீதியாக வந்து பாடியிருக்கிறாரு. இவரது தங்கையும் ஒரு பாடகி. இவரது பெயரில் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அகில இந்திய வானொலியில் வந்து 1953 வந்து பாடினது தான் இவருடைய முதல் அனுபவம்னு கூட சொல்லலாம். ஒரு பொது நிகழ்ச்சின்னு சொல்லலாம். இது முதல் பாடலாக வந்து இவரது முதல் பாடல் வந்து மராத்தி மொழியில் திரைப்படம், அதாவது 1953 சுக்ரச்சி சாந்தினி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் வந்து இவர் வந்து பாடியிருக்கிறாரு. அதே போல் 1954 இந்தி திரைப்படத்துறையில் காலடி பதிச்சிருக்கிறாரு. இவரது குரல் வந்து லதா மங்கேஷ்கர் குரல் போலவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 800 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. 2023 பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறாரு. லதா மங்கேஷ்கர் விருதையும் பெற்றிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புக்கும் உரிய ஒரு பின்னணி பாடகி தான் சுமேன் கல்யாண்பூர் என்பது சரியான விடை. நேர்கேட்ட பரிசு பாடலை நம்ம வழங்கிடலாம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடைதேடும் பினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA/MTECH இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: விடஜடும் விடாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்து வசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த குறிப்பு
7: வருக. வணக்கம்.
6: இணைப்பு துடிக்கப்பட்டு விட்டது.
7: இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு அரிய வகை மாம்பழத்தை குறித்து தான் நம்ம பேச போகிறோம். நேயர்களும் வந்து தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கிறாங்க. முதல் மூன்று குறிப்பு கொடுத்துடலாங்களா?
6: கண்டிப்பாக.
7: இது முதல் மூன்று குறிப்பு அப்படின்னு சொன்னால், இது ஒரு வகையான பழம், விலை உயர்ந்த பழம், இந்தியாவில் விளைவது இல்லை. இதுதான் வந்து முதல் மூன்று குறிப்பு.
6: ஓ, மிக வந்து விலை உயர்ந்த பழமும்
7: அப்படின்னு? ஆமாம், விலை உயர்ந்த பழம். இது வந்து இந்தியாவில் அதிகம் விளைவதில்லை.
6: அதிகம் விளைவது?
7: ஆமாம்.
6: காரணம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு.
7: ஆமாம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அதனால் வந்து அதிகமாக அங்கே விளைவிக்கப்படுறதில்லை. நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0300 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0301 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களுக்கு அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
6: இது மேலொரு குறிப்புன்னா நீங்கள் என்ன மாதிரியான குறிப்பு கொடுப்பீங்க?
7: இது வந்து ஒரு நகரின் பெயரில் கொண்ட ஒரு பழம்னு சொல்லலாம். இந்த பழம் வந்து ஏப்ரல் முதல் விளைய தொடங்குதுன்னு கூட சொல்லலாம். உலகத்திலே மிக விலை உயர்ந்த பழம், அதாவது இதோடைய விலை என்ன அப்படின்னு சொன்னால் 2.70 லட்சம் ரூபாய் அப்படின்னு கூட சொல்லலாம்.
6: ஒரு பழத்துடைய விலை 2.70 லட்சம்?
7: ஆமாம், அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஒரு மாம்பழத்தின் விலை.
6: ஓ,
7: இது ஒரு வகையான இர்வின் பழம்னு கூட சொல்லலாம்.
6: வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
8: கோடிப்பேரி சுப்பிரமணியா.
6: சுப்பிரமணியா, குறிப்புகளை கேட்டிங்களா?
8: சாகி.
7: என்னங்க?
8: மியா சாகி.
7: மியா சாகி, எப்படி சொல்றீங்க மியா சாகின்ட்டு?
8: குறிப்புல எடுத்து தான் சொல்றேன்.
7: அனைத்து குறிப்பும் சொல்லிட்டோம், அதனால அதுவா தான் இருக்குன்றீங்களா?
6: ஆர்மியா கண்டுபிடிச்சீங்க ஐயா?
8: அதான் குறிப்புல எடுத்து கண்டுபிடிச்சு சொல்றதாங்க.
6: சரிங்க ஐயா.
7: சரிங்க, உங்க பேரை மீண்டும் பதிவு செய்யுங்க.
8: கோடிப்பதி சுப்பிரமணியா.
7: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
8: சென்றலை எண்ணத்தோடு.
6: ம்,
8: புதிய பூ இது போட்டது என்ற பாடல் போடுங்க.
6: சரிங்க
7: சரிங்க, நன்றி, தொடர்ந்து கேளுங்க. இது வந்து ஒரு வகை இர்வின் வகை பழம்னு சொல்லலாம். தென்கிழக்கு ஆசியாவில் விளையும் பழத்திலிருந்து வேறுபடுதுன்னு கூட சொல்லலாம். இந்த பழத்தினுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து, அதே போல் வந்து இந்த பழம் பார்வை குறைபாட்டை தடுக்க உதவுன்னு கூட சொல்லலாம். இந்த வகை பழமானது 1970 பிறகுதான் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பழம்தான் அரிய வகை மாம்பழமாக இருக்கக்கூடிய மியாசாகி அப்படின்ற அந்த மாம்பழம் தான். விலை உயர்ந்த 2.70 லட்சம் விலை மதிப்பு கொண்ட ஒரு
6: நகரத்துடைய பெயர் அப்படின்னீங்களா, அதுதான் இந்த மியாசாகின்றது. இந்த நகரத்துடைய
7: மியாசாகி
6: ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு
7: ஜப்பானில் விளையக்கூடிய ஒரு மாம்பழம் தான்.
6: கண்டிப்பாக
7: ரொம்ப பழமையான ஒரு பெயர் கொண்ட ஒரு இது. இந்த பழம் வந்து டைனோசர்

0: சற்று முட்டை வடிவத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாம்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் விடைதேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பிரதீப் மற்றும்
1: நவீன் மகேந்திரன்.
0: நன்றி நேயர்களே.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: அழகான மாலை நேரம் 5:05. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகிறோம்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: நேரம் மாலை 5:09. அழகான இந்த மாலை நேரத்தில் மலைச்சாரலோடு இசைச்சாரலையும் கேட்டு ரசிக்க அரங்கேற்றமாவது மாலை தென்றல் நிகழ்ச்சி. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒழிக்க வருவது 1979 வெளிவந்த திரைப்படமான அகழ்விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரிகளை கொடுத்திருக்கிறார் கங்கை அமரன் மற்றும் இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் KJ யேசுதாஸ் மற்றும் SP சைலஜா. அவர்களின் இனிய குரலில் ஒரு அழகான பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: இன்ஜினியரிங்
1: முடிச்சிட்டு
2: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன் பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 5:16 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: இதயத்தை வருடி சென்ற இதமான கானங்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஒழித்த பாடல் உங்களுடைய பழைய நினைவுகளுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருக்கோம். அவ்வளோ இனிமையான பாடல் அது, ஏதோ நினைவுகள் அப்படின்ற பாடல். அடுத்த பாடலே கேட்போம். அடுத்த பாடல் 1982 வெளிவந்த தூரல் நின்று போச்சு என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கு வரிகளை அமைத்தவர் முத்துலிங்கம் மற்றும் அதற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த பாடலையும் பாடியிருக்கிறார் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் மற்றும் உடன் இணைந்து பாடியிருக்கிறார் உமாரமணன். இதோ அந்த பாடல் உங்கள் செவிகளுக்கு நல்விருந்தாக.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில 2026-2027 கல்வியாண்டிற்கான பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கான சேர்க்கை தொடங்கிருச்சு. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 17. adm.thanuvas.ac.in என்ற இணையதளத்தில் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 5:24. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அந்தி சாயும் அழகான மாலை பொழுதில் இசைப்பது பண்பலையின் மாலை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது 1983 வெளிவந்த சூரக்கோட்டை சிங்கக்குட்டி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இப்பாடலுக்கு வரிகளை கொடுத்திருக்கிறார் வாலி, மற்றும் இதற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா அவர்கள். இதனை பாடியோர்கள் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசிலா ஆகியோர். கேட்டு மகிழ்வோம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மகப்பேறு
1: மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 5:31 நேயர்கள் நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்திலிருந்து. இத்திரைப்படமானது 1984 வெளியானது. இப்படத்திலிருந்து ஒரு பாடலுக்கு இன்று ரசிகர் பட்டாலும் கேட்டுள்ளது. இப்பாடலுக்கு வரிகளை அமைத்தவர் வைரமுத்து மற்றும் இதற்கான இசையை அமைத்திருக்கிறார் இளையராஜா. இதற்கான குரல் கொடுத்திருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. செவ்வனே சூரியன் மறையும் இந்நேரத்தில் அழகான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த இனிமை ராகத்தையும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஐந்து மணி 37 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேகங்கள் இடமாறி வீடு திரும்பும் நேரம் இது. அழகான அந்தி சாயும் மாலை பொழுது இது. இந்நேரத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அழகான பாடல்களை, இனிமையான ராகங்களை, இதமான ரசனைகளை வெளிப்படுத்தும் கானங்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது 1987 வெளியான வேதம் புதிது என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதற்கு வரிகளை அமைத்திருக்கிறார் வைரமுத்து மற்றும் இதற்கு இசையமைத்திருக்கிறார் தேவேந்திரன். இப்பாடலுக்கான குரல்களை கொடுத்திருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்கள். இதோ நேயர்களே அந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டு

0: பட்டத்திற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தாட்கோ திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான கல்வி தகுதி இளங்கலை பொறியியலில் மெக்கானிக்கல் அல்லது ட்ரிபிளி பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதற்கான பயிற்சி காலம் 90 நாட்கள் நடைபெறும். பெரம்பலூர் மற்றும் சேலத்தில் இதற்கான பயிற்சி நடைபெறும். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோ நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும். பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலை வாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

நேரம் 5:47. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தீன்றல் நிகழ்ச்சி. மாலை தீன்றல் நிகழ்ச்சியில் இதயங்களை வருடி சொல்லும் இதமான ராகங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ராகமாக ஒழிக்க வருகிறது 1990 வெளிவந்த திரைப்படம் என் உயிர் தோழன் என்பதாகும். இத்திரைப்படத்தின் ஒரு பாடலை கங்கை அமரன் எழுதியிருக்க, இளையராஜா இசையமைக்க, மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ரா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல் வானொலி நேயர்களுக்கு

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: நேரம் 5:54. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது 1991 வெளிவந்த சிகரம் என்ற திரைப்படத்தின் ஒரு பாடல். இதற்கு வரிகளை கொடுத்தவர் வைரமுத்து மற்றும் இதற்கு இசையமைத்திருக்கிறார் SP பாலசுப்ரமணியம். பாடலை பாடியிருக்கிறவரும் அவரே. KS சித்ரா அவர்களோடு இணைந்து பாடியிருக்கிறார். நாமும் கேட்டு மகிழ்வோம் அந்த இனிமையான பாடலை.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேர்களே, நிறைவு பெற்றது மாலை தென்றல் நிகழ்ச்சி. நேர்கள் இனி கேட்கலாம்
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

தினம் ஒரு திருக்கோயிலில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது வேதவல்லி உடனுறை பெண்ணேஸ்வரர் கோயில். இத்திருத்தலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில்

தருமபுரியில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெண்ணேஸ்வர மடம் எனும் ஊரில் தென்பெண்ணை ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. இவ்வூரில் கோயில், ஆறு, மலை ஆகிய மூன்றும் இயற்கையாக அமைந்துள்ளது மிகவும் சிறப்பாகும். சுயம்பு வடிவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பெண்ணேஸ்வரர் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் அருள்மிகு வேதநாயகி அம்மையுடன் அருள்பாலிக்கிறார். அஷ்டலிங்கங்கள் கொண்ட பெண்ணேஸ்வர மலை அமைந்துள்ளது. இந்த மலையை முழுநிலவு நாளில் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். பெண்ணேஸ்வர மடம் அருகில் உள்ள ஜெயினூர் என்கிற

0: பேரில் அஷ்டலிங்கங்கள் கொண்ட பெண்ணேஸ்வர மலை அமைந்துள்ளது. இந்த மலையை முழு நிலவு நாளில் பக்தர்கள் கிரிவலம் வருகின்றனர். பெண்ணேஸ்வர மடம் அருகில் உள்ள ஜெயினூர் என்கிற கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஜைனர்கள் சைவ சமயத்தை எதிர்த்ததால் தஞ்சையை ஆண்ட மூன்றாம் குலோத்துங்க சோழன் தனது படைகளுடன் வந்து போர் புரிந்தார். போருக்கு முன்னதாக மன்னருக்கு கனவில் பெண்ணேஸ்வரர் சுயம்பு வடிவில் காட்சியளித்து, நீ போரில் வெற்றி பெறுவாய் என அருள் புரிந்தார். மறுநாள் பொழுது விடிந்ததும் பனைமரம் ஒன்றின் கீழ் பசு ஒன்று பால் சுரிந்து நிற்பதைக் கண்ட மன்னர் அவ்விடத்தில் சென்று பார்த்தபோது கனவில் காட்சியளித்த சுயம்புலிங்கம் நேரில் காணப்பட்டது. மீனர்களை போரில் வென்றதும் தஞ்சையை அடைந்த மன்னன் முனிவர்கள் ஆலோசனையுடன் இத்திருக்கோயிலை கட்டினான். சோழர்கால கட்டட அமைப்புகளோடு, நெடிதுயர்ந்த மதிர் சுவரோடும், அகன்ற பிரகாரத்தோடும் காணப்படும் இத்திருக்கோயில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேறு எங்கும் காண கிடைக்காத அற்புத அமைப்புடையதாகும். தகடூரை ஆண்ட 17 மன்னர்களும் இங்கு வந்து வழிபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இக்கோயிலில் காணப்படும் கல்வெட்டில் இத்தல இறைவன் பெண்ணை நாயினார் என்று குறிக்கப்பட்டுள்ளார். இக்கோயிலின் கோபுரம் தென்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் உள்ள பெரிய கோபுரங்களில் ஒன்று ஆகும். கோபுரம் 7 நிலைகளுடன் 110 அடி உயரமுடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் இருந்து தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்ல படித்துறை அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் இரு பிரகாரங்களை கொண்டதாக உள்ளது. அருள் பொங்கும் முகத்துடன் எழில் வடிவில் ஸ்ரீ வேதநாயகி அம்மன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் தெற்கு முகமாக அருள்பாலித்து வருகின்றனர். இங்கு நாகபைரவர், நாகதேவிகள், அதிகார நந்தி, சந்திர சூரியர்கள் ஆகியோருடன் இவ்வாலயத்தினை அமைத்த மூன்றாம் குலோத்துங்கனுக்கும் சிலை எழுப்பப்பட்டுள்ளது. சங்கடகர கணபதி எனும் நாமத்தில் இங்குள்ள பிள்ளையார் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிறார். தகடூரை ஆண்ட அதியமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அதியமான் பிள்ளையார் என்றும் சொல்லப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி நாள்களில் நிலவுக்கு பூஜை செய்த பிறகுதான் இங்குள்ள கணபதிக்கு பூஜை செய்யப்படுகிறது. அதுபோல புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டுபவர்கள் இங்குள்ள ஆற்றில் குளித்துவிட்டு அங்குள்ள ஒரு கல்லை கோயிலுக்கு எடுத்து வந்து வேண்டினால் புத்திர பாக்கியம் எளிதில் கிடைக்கும் என்பது ஐதீகம். தினம் ஒரு திருக்கோயிலில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகில் அமைந்துள்ள வேதவல்லி உடனுரை பெண்ணேஸ்வரர் திருத்தலம் பற்றி அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நிலையத்தில் நேரம் 6:04. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேர்கள் இனி கேட்கலாம் பாட்டுதான் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக சிற்பி இசையில் அறிவுமதி பாடல் வரிகளில் ஹரிஹரன் குரலில் மூவேந்தர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வருத்த

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அகோஸ் இசையில் ரவிசங்கர் பாடல் வரிகளில் எஸ்பிபி குரலில் ஹரிச்சந்திரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలుం వివరాలకు 9524936156
2: క్యాంపస్ ఇంటర్వ్యూ లాం భయకమే ఇల్లామ కాన్ఫిడెన్స్ అడగమంటారు మధ్యాన ఒక కాలేజ్ లో చేరును అన్నపూర్ణ ఇంజనీరింగ్ కాలేజ్ లో చేరుంగ ఏనా ఇంగదా 100 ప్లస్ ఇండస్ట్రీ నెట్వర్క్ ఎల్ఎన్టి ఎడ్యుటెక్ గువి హెచ్ఎల్ மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட் 2648 கால் 9500509984
3: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं
4: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी
5: டே கண்ணா டே நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வாமா
6: பாம்படிக்கு என்ன கூப்பிடுறேன் போமா
5: அதானே தைரியசாலின்னு உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு என்ன சொல்லணும் போய் ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ
6: ஐயோ அம்மா அது இல்ல பாம்புகளை அடிக்க கூடாதுமா பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன் நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தான் அதிகம்
5: என்னது விஷம் இல்லாத பாம்புகளா அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்
6: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு பச்சை பாம்பு கொம்பேரி மூக்கன் புல்லுருவி ஓலப்பாம்பு தண்ணி பாம்பு எண்ணெய் பனையன் வெள்ளிக்கோள் வரையன் மண்ணுளி பாம்பு பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா
5: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு
6: நீ நல்ல பாம்புன்னு சொல்றிய அந்த நாகப்பாம்பு கட்டு விரியன் கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் ராஜநாகம் இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள் இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்
5: சரிப்பா இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளயோ புகுந்தா என்ன பண்றது
6: அம்மா எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா
5: அடேங்க அப்பா எப்பரா எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா வன உயிர்களை பாதுகாப்போம்
6: சுற்றுச்சூழலை காப்போம்
5: அக்கறையுடன்
6: தருமபுரி பண்பலை 102.5
7: பாட்டுதான் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இளையராஜா இசையில் வாலி பாடல் வரிகளில் பாட்டு பாடவா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளர் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: ஆறுபடி 40 நிமிடம் 42 நொடிகள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7. ஒளிபரப்பில் நேயர்களினை கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக, இந்திய ரயில்வே துறையில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் பிரிவில் 323 பணி இடங்களுக்கும், டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6242 என மொத்தம் 6565 பணி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும்.

இதற்கான வயது வரம்பானது 18 வயது முதல் 30 வயது வரையிலும் 18 வயது முதல் 33 வயது வரம்பிலும் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 29/7/2026 கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். தேர்ச்சி முறையானது ஆன்லைன் தேர்வு மூலமாக மட்டுமே தேர்வு செய்யப்பட உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ சோதனைக்கு பிறகு விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். rrbchennai.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் SC/ST பிரிவினருக்கு 250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க 29/7/2026 நிறைவு நாளாகும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இந்திய ரயில்வே டெக்னீஷியன் கிரேடு பிரிவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. 29/7/2026 நிறைவு நாளாகும். விண்ணப்பிக்க வேண்டிய ஆன்லைன் முகவரி rrbchennai.gov.in. நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, இந்திய விமானப்படை ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப சாராத பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, BCOM, BBA, BSc, CA, CMA ஆகிய கல்வி தகுதி மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலியிட பணியிடங்களாக 379 பணியிடங்கள் உள்ளது. இதற்கான வயது வரம்பு ஃப்ளையிங் பணியிடத்திற்கு 1/7/2027 அன்றைய தேதிப்படி 20 முதல் 24 வயதிற்குள் இருக்க வேண்டும். கிரவுண்ட் டியூட்டி பணியிடத்திற்கு 1/7/2027 அன்றைய தேதிப்படி 20 முதல் 26 வயது வரை இருக்க வேண்டும். தேர்வு முறையானது எழுத்து தேர்வு, கேட் தேர்வு மதிப்பெண் மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க இறுதி நாளாக 19/6/2026 ஆகும். அதாவது இம்மாதம் 19ஆம் தேதி இறுதி நாளாகும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி afcat.edcl.co.in. மீண்டும் உங்கள் நினைவிற்கு afcat.edcl.co.in. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இந்த பணியானது இந்திய விமான படையில் ஃப்ளையிங் கிரவுண்ட் டியூட்டி தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் BSNL நிறுவனத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி BE, BTEC, MSc முடித்திருக்க வேண்டும். 3/7/2026 அன்றியபடி குறைந்தபட்ச வயதானது 20 முதல் அதிகபட்ச வயதாக 30 வயது வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு. தேர்வு முறையானது கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு மற்றும் ஆவண சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதற்கான தேர்வு மையமானது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் தேர்வு மையமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக 3/7/2027 அதாவது அடுத்த மாதம் 3ஆம் தேதி நிறைவு நாளாகும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க https://externalexam.bsnl.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு https://externalexam.bsnl.covin என்ற இணையதளம் மூலம் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அதாவது BSNL ஜூனியர் டெலிகாம் ஆபீசர் பணியிடத்திற்கான அறிவிப்பு இது. நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. தர்மபுரி பண்பலை 102.5 MHz ஒளிபரப்பில் நேர்களினை கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச மழையாக தமிழ்நாட்டில் ஊத்துக்கோட்டை பகுதியில் 48 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலைய பகுதியில் 41.4 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கன்னியாகுமரி,

0: கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதிகளில் 23.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.7 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருந்தது. கணிசமாக 4 டிகிரி வரை அதிகபட்ச வெப்பநிலையிலிருந்து அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகரித்து இருந்தது. 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக நீலகிரி மாவட்டத்தில் குறைந்து காணப்பட்டது. இயல்பையை விட 5 டிகிரி செல்சியஸ் வரை சென்னை, மதுரை, தஞ்சாவூர் மாவட்டங்களில் பதிவாகி இருந்தது. இயல்பை விட கடலூர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களில் மற்றும் புதுவை பகுதியில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்பட்டது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், விருதுநகர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். 8ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் உடன் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி 11ஆம் தேதி பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். வருகின்ற 25ஆம் தேதி இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணியாளர் தேர்வு ஆணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்பிரிவில் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை ஆகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 22ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவசாயிகளின் தனித்துவ அடையாள எண் பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர்காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற

0: இந்த அடையாளையின் அவசியம். எனவே அருகேயுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர், வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உள்ளுருளா நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை எக்கோ கிரீன் பவுண்டேஷன் நடத்தும் மாபெரும் விவசாயம் சார்ந்த தொழில் வாய்ப்பு பயிலரங்கம் நடைபெற உள்ளது. இங்கு நடைபெறவுள்ள பயிற்சிகள் முறையே வெட்டுவேர் சாகுபடி, சோற்று கற்றாழை வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மைக்ரோ கிரைண்ட், பாக்குமட்டை தயாரிப்பு, தென்னை நார், வாழைநார் மதிப்பு கூட்டல் போன்ற தொழில்கள் குறித்த முழுமையான தகவல்கள் மற்றும் வழிகாட்டல்கள் வழங்கப்படும். எனவே தேவைப்படுவோர் 86 108 00 42 மற்றொரு எண்ணாக 94 43 77 15 90 என்ற இரு எண்களை அழைத்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம். உள்ளுருளா நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோவில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு, உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. எனவே இப்பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதுக்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 300,000 இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள் ஆகும். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதற்கான பயிற்சி நடைபெற உள்ளதால் தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகையை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலைவாய்ப்பும், ஆரம்ப கால ஊதியமாக 25,000 முதல் 50,000 வரையும் வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். எனவே இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தாட்கோ மேலாண்மை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளுருளா நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாட்கோ திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் அளிக்கப்படும் பயிற்சிகள் முறையே கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஆகியன ஆகும். இதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது இளங்கலை பொறியியலில் மெக்கானிக்கல் அல்லது IEEE தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 300,000 மிகாமல் இருக்க வேண்டும். பயிற்சி காலம் 90 நாட்கள் நடைபெறும். இதற்கான பயிற்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும். பயிற்சி மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவை தாட்கோவே ஏற்கும். அது மட்டுமின்றி பயிற்சியில் வெற்றி பெறுவோருக்கு பயிற்சி வழங்கும் நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து தரப்படும். இப்பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளுருளா நிகழ்ச்சியில் அடுத்ததாக உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். எனவே இதற்கு உரிய நபர்கள் வருகின்ற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை சமர்ப்பித்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் உள்ளூர் உலா.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JEN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேரா

0: ஆசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
1: இப்ப நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்தை கொண்டு கொடுத்தாலும் கூட, அந்த வைரக்கற்களே எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தர் கொடுத்தாலும் கூட, அவர் வாங்கி பார்த்துட்டு இல்லையே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா பாத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. பெரிய சைஸாக கொண்டு கொடுத்தீங்கனாலும் அது கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கலாமே அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான சிலர் வந்து குறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் எப்போதும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன். குறை சொல்லுகிற போது என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் சொன்ன உடனே சிலர் ஏற்றுக்கொள்வாங்க, சிலர் முகம் சுருங்கி போவாங்க. அப்போ குறையே சொல்லக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. குறை வந்தால் சொல்லத்தான் வேணும். ஆனால் நீங்கள் நிறைய சொல்லிவிட்டு ஒரு குறை சொல்லுங்களேன், அது தெரியாதுங்க. எப்படி அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் கிராமத்துலேருந்து. அவர் வந்த உடனே எங்கள் குடும்பமே அவரை பாராட்டி வரவேற்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் பணக்காரரா? இல்லை. பெரிய அதிகாரியா? கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஏழை, சாதாரண விவசாயி. எங்களை சொந்தக்காரன் வச்சுக்கங்களேன், வருவார் சாப்பிட சொல்லுவாங்க. இலை போட்ட உடனே முத வார்த்தை சொல்வார், அற்புதமான இலைங்க, எங்கே கிடைக்குது அப்படிம்பார். தண்ணி ஊற்றுக்குவாங்க, அதில் ஏசா அப்படி குடிச்சு பார்த்துட்டு, அமுதம் அப்படிம்பார். எனக்கு தெரியும், அது ஒரு வாரத்துக்கு முந்தி வந்த கார்பரேஷன் வாட்டர்ன்னு. ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். அடுத்தது என்ன, சாப்பாடு வைப்பாங்க. இட்லியை தொட்டு பார்த்துட்டு, மல்லிகைப்பூ, சாதிப்பூ, பிச்சிப்பூன்னு அடிச்சு நொறுக்குவார். சொல்லி சொல்லி சாப்பிட்டுட்டு, ஆஹா ஓஹன் இது நடந்துகிட்டே இருக்கும். சுற்றி நின்று எல்லாரும் அதை அவர் சாப்பிட்றத ரசித்து கேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து அவர் போகிறப்ப குடும்பமே போய் அவர் பின்னாடி நின்று, அடுத்து எப்போ வருவீங்க? இத்தனைக்கும் அவர் ஒன்றும் வாங்கிட்டு வந்ததில் எனக்கு தெரியும். ஆனால் என்ன தெரியுங்களா, அவர் போகிற போது என்னுடைய துணைவியாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எப்படி பாராட்டுறார், நீங்கள் இருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒன்றும் சொல்லுவேன், அவர் பாராட்டிட்டு போயிடுறாருல, நான் இங்கே தானே இருக்கேன், அதே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் என்ன தெரியுங்களா, நான் கண்டுபிடிச்சேன், அவர் எல்லா பொருளையும் நல்ல விஷயத்தை பார்க்குறாருங்க. தண்ணீரா? குளிர்ச்சி பொருந்தி இதுதான், ஆனால் அது தருபவர்களை பொறுத்து இனிமையாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன? உணவு. எல்லாருக்கும் உணவு தாங்க. இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம், பாராட்டினாலும் அவங்க வந்து பில்லை குறைக்க போகிறதில்ல. ஆனால் வீட்டில் தருபவரை பொறுத்து அது வந்து இனிமையாக மாறுகிறது. எங்கள் அம்மா கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குமானால், பொருள் இல்லைங்க அங்கே, அங்கே வந்து அந்த இனிமை தான். இந்த பாராட்ட கற்றுக்கொள்ளுதல் என்பது எவ்வளவு நல்ல விஷயமோ, அதுபோல் இந்த குறை சொல்லுகிற போது என்ன ஆகும்னா, மனச்சுருக்கம் ஏற்பட்டு விட்டுருங்க. இந்த சுருக்கத்தை எல்லாம் போக்கிக் கொள்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆசிரியர்களாக இருக்கவங்க பிழை திருத்தி கொடுக்குறப்ப நான் பார்த்துருக்குறேன், சிலர் வந்து, ஏன் சார் உங்கள் கல்ல பிழையாக தான் படுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, பிழை திருத்துறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே நான் டிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் வச்சுங்க, டிக்கெடிக்கிறதுக்காக ஒரு வாத்தியாரன்னு ரெண்டு பேர் கேட்க மாட்டாங்களா? பிழையை சுட்டி காட்டணும், அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ இதை நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குறை காணுதல் என்கின்ற அந்த விஷயத்தை பார்க்குற போது, இளம்பறை பற்றி சொல்லுகிற போது, இளம்பறையே வருந்தாதே, உனக்குள்ளே தானே பௌர்ணமி சந்திரன் இருக்கிறான் என்று கவிதை வரியை கேட்டவுடனே எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்தது, அது தேய்ந்து போன நிலாவாக இருக்கிறதே என்று கவலைப்படாமல், பூர்ண நிலவே இதற்குள் தானே இருக்கிறது என்று பார்க்க கற்றுக்கொண்டோம் என்றால் எவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கையில், நெரிசல் மிகுந்த இந்த நகரங்களில் பயணப்படுறது போது மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ யாரையாவது கோபப்பட்டு, யாரையாவது வஞ்சி எதையாவது ஒன்று சொல்வதை காட்டிலும், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு, உதாரணமாக சிவபுராணமாக சொல்லி பார்க்கலாம், ஒரு பைபிள் வாசகமாக நினச்சி பார்க்கலாம், ஒரு குர்ஆன் சிந்தனையாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கலாம், அதுக்குள்ளே அந்த மற்ற இது மாறிடும். அப்போ கவனத்தை ஒரு நிமிஷம் நம்ம மாற்றிக்கிட்டு ஒரு விஷயத்தை ரசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், காரில் உட்காந்துருக்குறோம், இந்த கண்ணாடிக்கு பின்னாடி யாராவது நின்று ஒரு சின்ன பையனையோ ஒரு சின்ன குழந்தையோ ஆர்ட்டியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு வினாடி இந்த சிக்னலுக்கு முன்னாடி மனசு ஒரு டக்குன்னு ஒரு மாறு மாறுங்க. இப்போ பார்த்தீங்களா, குறை காணுதல் என்பதை காட்டிலும் நிறை காணுகிற போது கிடைக்கிற பலன் என்ன என்பதை பார்க்குறோம். குறை காணுகிற போது இருக்கின்ற அந்த சின்ன விஷயத்தை கூட மாற்றிக்கொள்ள முடியுமானால் ரொம்ப நல்லா இருக்குங்க. குறை காண வேணான்னு சொல்லலை, குறையே காணுதல் தான் தப்பாக நமக்கு தோன்றுகிறது. எனவே நிறைவாக எதையும் செய்கிற போது நமக்கு எப்போதும் இனிமை ஏற்படும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்டோர் ரசிக்கவிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது ராவன் அப்துல்லா என்ற திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரலில் இந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சோட், சேலம்.
4: திரை செய்தி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்கப்படுகிறது வான்மதி என்ற திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரலில் இந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கலை கலை.
1: வா பிரம்மா, என்ன ரொம்ப நாளா ஆளவே காணோம்?
0: அது ஒண்ணும் இல்ல கலை, திராட்சை பயிரிட்டுனா அத பராமரிக்கவே நேரம் போதல, அதனால இந்த பக்கமே வர முடியல.
1: அப்படியா, திராட்சை இந்த மண்ணுல வருதா?
0: ஏன் வராம, அதெல்லாம் நல்லா தான் வருது, லாபம் அதெல்லாம் சிறப்பா இருக்கு கலை.
1: சரி பிரம்மா, நீ சொல்றத பார்த்தா நானும் பயிரிடலாம்னு எனக்குள்ள ஒரு ஆசை வருது.
0: அதுக்கு என்ன, நீயும் பயிரிட்டு?
1: எனக்கு தான் இத பத்தின விளக்கம் தெரியாது, எனக்கும் சொல்லித்தா பிரம்மா.
0: நான் சொல்றதை விட நம்ம பண்பலையில இன்று 7:25 இருக்கு வயல்வெளி நிகழ்ச்சியில நல்ல விளக்கமா விபரமா சொல்லி தராங்க, அத கேளு. நேரமாச்சு, ரேடியோ பெட்டிய ஆன் பண்ணு கலை.
1: இதோ இப்பவே போறேன்.
2: வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஸ்ரீ வித்யா அவர்களின் உரை கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வணிக ரீதியான சாகுபடிக்கேற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் திராட்சை சாகுபடியில் வைட்ரலிஸ் முறை பயன்படுத்தி எப்படி நம்ம திராட்சை செடிகளை சாகுபடி செய்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் 22 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு தான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும் இந்த திராட்சை. தமிழ்நாட்டில் திராட்சை 2,850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். ஸோ திராட்சை எங்க அதிகமா தமிழ்நாட்டில் பண்றாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரியிலும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியிலும் நல்ல சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. ஸோ அது இப்போ நம்ம தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திராட்சை சாகுபடி வந்து 1 ஏக்கரில் வந்து ஒரு மாதிரி திடல் மாதிரி அதை பல ரகங்களை போட்டு அது வணிக ரீதியாக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பையூரில். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்களில் இந்த தாம்சன் சீட்லஸ் விதை இல்லாத ரகம் 1.75 லட்சம் ஹெக்டரில் இது இந்தியாவில் இருக்கு. மகசூல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுலேருந்து 120-150 நாட்களில் இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து குத்தாக பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளா வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஸோ ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் க்ளோப். அதிகமாக நம்ம கடைகளில் ரெட் க்ளோப்னு பெருசாக ரெட் கலரில் நம்ம திராட்சை பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசாக இருக்கும். ஒரு கொத்தை வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பார்த்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். சிவப்பு கலராக இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு விதை இருக்கும். ஸோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி அந்த செடி வெட்டி அந்த 135 நாட்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் க்ளோபுக்கு இருக்குது. மகசூல் பார்த்திங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது, நல்ல வளர்ச்சி கொண்டது, நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை, நீள்வட்ட வடிவ விதை இல்லாத ரகம், தடித்த தோல், உறுதியான சுவையான சதைப்பற்று இருக்கும். அதனால் இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கு மேலே கவகத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லஸ். அதுக்கப்புறம் ஃப்ளேம் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது சீட்லஸ் அடுத்த வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்களில் இது நல்லா வளரக்கூடியது. ஃப்ளேம் சீட்லஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு உருண்டை வடிவு விதை இல்லாத திராட்சை. இது சுவையான கெட்டியான சதைப்பிடிப்பு தோல் கொண்ட மஸ்கட்

வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். கொத்துக்கள் வந்து மத்தியம் மற்றும் தனித்துவமான பெரிய வகை கொத்துக்களாக இருக்கும். இது 110 நாட்கள் கவாத்து முடித்து 110 நாட்கள் 95-110 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பார்த்திங்கன்னா 16 டிகிரி. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏற்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நானா சாஹேப் பர்பிள் அப்படின்னு ஒரு சீட்லெஸ் ரகம். இது வந்து சரிதா சீட்லெஸ்ன்ற ரகத்துலேருந்து உருவாக்கப்பட்டது. பழங்கள் வந்து 25 மில்லிமீட்டர் வட்ட வடிவில் இருக்கும். இது வந்து மெல்லிய ஊதா நிற தோளுடன் வெள்ளை நிற சதைப்பற்றுடன் ஏற்றுமதிக்கு ஏற்ற அந்த மாதிரி நல்ல ஒரு வணிக ரீதியான ஒரு திராட்சை ரகமாகும். அடுத்து சொனாக்கா சீட்லெஸ்ன்ட்டு, இது வந்து தாம்சன் ரகத்துலேருந்து சடுதி மாற்றத்தினால வந்தது சொனாக்கா சீட்லெஸ். தாம்சன் ரகம் வந்து இந்தியாவில் வந்து ஏற்றுமதி செய்யப்படும் 2வது பெரிய ரகமாகும். இது வந்து மென்மையாக மிருதுவாக மொறுமறுப்பு தன்மை அந்த இனிப்பு கலந்த அதிக சாறு உள்ளது. இது சொனாக்கா சீட்லெஸ் சாலடு பழச்சாருக்கெல்லாம் ஏற்றது. ஸோ இவ்வளோ ரகங்கள் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரத் சீட்லெஸ்ன்ட்டு, இந்த சரத் சீட்லெஸ் வந்து நல்ல ஒரு நீல கருப்பு திராட்சை ரகமாகும். கொத்துக்களை வந்து ஜிப்ரலிக் அமிலத்தில் எடுத்தால் நல்ல ஒரு நீலத்தை கொடுக்கும். குளிர் தட்ப வெப்ப நிலையில் பழுக்கும் பொழுது தரத்தை நல்லா கொடுக்கும். 125 நாட்கள் கவாத்துக்கு பின்னர் நம்மளுக்கு வந்து பழுக்கும் காலம். மகசூல் பார்த்தீங்கன்னா 18 டன் ஒரு ஹெக்டர். ஆக பார்த்தீங்கன்னா நல்ல திராட்சை ரகங்கள், நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தாம்சன் சீட்லெஸ் சொல்கிறோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லெஸ், கிரிம்சன் சீட்லெஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லெஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாக்கா சீட்லெஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லெஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்களாகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோன்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக மண் பார்த்திங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3 அடிக்கு ஆழம் குறையாத மண்ணாக செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்ல ஏற்றது. காரமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்திங்கன்னா 13-40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்கக்கூடியது. காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 மில்லிமீட்டர் அளவு இருத்தல் கண்டிப்பாக வேணும். இல்லை நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களை உடைய குச்சிகளை பையில் போட்டு அந்த வேர்விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர்விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்கிறது. அதில் வந்து ஒரு 4-6 இலையாவது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி ரூட் ஸ்டாக் அதில் வந்து ஒட்டுக்கட்டி ஒட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்கப்பெறுகிறது. நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான நடவு முறை 3-2 மீட்டர் இடைவெளியில 90-90 அதாவது 3 அடி நீளம் அகலம் ஆழம் உள்ள குழியில் வந்து நம்ம செடிகளை வந்து நம்ம ஒட்டுச்செடிகளை இல்லை வேர்விட்ட குச்சிகளை வந்து நம்ம ஒட்டுச்செடியும் நீங்கள் வைக்கலாம், வேர்விட்ட குச்சிகளும் நீங்கள் நடவு செய்யலாம். இதை வந்து வச்சு தொழு உரம் 50 கிலோ, 3 ஆமணக்கு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு எல்லாமே 5 கிலோ கலவை, சூப்பர் பாஸ்பேட் 3 கிலோ எல்லாம் கலந்து குழியில் வந்து வச்சு நடவு செய்யணும். கல் தூண் நட்டு இரும்பு கம்பிகள் கொண்டு பந்தல் அமைக்க வேண்டும். அது வந்து நம்ம பந்தல் முறை வந்து நம்ம இதுவரைக்கும் செஞ்சிட்ருக்கிறது நம்ம பார்க்குறதெல்லாம் பந்தல் முறை தான். இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக நம்ம மகாராஷ்டிராவிலலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலிருந்து 4-5 அடி நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம், இதுதான் மெயின் கம்பம். அந்த கம்பத்தில் ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதில் வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள் கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்துலேருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 அடிக்கு 2 சைடும் வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். அதுக்கு ரெண்டையும் இணைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 3 அடி கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்போ பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 பக்கமும் 4 அடிக்கு ஒய் கம்பம், அப்புறம் 3 அடிக்கு வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கண்டிப்பாக பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 அடி ஆழமுள்ள குழியில் அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட் கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துரு பிடிக்காத இரும்பு கம்பிகள் அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 கம்பிகள் அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த

0: வைக்கரங்களில் ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் 5 துளை இட்டு அந்த இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 துளை. அப்போ அது வழியாக 10 கம்பி, 5 கம்பி இந்த பக்கம், 5 கம்பி லெஃப்ட் சைடில். அப்போ 10 கம்பிகள் வந்து அந்த ஒய் கரங்கள்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்து கட்டணும். இப்போ துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்போ அந்த பிரதான கம்பத்துலேருந்து ஒய் கரங்களில் 5 துளை 5 துளை வச்சு 10 துளை வச்சு நம்ம வந்து கம்பிகள், 10 கம்பிகள் துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்தில் அந்த 2 சாய்ந்த கரங்கள்லேருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்போ ஒயிட் ரிலீஸ் முறையில் இதை வந்து இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகளில் தான் நம்ம வந்து நடுவில் செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்போ வரிசை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசைக்கு வரிசை 10 அடி வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டில் வந்து 10 மீட்டர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும். செடிகள், திராட்சை செடிகளுக்கு இடையே 5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்தீங்கன்னா 10 அடியும் செடிக்கு செடி 5 அடியும் இடைவெளி இருக்குமாறு நம்ம நடவு செய்ய வேணும். இந்த இதுதான் வந்து ஒயிட் ரிலீஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பற்றி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த செடிகளை வந்து நம்ம வடிவமைக்கணும். வடிவமைக்கிறது வந்து செடி வந்து முதலில் வளர்ந்த பிரதான கொடியை செடி நட்டுட்டு அந்த பிரதான கொடியை வந்து செங்குத்து கம்பத்தில் அந்த உயரம் வரைக்கும் 4 அடி வரைக்கும் நேராக வளர்க்க அனுமதிக்க வேண்டும். அப்புறம் தான் அந்த பிரதான கொடியை அந்த 4.5 அடி 5 அடினா 4.5 அடியில் நுனியை கிள்ளி விட்டுறணும். அப்புறம் அந்த முதன்மை கிளைகளை நம்ம பிரித்து வளர்க்கணும். ஒவ்வொரு திராட்சை செடியிலும் முதன்மை தண்டிலிருந்து 4.5 அடியில் நுனியை நறுக்கிவிட்ட பின்னர் அந்த பிரதான தண்டிலிருந்து 2 கிளைகளாக நம்ம வி வடிவத்தில் பிரித்து வளர்க்கணும். முக்கியமாக அந்த ஷேப் நம்ம கொண்டு வரணும். இதுதான் வந்து செடியை வடிவமைக்கிறதுன்றது. அந்த ஒயிட் ரிலீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செடியை வடிவமைக்கிறோம். அப்போ 2ம் நிலை, முதல் நிலை கிளையிலிருந்து பக்கத்தில் 5 கிளைகள் வீதம், இருபுறமும் 2ம் நிலை குறுகிய கிளைகள், 20 சென்டிமீட்டர் இடைவெளியில் வடிவமைக்கப்படுகிறது. அப்புறம் 3ம் நிலை கிளைகள் வருது, 2.5 அடி நீளம் வரை படர விட்டு பின்னர் வெட்டிவிடப்படுகிறது. இது போன்று 1ம் ஆண்டு 2ம் ஆண்டு திராட்சை ஒட்டு செடிகள் இது வந்து 2 வருஷம் வந்து ஆரம்ப வளர்ச்சியை வடிவமைக்கணும். ஏன்னா அந்த ஒயிட் ரிலீஸ் ஃபுல்லாக கொடி பரவணும். அப்போ இதில் என்ன நன்மைகள், இந்த ஒயிட் ரிலீஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா, பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்லா படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்கிறது, மருந்தடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதாக இருக்கும். பந்தல்னா மொத்தமாக மூடிடும். இது வந்து என்னென்னா, ஒய் கம்பம் வந்து இடைவெளி 10 அடி இருக்குது. இப்போ உங்களுக்கு நடுவுலலாம் போய் நீங்கள் வேலை செய்யலாம். அப்போ சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்போ உங்கள் திராட்சை செடிகளில் வந்து நல்ல ஒரு பூச்சி நோயெல்லாம் அதிகமாக பரவாது. அப்போ அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள் செலவினத்தையும் குறைக்கிறது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளைப்படர்வுக்கு கிடைக்கிறது. காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் இந்த திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமாக உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஒயிட் ரிலீஸ் முறையில் நோய் பரவுதல், இது முக்கியமாக நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தலில் வந்து ஒரே நாளில் நோய் டக்குன்னு பரவிடுது, இதில் வந்து அவ்வளவா பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20 நாட்கள் 15 நாட்கள் முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அந்த இதில் அடி எல்லாருமே வந்து ஒயிட் ரிலீஸ் முறை, இது வந்து ஈஸியாக இந்த ஒயிட் ரிலீஸ் அமைச்சு இது பண்றாங்க. இது 1 ஏக்கருக்கு நம்ம செலவினம் பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரிலீஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 லட்சம் செலவாகுது. நம்ம அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம், உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கொடி கிளை படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நம்ம அறுவடை செய்யலாம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை. பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்களின் உரை கேட்டோம்.

0: என்ன கலை, எஃப்எம் ரேடியோ கேட்டியா?
1: அட ஆமா பிரம்மா, எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு. நானும் இனிமேல் திராட்சை பயிரிட்டு வருமானத்தை ஈட்ட போறேன்.
0: சரி சரி, பேசிட்டே இருக்காத, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேளு.
1: அடுத்தது என்ன சொல்லுவாங்க பிரம்மா?
0: அட அதுவா, காய்கறி வளர்ப்பு மற்றும் கறவை மாடு வளர்ப்பு பத்தி தன்னுடைய அனுபவங்களை ஒரு விவசாயி சொல்றாரு கேளு.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக காய்கறி வளர்ப்பும் கறவை மாடும் தருமபுரி சென்றாயம்பட்டி பகுதியைச் சார்ந்த ஏ முனியப்பனுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
3: எத்தனை வருஷமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறீங்க?
4: சின்ன வயசுலேருந்தே விவசாயம் தான்.
3: அப்பெல்லாம் தண்ணி வசதி எப்படி இருந்துச்சு?
4: தண்ணி அப்போ நல்லா இருந்துச்சுங்க. இப்போல்லாம் கவலில் ஏசுங்க. இப்போல்லாம் ஆயில் மோட்டர் கரண்ட் மோட்டர் வச்சுங்க.
3: சின்ன

0: சிலேருந்துன்னா இப்போ எத்தனை வயசாச்சு?
1: இப்போ எனக்கு 57-58 ஆகுது.
0: ஆ, இத்தனை வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்களா? விவசாயத்தை வச்சு எதாவது சம்பாதிக்க முடிஞ்சிருக்கா?
1: எதாவது சம்பாசிங்க, கரண்ட் மோட்டர் அது இது, கல்யாணம் பிள்ளைங்களுக்கு வீடு கட்டுறது, அது அப்படியே அந்த ரேஞ்சில் போயிட்டே இருக்குது.
0: ஏதோ பரவாயில்ல.
1: ஏதோ பரவாயில்ல,
0: வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உதவி. சரி, பசங்களாம் என்ன பண்ணுறாங்க?
1: பசங்க இப்போ எல்லாம் மேஸ்திரி வேலைக்கு போகிறாங்க. ரெண்டு பேர் வர்றோம் பெங்களூர் போயிட்டு அப்படியே. ஒரு ஆள் மேஸ்திரி
0: படித்தாங்களா இல்லையா?
1: படித்தாங்க, அவங்களாம் டிகிரி படித்தாங்க. ஒரு ஆள் 10th ஆர்டர் முடிச்சுட்டு அப்படி மேஸ்திரி போகிறாள். டிகிரி படித்தாலும் ஒரு பெங்களூருக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறார்.
0: முதல்லாம் என்ன பயிர் போட்டிருந்தீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால என்ன பயிர்?
1: 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கரும்பு போட்டுருந்துச்சிங்க.
0: இப்போ எத்தனை வருஷம் கரும்பு போட்டு?
1: கரும்பெல்லாம் ஒரு 85 கரும்பு, 2002 வரைக்கும் போட்டுச்சிங்க கரும்பு. அப்படிலாம் கம்மி ரேட்.
0: கரும்பு கொண்டு போய் எங்கே போடுவீங்க? பாலக்கோடு
1: பொன்னி மில்லுக்கு கொண்டு போவாங்க. இப்படி அங்கே கவர்மெண்ட் அங்கே எங்கே அனுப்புறாங்களோ அங்கே ஏற்றிடுவாங்க கரும்பு.
0: கரும்பு நிறுத்தினதுக்கப்புறம் என்னென்ன பயிர்லாம் போட ஆரம்பிச்சு?
1: கரும்பு நிறுத்தின முன்னால பட்டுப்பூச்சி போட்டிருந்தேங்க.
0: பட்டுப்பூச்சி போட்டீங்க?
1: ஆமாம். அது கொஞ்சம் ஆள் பராமரிப்பு.
0: மல்பரி இதே போட்டிருந்தீங்களா? போட்டு இது ஷெட்டெல்லாம் போட்டிருந்தீங்களா?
1: ஷெட்டெல்லாம் போட்டிருந்தேங்க. அப்போல்லாம் கொஞ்சம் சிம்பிள் தான், வீட்லேயே வச்சு வளர்க்குவோங்க. ஒரு சாலை மாதிரி போட்டு அதில் பட்டுப்பூச்சி வளர்த்துங்க.
0: ஏன் அப்போ அதையும் விட்டீங்க? அது இப்பயும் நல்ல தொழில் தானே?
1: அதெல்லாம் இந்த பசங்கள்லாம் இப்போ பள்ளிக்கூடம் அது இது போகும்போது கொஞ்சம் ஆளுங்க இல்லாதனால அப்படியே எல்லாம் தண்ணி கொஞ்சம் வறட்சியாச்சு. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் இப்போ 2000 தண்ணி கம்மி தண்ணி, அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு தண்ணியை.
0: சரி,
1: இப்போ 2000 கொஞ்சம் எல்லாம் அவங்க
0: 2000 முன்னாடி தண்ணி எங்கேருந்து வந்துச்சு?
1: தண்ணியெல்லாம் அப்போ கிணறுலாம் கம்மியாக இருந்துச்சுங்க. இப்போ எல்லாம் ஏரியாவுக்கு ஏரியா எல்லாம் கிணறு நிறைய வெட்டிட்டாங்க.
0: எல்லாமே நிலத்துலேருந்து எடுத்தா அப்புறம் எல்லாத்துக்கும் எப்படி தண்ணி கிடைக்கும்?
1: அதுதான் தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு. இப்போ ஏரியில் தண்ணி வரல. சரி, அதனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பண்ணிட்டு எதாவது சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு இப்போ அந்த தேவன் பயிரை வச்சு வெண்டைக்காய் நட்டு அப்படி ஏதோ செலவுக்கு பண்ணி.
0: வெண்டைக்காய்லாம் எவ்வளோ இதில் போட்டிருக்கீங்க? எத்தனை சென்ட்ல போட்டிருக்கீங்க?
1: ஒரு 1/2 ஏக்கர் போட்டுங்க சார்.
0: 1/2 ஏக்கர் போட்டால் பரவாயில்லையா? அது விலை ஓரளவு கிடைக்குதா?
1: அதுதான் ஒரு 20-22 ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு.
0: எது எப்போ ஆடி மாதத்தில் போட்டதா?
1: ஆமாப்பா. இப்போ அத்தனை காய் அத்தனை
0: எப்போ போட்டது? அது
1: இப்போ போட்டு 2 மாதம் மேலாயிடுச்சு.
0: என்ன ரகம்னு ஏதாவது தெரியுமா?
1: அது தெரியல சார்.
0: தனியார் ரகமா?
1: ஆ,
0: விதையை வாங்கிட்டு வந்து
1: போட்டது. விதையை வாங்கி போய் அவங்க விரை கொடுப்பாங்க, நட்டுவாங்க, நடுவுங்க.
0: சரி, எப்படி நிலத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நடுவீங்க?
1: நிலம் புழுதி ஓட்டுறது தான்.
0: ஓட்டி ஓட்டுவீங்க?
1: 2-3 முறை ஓட்டுவோங்க. 3 முறை ஓட்டி பார்ப்பு கால் போட்டேன்.
0: டிராக்டர் வச்சுருக்கீங்களா?
1: இல்லை சார்,
0: வாங்கிக்கிறேன்.
1: அதெல்லாம் பக்கம் இருக்குது இல்லையா, அதை கூப்பிட்டு ஓட்டிக்குங்க. ஓட்டியே அப்புறம் கால் போட்டு நட்டங்கன்னா அது ஒரு 40 நாளைக்கு மேலே காய் வந்து.
0: கால் போட்டதுன்னா எவ்வளோ இடைவெளி வச்சு போடுவீங்க?
1: ஒரு 1.5 அடிக்கு போடுவோம். உங்களை சைஸ் கால் போட்டங்கன்னா அது ஒரு 40 நாளைக்கு காய் வந்துடுது.
0: இதில் டிராக்டர் வச்சே போட்டுக்கிறது?
1: இல்லை இல்லை, கையை ஏறு ஏறு கூலி ஆளுங்கிறாங்க, அதுக்கு தனியாக ஓட்டுறவங்க. அவங்க போட்டு கொடுத்தாலும் அப்புறம் நாங்கள் பாரு சுத்தம் பண்ணி அவன் நட்டுக்க பண்ணுவாங்க.
0: எவ்வளோ இடைவெளி விட்டு நடுவீங்க?
1: ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி
0: வரிசையாக?
1: ஆமாம்.
0: ஒரு ஓட்ட ஒரு குத்து போட்டிங்கன்னா எத்தனை விதை போடுவீங்க அதில்?
1: 2 விதை வைக்குவோங்க.
0: 2 விதை?
1: ஆமாம்.
0: ஒன்று ரெண்டுமே நல்லா வருமா இல்லை?
1: வரும் ரெண்டு வரும்.
0: ரெண்டு வந்துச்சுனாலும் நல்லா இருக்கா?
1: ஆ, நல்லா இருக்கு.
0: வச்சிங்கன்னா வச்சப்பறம் தண்ணி விடுறது, களை பறிக்கிறதுலாம் எப்படி பண்ணுவீங்க?
1: அதெல்லாம் ஒரு கொட்டை நட்டுட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுருவோங்க.
0: சரி,
1: தண்ணி விட்டு ஒரு 1 வாரம் கழிச்சாக்களா அப்படியே பில்லு வந்துச்சுனாக்களா அது களை ஆளுங்களை விட்டு எடுத்துருவோங்க. களை
0: ஒரு கலர் எடுத்தா போதுமா?
1: இல்லை 2 கலர் எடுத்துறேன்.
0: முதல்ல எடுப்பீங்க, 1 வாரம் கழிச்சு எடுப்பீங்களா?
1: ஆ, ஒரு வாரம்.
0: அதுக்கப்புறம்
1: 10 நாள், அதுக்கு மேலே ஒரு 25 நாள் விட்டு எடுத்துருவோங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்துடும் செடியை.
0: சரி, உரம் போடுறதெல்லாம் என்ன?
1: உரம் DIP போடுவோம். ஃபஸ்ட்டு போட நடும்போதே
0: சரி
1: போட்டு அதுக்கு மேலே அப்புறம் ஒரு 20-25 நாள் கழிச்சு கொஞ்சம் யூரியா போட்டோங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி வந்துருக்காய். சரி, மண்ணு போத்துக்குதுங்க.
0: அதை தவிர வேற எந்த உரம் போடுறது இல்லையா?
1: வேற ஏதோ போடுவோம், ஏதாவது அந்த கலகக்கலக்காக போடுவோங்க. ஏதோ ஆளுங்க கொஞ்சம் எல்லாம் பற்றாக்குறை இருக்குது, அதனால
0: இல்லை. உரத்தில் வேறு ஏதாவது போடுவீங்களா?
1: வேறு போடுறேன் சார், DIP காம்ப்ளெக்ஸு எல்லாமே இருந்தால் கலந்து போடுவோங்க.
0: சரி, இப்போ இந்த மாதிரி இது வெண்டைக்காய் இதுலலாம் வந்து இந்த ஏதோ இந்த பூச்சிக்கு மருந்து அடிக்கிறேன்.
1: அடிக்கிறேன் சார், அடிக்கிறேங்க. 5 நாளைக்கு ஒருத்தரம் அடிச்சிட்றேங்க மருந்து.
0: அப்படிலாம் அடித்தா தான் நல்லா காய் வரும் அப்படின்னு?
1: ஆமாம் சார், ஆமாம். காய் அந்த புழுவும் கொஞ்சம் வரும்போது பார்க்குவோங்க. கொஞ்சம் காய் புழு ஒன்று ஒன்று வைக்கும் அந்த காய்.
0: ஆனால் வெண்டைக்காய் நம்ம பச்சைக்காயை தானே சாப்பிட்றோம், அதில் அந்த மாதிரி மருந்து அடிச்சுப்பிட்டு நீங்கள் பிடுங்கினீங்கன்னா அது
1: சார், அது நம்ம அதான் மருந்து அடித்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒட்டிக்கிறோங்க. அப்போது பஸ்ஸை ஒடிச்சிட்றேன் காயை, ஒடிச்சிட்டு அடிச்சு ஒரு 2-3 நாள் விட்டு தான் அதை ஒட்டிக்கிறேன் காய்.
0: என்ன மருந்து அடிப்பீங்க? அது கேட்டு லோக்கல்
1: லோக்கல் தான் கேட்டால் இதுமாரி வெண்டைக்காய் வேணால் கேட்டால் கொடுக்குறாங்க மருந்து, அது வாங்கி அடிக்கிறோம்.
0: எது எதுக்கெல்லாம் அடிப்பீங்க அது மாதிரி?
1: என்ன மாதிரி கல்லக்காய்க்கும் அடிச்சுங்கிறேங்க.
0: இல்லை இல்லை, வெண்டைக்காயில் என்னென்ன காரணத்துக்காக அடிக்கிறீங்கன்னு அந்த பூச்சி?
1: இல்லை சார், அந்த பூச்சி விழும்போது அந்த புழு உட்காரும் காயை, அந்த காயில் அது ஒடிச்சு பார்த்தாவே புழு ஒன்று நிற்கும்.
0: சில சமயம் காய் மாதிரி மடங்கு

0: அதுக்கு சிலர் அக்ரி ஆஃபீஸில் கூட வாங்கிக்குவோம் மருந்து, கேட்டால் கொடுப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும் மருந்து.
1: சரி,
0: அது வாங்கி அடிக்குவோம்.
1: யார் அடிக்கிறதெல்லாம் நீங்களே அடிச்சுக்கிங்க?
0: நாங்களே தான், அது பக்கம் இருக்கிறாங்க சார், டேங்க் 50 ரூபா இப்போ வாங்குறாங்க,
1: அவங்க அடிக்கிறாங்க,
0: அடிச்சு விட்டுறாங்க, சொன்னால் அடிச்சு விட்டுறாங்க.
1: மொத்தம் எத்தனை வாட்டி மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு?
0: அதெல்லாம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி சார், அவ்வளோ தான். அதுக்குள்ளே காயும் அலங்கரிக்கும்,
1: அதுக்குள்ள அவ்வளோதான் மொத்தமாக
0: அவ்வளோ. 2 மாதம் நல்லா ஒடிக்கும், அதுக்கு மேலே போனால் காய்
1: வராது.
0: அதுக்கு மேலே ஹைட் ஆகி போயிடுது.
1: அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அப்படியே அதை
0: அது வெட்டிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுருவோங்க. விட்டுதுன்னு ஓட்டி வேற ஏதாவது ஒரு பண்ணி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுங்க.
1: ஒரே காய் போட்ட இடத்துலயே ஒரே பயிர் போடுறது இல்லை,
0: போல மாற்றி பண்ணிக்கிறதா, வேற நிலத்தில் மாற்றி பண்ணிக்கிறது.
1: ஏன் அது மாதிரி ஒரே காய் பண்ணாமல் இருக்கிறதுல என்ன நன்மை? ஏன் மாற்றி மாற்றி பண்ணுறதுனால என்ன நன்மை?
0: மாற்றி மாற்றி பண்ணுறதுனால என்ன ஒன்றும் நன்மை இல்லை, இல்லை நம்மளுக்கு ஏதாவது செலவுக்கு ஏதாவது பண்ணி போகிறதுக்கு தான் அது மாற்றி மாற்றி பண்ணல.
1: ஒரே பயிர் பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க. ஒரே பயிர் பண்ணோன்னா ஒரே மாதிரி சத்து எடுத்துருச்சுன்னா மண் வந்து வளம் போயிடும்.
0: ஆமாம்,
1: சரியாக வராதுன்னு.
0: அதுதான் பயிர் மாற்றிடுறீங்களா, அதை விட்டு இந்த பெண்டையை எடுத்துட்டிங்கன்னா வேற ஒரு பயிர் வச்சுருங்க.
1: எங்கெல்லாம் ஏதாவது பயிற்சி கிரிச்சிக்கெல்லாம் போவீங்களா நீங்கள்? இந்த வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது, அக்ரி ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போய் கேட்பீங்களா இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கு ஏதாவது தொழில்நுட்பம்லாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் போய் கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி பயிற்சிக்கெல்லாம்
0: எவ்வளோ டைம் கூப்பிடுவாங்க, வந்து அக்ரிங் கூப்பிடுவாங்க, ஊர்லேயே கூட மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங் வைக்கும்போது அவங்க கூப்பிட்டா உட்காந்து போய் கொஞ்ச நேரம் பேசுங்க, அதுக்கு மேலே அவங்க
1: நீங்கள் பேசுவீங்களா இல்லை அவங்க
0: இல்லை அவங்களும் நாங்களும் சொல்லுவோங்க, அவங்களும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, இப்படி இப்படி தான் சொல்லுவோங்க. சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு டைம் வாங்க ஆஃபீஸ் என்ன கூட அப்படின்வாங்க.
1: அவரெல்லாம்
0: போகிறேங்க, ஏதோ டைம் நம்ம ஏதோ விவசாயம் அந்த டைமுக்கு இந்த தான் போகிறது, சும்மா தான் போகிறதில்ல, அந்த டைமில் எதுவும் இருக்கணும், போனால் மருந்துக்குன்னு கேட்டாலையும் பண்ணி கொடுக்குறாங்க. நெல் விறகி விறக நெல் நடும்போது போய் கேட்டால் விறகி நெல்லும் கொடுக்குறாங்க.
1: சரி,
0: அது அது சில நேரத்துக்கு அது இப்போ பெட்டாசு அரிசியில் தான் நம்ம நெல் நடுவோம், அதுக்குள்ளே இந்த சில்லற பணியை இறக்கிறது பண்ணிக்கிறது.
1: இதெல்லாமே எத்தனை மாடு வச்சுருக்கீங்க?
0: இல்லை சார், 5 மாடு இருக்குது, ஒன்று கனிக்குட்டியே, அது 4 மாடு பால் இருக்குது, ஒன்று சனியாக இருக்குது சார்.
1: என்ன மாடு? எல்லாம் ஜெர்சியா?
0: சேம் மாடு தாங்க சார்.
1: அதான் ஜெர்சியா? சிவப்பு கலர் மாடா?
0: சிவப்பு கலர் மாடு.
1: எல்லாமே சிவப்பு தான்.
0: ஆ, சிவப்பு தான்.
1: எவ்வளோ கறக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு? இந்த
0: ஒரு நாளைக்கு ஒரு 4 ஒரு 12 லிட்டர் காலையில் வருது.
1: 4 மாடு சேர்ந்து?
0: ஆ, 4 சேர்ந்து.
1: கம்மியாக இல்லை சொல்கிறீங்க?
0: இல்லை சார், இப்போ குறைஞ்சி வருது இல்லை பால், இப்போ ஏற்கனவே முன்னே பஸ்ஸில் ஆரம்பத்தில் கிடக்குது, வர வர குறைஞ்சிக்குது, எல்லாம் சிறங்கி ஏஜ் ஆயிடுச்சு.
1: மாட்டை மாற்ற வேண்டியது தானே?
0: மாற்றலாம் சார், எல்லாம் இதே கொஞ்சம் கீட்டுன்றது தான், மாட்டை அடி அடிக்கு மாற்றினாலும் நோய் அது இது வருதுன்றாங்க. நம்ம மாடு இருந்தாக்கெல்லாம் நம்மளே கொஞ்சம் பராமரி பண்ணிக்கலான்ட்டு நம்மளே வச்சு
1: 4 மாடை வச்சு வெறும் 12 லிட்டர் கறந்தீங்கன்னா கட்டுப்படியா
0: சார்? இப்போ பஸ்ஸில் ஆரம்பத்தில் 20 லிட்டர் வருதுங்க சார், 20-22 லிட்டர். இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் போக போக குறைஞ்சிரும் பால்.
1: எவ்வளோ நாளைக்கு விட்டு சனை போட ஆரம்பிப்பீங்க?
0: ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் சனை ஆயிரும் கண்ணு போட்டு, அவ்வளோ ஒரு 7-8 மாதம்னா நிறுத்திடுவோங்க.
1: எத்தனை சனை வரைக்கும் வச்சுப்பீங்க மாட்டேன்? எத்தனை
0: ஒரு கனிக்குட்டி, ஒரு மாடு 4-5 கனிக்குட்டி கூட வச்சுக்கிறேங்க, 5 கனிக்குட்டி போகிற வரைக்கும் கூட.
1: அது வரைக்கும் வச்சுட்டு இருந்தால் அப்புறம் கொடுத்துருவீங்க?
0: கொடுத்துட்டு கொடுத்துட்டு வேற நம்மளே வளர்ச்சினா பண்ணிக்குவோம், இல்லை வேற கூட வாங்கிக்கலாம்.
1: இதுக்கு சனைக்கு சனை ஊசி?
0: அங்கே சொசைட்டி இருக்கு சார், அங்கேயே.
1: சரி,
0: அங்கே சொன்னாங்களா வந்து ஊசி போட்டு போயிடுறாங்க,
1: அவங்களே வந்து ஊசி ஊசி போடுறாங்களா? மித்தபடி இந்த தடுப்பூசி
0: அது வராங்க சார், அது நம்ம சொசைட்டி சொல்லிட்டாங்களா, அவங்க ஏற்பாடு பண்ணி ஏதோ ஒரு டைம் கொண்டு வந்து போட்டு போகிறாங்க. இந்த குமரி நோய் வரும்போது இந்த பேன் உழுக்குது மாட்டுக்கு, அதுக்கெல்லாம் கூட வந்து வந்து பார்த்துட்டு
1: போகிறாங்க.
0: ஆமாம், வராங்க வராங்க. அது சொசைட்டி 5 பக்கமே இருக்குது. சரி,
1: வயதுக்கு பூச்சி மருந்தெல்லாம் கொடுப்பீங்களா?
0: ஆ,
1: பால் யார் கறக்குறா? நீங்களேவா?
0: நான் வீட்டில் கறக்குறாங்க, நாங்கள் அவங்க அவங்க வேலைக்கு போயிட்டா நாங்கள் கறக்குறோம், அதெல்லாம் மாறி மாறி கறந்துக்கிறேங்க.
1: பால் ஊத்துறது சொசைட்டிக்கு?
0: ஆமாம், சொசைட்டியில் ஊற்றிக்கிறோம்.
1: தனியார் சொசைட்டியா?
0: தனியார் இல்லை, கவர்மெண்ட் சொசைட்டி இருக்குது, தனியாக தான் இருக்குது, நாம சொசைட்டிலே ஊற்றிக்கிறோம்.
1: இப்போ வருமானம் எதுலேருந்து வருது நமக்கு? பால் இதுலேருந்து வருதா இல்லை?
0: பால் வருது சார், பால் காசு வருது, இந்த விவசாயத்துலேயே அது அரைக்குறை வருது, பால் காசுலேயே பாதி காசு மாட்டுக்கு தீவனம் இது போயிடுது.
1: தீவனம் என்ன? தனியார் தீவனம் தான் வாங்கி போடுறோம்.
0: ஆமாம், தனியார் தான் தீவனம் பூசார் இது வாங்கி போடுறோங்க. அதாவது கண்டது போது ஏதோ ஒன்று இருந்தாக்கெல்லாம் வாங்கி கடையிலேயே கொண்டு வைக்கிறாங்க, போடுறோம்.
1: வாரம் வாரம் பணம் கொடுக்குறாங்களா எப்படி கொடுக்குறாங்க?
0: இல்லை 15 நாளைக்கு ஒருத்தர் கொடுத்துட்றாங்க.
1: இப்போ செலவெல்லாம் போக ஒரு பாதி நிற்கும் நமக்கு, ஒரு 20 லிட்டர் கறந்துச்சுன்னா 10 லிட்டர்.
0: பாதி நிற்கிது சார், பாதியெல்லாம் நிற்கிது.
1: சரிங்க, இப்போ உங்கள் அனுபவத்தெலாம் கேட்டால் யாருக்கா சொல்லுவீங்களா நீங்கள்?
0: எது சார்,
1: உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் எப்படி செய்யலாம் சொல்லுவீங்களா?
0: சொல்லலாம்.
1: உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: அதாவது 94-86-46-53-00.
1: ஓகேங்க, நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வணிக ரீதியான சாகுபடி வாய்ப்புள்ள திராட்சை, பயூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும்

0: ஆராய்ச்சி நிறுவன இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்களின் உரை கேட்டோம். அதனைத் தொடர்ந்து காய்கறி வளர்ப்பும் கறவை மாடும் தருமபுரி சென்றாயம்பட்டி பகுதியைச் சார்ந்த ஏ முனியப்பனுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்டு ரசிக்கவிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலா வர இருக்கிறது. நேயர்கள் அழைக்க வேண்டிய எண் நீங்கள் தெரிந்ததுதான், 244-0301, 244-0301 என்ற என் முன்னிணைப்பாக 0-3-4-2 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு கைபேசி எண்களான 9-4

86811025 9486652025 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். விதிமுறைகள் நீங்கள் யாவும் அறிந்ததே. பிறமொழி சொற்கள் அல்லாத சொல்லினை சொல்ல வேண்டும். ஒலிக்கீற்றாகவோ அல்லது ஒரு சொல்லாகவோ அல்லது ஒரு வார்த்தை தொடராகவோ இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதை பிறமொழி சொல் கலவாது அதை சொல்ல வேண்டும். இணைப்பிடனையும் நே

0: அது ஒரு வார்த்தை தொடராகவோ இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அதை பிறமொழி சொல் கலவாது அதை சொல்ல வேண்டும். இணைப்பிடனையும் நேர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக. வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: மாவட்டம் மங்களபுரம்.
0: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான இந்த தமிழ் சொல்லை ஒலி கீற்றா கொடுக்கலாங்களா, இல்லைன்னா சொற்சொடராக கொடுக்கலாங்களா, இல்லை வார்த்தையாக கொடுக்கலாங்க ஐயா?
1: எப்படி ஒன்று வார்த்தையை கொடுங்க பார்க்கலாம்.
0: சரிங்க ஐயா. போன மாதம் கொடைக்கானல் போனேன். அங்கே இயற்கையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
1: ஐயா,
0: போன மாதம் கொடைக்கானலுக்கு போனேன். அங்க இயற்கையை பார்த்து ரொம்ப
1: ஆச்சரியப்பட்டேன்.
0: இத வந்து தமிழ் சொல், அதாவது பிறமொழி சொல் இருக்கும் நான் சொன்னதுல, அத வந்து நீங்க தமிழ் சொல்ல நீங்க கிட்ட சொல்லணும்.
1: போன மாதம் கொடைக்கானல் போனேன். இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்தேன்.
0: ஐயா மீண்டும் உங்களுக்கு சொல்றேன்,
1: சொல்லுங்க.
0: போன மாதம் கொடைக்கானல் போனேன். அங்க இயற்கையை பார்த்து ரொம்ப
1: ஆச்சரியப்பட்டேன்.
0: ரொம்பன்றது தமிழ் வார்த்தைங்களா ஐயா?
1: நிரம்ப, நிரம்ப, அதாவது மிகுந்த வியப்படேன்.
0: சரியா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சென்ற மாதம் கொடைக்கானல் போனேன். இயற்கையை பார்த்து
0: மிகவும் வியப்பட்டேன். சரியா சொன்னீங்க.
2: என்னன்னு அர்த்தம். சரி, அதை விடுங்க. இப்ப எங்க இருக்கீங்க?
3: ஊட்டில போட்டிங் போயிட்டு
0: இருக்கேன். தமிழ்ல மொழி பேசுறீங்களா? பெருமொழி சொல் கலவாது
1: என்ன? 27 அழைப்புகள் விட்டீர்கள். 27 கவனித்தீங்களா? அது கொஞ்சம் சரியா புரிய மாட்டேங்குதுங்களா?
0: சரி, நன்றிங்க ஐயா, முயற்சி செய்தமைக்கு நன்றி. நன்றி. என்ன பிள்ளை நேர் வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: உங்களுக்கான சொல்ல கொடுக்கலாங்களா?
4: சொல்லுங்க.
0: மிகவும் எளிமையா தான் கொடுக்கறேன். கோடை காலத்துல மழை வர்றது வாடிக்கை தான்
4: ஐயா.
0: கோடை காலத்துல
4: இன்னொரு வாட்டி சொல்லுங்க, குரல் வரல.
0: கோடை காலத்துல
4: என்னையா?
0: நான் பேசுறது கேக்கலீங்களா உங்களுக்கு?
4: சொல்லுங்க.
0: கோடை காலத்துல மழை வர்றது வாடிக்கை தான்.
4: சரி. கோடை காலத்தில் மழை வருவது என்பது சராசரியான ஒன்றுதான்.
0: இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. கோடை காலத்துல மழை வர்றது வாடிக்கை தான் அப்படின்னு இருக்கேன்.
4: ஆமா,
0: கேட்டிருக்கக்கூடிய அந்த சொற்சொடர் கோடை காலத்துல மழை வர்றது வாடிக்கை
4: தான்.
0: சராசரி தான் இல்ல, சரியான மொழிபெயர்ப்பல்ல. நன்றி சந்திரசேகர். நன்றி, நன்றி. என்ன பண்ணே வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன்.
0: சரவணன் ஐயா, உங்களுக்கான சொற்சொடரை கொடுக்கலாங்களா, இல்ல ஒலிக்கீற்ற கொடுக்கட்டுங்களா?
5: சொற்சொடரை கொடுங்க.
0: சரிங்க ஐயா. எங்க கிராமத்துல அடுத்த வாரம் பண்டிகை கொண்டாட போறாங்க.
5: எங்கள் சிற்றூரில் அடுத்த திங்கள் திருவிழா கொண்டாட இருக்கிறோம்.
0: அருமையா மொழிபெயர்த்திட்டீங்க. உங்களுக்கான ஒலிக்கிற்ற கேட்கலாமா?
5: சொல்லு, போடுங்க.

0: உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு
1: செய்திருக்கிறேன். கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது, சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும்.
0: உங்க மாமா வேதரத்துல இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு.
1: சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற, அழகா இருக்கிற, மூக்கு மூலியமா இருக்கிற, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இங்க வந்து எனக்கு சொல்ல கொடுக்குறேன்.
2: சொல்லுங்க
3: ஐயா, ஒடிக்கிட்ட கேக்குறீங்களா?
2: கேட்டுங்க.
3: அத வந்து பிறமொழி சொல் கலவாது எனக்கு மொழிபெயர்த்து கொடுங்க.
2: உங்களுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்திருக்கிறோம். எனக்கு திருமணம் வேண்டாம். எனக்கு வெளிநாட்டில் பெண்கள் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளும் அளவு. இல்லை, உங்களுடைய மாமா மகள் சந்திரா என்ற பெண் இருக்கிறார். வேண்ட வேண்டாம், நான் வெளிநாட்டில் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று எம் ஆர் ராதா உரைக்கிறார்.
3: அருமையா மொழிபெயர்த்தீங்கய்யா. சரிங்க, உங்களுக்கு ஒரு மூன்றாவது கட்டமாக
2: சொல்லுங்க.
3: பாவில் தொடங்கி இம் முடிக்கக்கூடிய, அதாவது ஒரு சொல் இது.
2: சரிங்க.
3: பா என்ற எழுத்தில் தொடங்கி இம் என்று எழுத்தில் முடியக்கூடிய மூன்று எழுத்து சொல், உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. உங்களுடைய ஐயா என்னங்க ஐயா?
2: சொல்லுங்க. பாயில் ஆரம்பிச்சு இன்னல முடிக்கணும்.
3: இம் இம் இம் அம்மா வருகிறது இல்லையா, அந்த இம்.
2: பாவம், பாசம்.
3: ஐயா வெறும் பா பா
2: பா.
3: ஆ
2: பாவம்
3: ஐயா
2: இம்மு தானுங்க?
3: இல்லைங்க ஐயா, பா என்ற சொல்லிலிருந்து தொடங்கி, அதாவது அந்த கால் போடாமல் நீங்க சொல்றது பாவம் சொல்றீங்க.
2: ஆமாங்க. பா
3: நான் வெறும் பா
2: பா.
3: ஆ, துணை எழுத்து இல்லாத பா.
2: பணம்
3: அருமை.
2: பந்தம்
3: அருமை. பந்தமா?
2: பந்த பந்தம்
3: ஐயா. மூன்று எழுத்து சொல்.
2: மூன்று எழுத்துங்களா?
3: ஆமாம்.
2: பணம் பணம் படம்
3: ம்
2: பலம்
3: ம்
2: பலம் பலம்
3: ம் ம்.
2: அதுலயே உடல் பலம் ஒண்ணுங்க, பலம் தாங்கக்கூடிய பலம்.
3: சரிங்க சரிங்க ஐயா.
2: அண்ணா என்னங்க அடுத்துங்க?
3: அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஐயா, ஐந்து சொற்கள் சொல்லிடுங்க. அருமைங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
2: நன்றி நன்றி. பாடல் கொடுக்க மாட்டீங்களா?
3: பாடல் கண்டிப்பாக கேட்கலாம் ஐயா.
2: நன்றி
3: நன்றிங்க ஐயா. தருமபுரி பண்படை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவெளி பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணா. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.

0: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, சிடி.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTECH இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: எட்டு மணி 19 நிமிடம், 48 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர்வரை வணக்கம். வணக்கம்
7: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
6: இரவு வணக்கம். யார் இங்கிருந்துங்க ஐயா?
7: நான் மதிகன்பாளையத்துலேருந்து லட்சுமணன் பேசுறேங்க ஐயா.
6: லட்சுமணன் ஐயா, உங்களுக்காக நான் ஒரு சொல்லு ஒன்று கொடுக்குறேன். அதோடைய தொடர்பான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். சரிங்க ஐயா. வானொலி.
7: வானொலி ஐயா, வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
6: நன்றி நன்றி லட்சுமணன் ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இணைப்பில் நேர் வருக வணக்கம்.
8: திரு வணக்கம்.
6: வணக்கம். யார் எங்க இருந்து?
8: கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாகட்டியூர் தென்னை விவசாயி ஏ முருகன் கலைச்சல்லி.
6: ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கட்டுங்களா?
8: ஏதோ ஒன்று கொடுங்க.
6: ஏதோ ஒன்று கொடுங்க மாக்கலாம் அப்படின்றீங்க. சரிங்க ஐயா.
9: வந்து அடுத்த வாரம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆனிவர்சரி, நம்ம டாக்டர்களை சேர்ந்து ஒரு பெரிய ஷோ போடுறோம். நீங்களும் ஷோ கண்டிப்பாக வரணும்.
10: அப்படியா? நீங்க கூட நடிக்கிறீங்களா?
9: ஆமா,
10: உங்களுக்கு நடிக்க கூட தெரியுமா?
9: இதை பாருங்க, எனக்கு வாழ்க்கையிலே நடிக்க தெரியாது, நான் மாசம் ஏதோ சும்மா ஆக்ட் பண்றேன்.
6: ஒலிக்கீற்ற கேட்டீங்களா?
8: கேட்டு சார், ரொம்ப லென்த்தா புரிஞ்சுக்க முடியாது சார்.
6: இல்ல, உங்களால எது மொழி பெயர்க்க முடியுமோ மொழி பெயர்க்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக.
9: வந்து அடுத்த வாரம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆனிவர்சரி, நம்ம டாக்டர்களை சேர்ந்து ஒரு பெரிய ஷோ போடுறோம். நீங்களும் ஷோ கண்டிப்பா வரணும்.
6: இது கேட்டீங்களா?
8: கேட்டேன் சார்.
6: சொல்லுங்க.
8: அடுத்த வாரம் மருத்துவமனைக்கு வரேன், மருத்துவர் சந்திக்கிறேன், நீங்களும் பரிசோதனை செய்யுங்க.
6: சரி, நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்க நன்றி. வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்தீங்க ஐயா?
11: நான் தருமபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா.
6: மோகன் ஐயா, உங்களுக்கான ஒரு சொல் கொடுக்கட்டுங்களா? மிகவும் எளிமை. நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய வார்த்தை தான் ஐயா இது. பேருந்து பயணம், இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பொருட்களோ இல்லை சொற்களோ இதை வந்து தமிழில் இருக்கணும். பிறமொழி சொல் கலவாத தமிழ் சொற்களாக இருக்கணும்.
11: பேருந்தில் நான் பயணம் செய்யும்போது.
6: இல்லை இல்லை இல்லைங்க, ஓவர். நீங்கள் என்னென்ன பார்ப்பீங்க?
11: பேருந்தில் செல்லும்போது வழியில் கடைகள் பார்ப்பேன், மருத்துவமனைகள், சில்லறை கடை வியாபாரி, தள்ளுவண்டி வியாபாரிகள்.

0: போன்ற பல்வேறு நபர்களை பார்த்து செல்வது வழக்கம். தற்போது உங்களிடம் பேசியுள்ளேன்.
1: இல்லைங்கய்யா, நான் கேட்கறது நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அதாவது ஒரு சொல் பேருந்து பயணம் அப்படின்னா அதுல நான் என்ன எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. நடத்துனர், ஓட்டுநர், இந்த மாதிரியான சொற்கள். பேருந்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்,
0: பொருட்கள்.
1: அருமை, இப்பதான் வரீங்க நிகழ்ச்சிக்குள்ள, வரீங்க, வாங்க. நடத்துனரை சந்தித்து ஒவ்வொரு பொருளுடைய பேர்.
0: பேருந்தில் கைப்பை பார்த்தேன். அப்புறம் பள்ளி புத்தகத்தை பார்ப்பேன். அடுத்ததாக ஒரு சில நபர்கள் மிகவும் அழகான காலணிகள் அணிந்தவர்கள், அதை பார்ப்பேன். இன்னும் பல்வேறு சொல்லலாம், தற்போது நினைவுக்கு வரவில்லை தோழரே.
1: நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி.
0: நன்றி,
1: நன்றி. இணைப்பு நேர் வருக, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம்.
2: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீட்டை கொடுக்கலாங்களா?
2: கொடுங்க.
3: பத்து நாள் வச்சிருந்தாலும் பாயசம் பாயாசம் ஆகாது, ஆனா பத்து நாள் வச்சிருந்தா பாயாசம் பாயசம் ஆயிரும்.
2: பத்து நாள் பாயசத்தை வச்சிருந்தா பாயாசம் பாயசம் ஆகாது, விஷம் விஷம் ஆகாதுங்க.
1: இன்னொரு நன்றி, நன்றி, நன்றிங்கம்மா, அழைத்து வைக்க நன்றி. இணைப்பில் நேர் வருக, வணக்கம். நீங்க வந்து எனக்கு திருப்பியும் வந்து மொழிபெயர்த்து சொல்லணும். இந்த பூமியில மனுஷங்க மாதிரி மற்ற உயிரினமும் வாழ நாம இயற்கையை பாழ்படுத்த கூடாது.
4: இந்த நிலத்தின் மேல் மனிதர்கள் அனைவரும் நிலத்தை பாழ்படுத்த கூடாது.
1: மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், இந்த பூமியில மனுஷங்க மாதிரி மற்ற உயிரினமும் வாழ நாம இயற்கையை பாழ்படுத்த கூடாது.
4: இந்த பூமியில மனுஷங்க மாதிரி மற்ற உயிரினங்களை பாழ்படுத்த கூடாது.
1: நல்லதொரு முயற்சிங்க ஐயா, நன்றி,
4: நன்றிங்க,
1: நன்றி. இனப்பில் நன்றி. நேர் வருக, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? உற்சாக வணக்கம்.
5: பேசுறேங்க
1: துரையா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கலாங்களா?
5: கொடுங்க.
1: மொழி பெயர்க்கிறீங்களா? சரிங்க.
6: வந்து அடுத்த வாரம் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆனிவர்சரி, நம்ம டாக்டர்ஸ்களை சேர்ந்து ஒரு பெரிய ஷோ போடுறோம், நீங்களும் ஷோ கண்டிப்பா வரணும்.
1: கேட்டீங்களா ஐயா? கவுண்டமணியா ஐயா, இந்த ஒலிக்கீற்று, இந்த சொற்சொடர் இருக்கு இல்லைங்களா, இப்ப பேசினாங்க இல்லையா, அத பேசினதுல பிற மொழி சொல் இருக்கு, அந்த சொல்ல நீங்க தமிழாக்கம் பண்ணணும். நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா, அழைச்சமைக்கு நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மற்றும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர்

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியை தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் இங்க இருந்தீங்க ஐயா?
6: கோகுல்.
5: கோகுல் எந்த ஏரியால இருந்தீங்க? பெண்ணாகரம். சரிங்க, நீங்க எப்பவும் பொதுவா இப்படிதான் பேசுவீங்களா இல்ல ரொம்ப பொலைட்டா இருக்கீங்களே? ஐயா கேக்குதுங்களா? ஐயா நான் பேசுறது சரிங்க ஐயா. இது ஒரு சொற்சொடர், அதாவது தமிழ் சொற்சொடர். இதுல பிற மொழிகள் வந்து கலந்திருக்கும். இந்த நான் சொல்லக்கூடிய சொல்ல வந்து நீங்க தமிழாக்கம் செஞ்சு சொல்லணும் எனக்கு. சரிங்க ஐயா. என்னுடைய மொபைல்ல ஆப் ஒர்க் ஆகல, என்னன்னு பார்த்தா டச் ஸ்கிரீன் உடைஞ்சிடுச்சான்.
6: என்னுடைய அலைபேசியும் பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயலி சரியாக வேலை செய்யும். காரணம் தொடுக்கிறேன்.
5: சரி, மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை சொல்றேன், சரியா மொழி பேத்துக் கொடுங்க எனக்கு. என்னுடைய மொபைல்ல ஆப் ஒர்க் ஆகல, என்னன்னு பார்த்தா டச் ஸ்கிரீனும் உடஞ்சிடுச்சாம்.
6: என்னுடைய அலைபேசி
5: நன்றி நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. என்ன பிள்ளை, நேர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம். யாருங்கிறது? ஒளிக்கிட்ட கொடுக்கலாங்களா? கண்டிப்பா.
8: யாரு?
9: இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன். புரியல? பண்ண வீடு ரெண்டே பேரு
5: கேட்டீங்களா ஐயா?
7: கேட்டேன்
5: ஐயா. தமிழாக்கம் செஞ்சு கொடுங்க ஐயா. இப்போ கேட்ட அந்த
7: கேட்டீங்களா? திருமணம் நேத்தே முடிஞ்சு போச்சு. வரவேற்பு நிகழ்ச்சியில பாத்துக்கலாம். நன்றி ஐயா.
5: நன்றி, அருமையான முயற்சி, நன்றிங்க ஐயா. என்ன பிள்ளை நேயர் வருக, வணக்கம்.
10: வணக்கம்.
5: வணக்கம். யாருங்கிறது?
10: வணக்கம் சார், ராஜேஷ்கண்ணா ஃப்ரம் சேலம் இன் நாட்டமங்கலம் வில்லேஜ்.
5: சூப்பரிங்க ஐயா. ஐயா உங்களுக்கான ஒரு சொற்சொடரை கொடுக்குறேன், அதை உபயோகப்படுத்தக்கூடிய சொற்களை நீங்க தமிழ்ல சொல்லணும்.
10: ஆ ஓகேங்க ஐயா.
5: ம், சரிங்க ஐயா. வானொலி.
10: இது வானொலிங்களா?
5: ஆ வானொலி, அதை தொடர்பான தமிழ் சொற்கள்.
10: வானொலி அதை தொடர்பான தமிழ் சொற்களா?
5: ம், ஆமாங்க ஐயா. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க. யார் எங்க இருந்தீங்க?
11: வானொலி பிரியர் முடிப்பதா பேச நலமா இருக்கிறீங்களா?
5: மிகவும் நலமா இருக்கேங்க ஐயா.
11: கொஞ்சம் எளிமை கூட முயற்சி பண்ணுவோம்.
5: கண்டிப்பாங்க ஐயா, எல்லாமே நம்ம கேட்கக்கூடிய சொற்கள் தானே.
11: கண்டிப்பா.
5: ம், சரிங்க. இப்ப நான் ஒரு ஒலிக்கீற்ற கொடுக்கறேன்,
11: கொடுங்க.
12: காசு இருந்தா கால் டாக்ஸி, காசு இல்லைன்னா கால் தான் டாக்ஸி.
11: சொல்லுங்க ஐயா.
5: ஐயா கேட்டீங்களா ஒலிக்கீற்ற?
11: போடுங்க.
12: காசு இருந்தா கால் டாக்ஸி, காசு இல்லைன்னா கால் தான் டாக்ஸி.

0: சரி, நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: என்ன நேர் வருக, வணக்கம். துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம். வணக்கம்
2: இந்த சகோதரருக்கு இனிய வணக்கங்க ஐயா.
0: வணக்கம். யார் எங்க இருந்தங்கம்மா?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
0: தேன்மொழியம்மா, உங்களுக்கான ஒரு வார்த்தையை கொடுக்கட்டுங்களா, சொல்றீங்களா? சரிங்கம்மா, கண்டிப்பாக. சைக்கிள், இதை தொடர்பான தமிழ் சொற்கள்.
2: மிதிவண்டி.
0: ம், அதாவது இப்ப ஒரு வீடுன்னு இருக்குன்னு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தமிழ் சொல்லணும். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்துருக்கேன். இந்த சைக்கிள்ல பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அல்லது அது தொடர்பான விஷயங்களை நீங்க தமிழ்ல சொல்லணும். இப்ப எப்படி சைக்கிளுக்கு மிதிவண்டின்னு
2: சொன்னீங்களா,
0: அதே மாதிரி அது தொடர்பான வார்த்தைகளை சொல்லுங்க.
2: சக்கரம்.
0: ம்,
2: பெல்.
0: ம், நன்றிமா.
2: நன்றிங்க.
0: பெல் என்பது தமிழ் சொல்ல இல்லை.
2: நன்றிங்க.
0: நன்றி, நன்றி, நன்றிமா. இனப்பிலும் நீ வருக, வணக்கம்.
3: வணக்கம் பிரதீப் ஐயா.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
3: தருமணி சுரேஷ் பேசுறேங்க ஐயா.
0: சுரேஷ் ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கிற்ற கொடுக்கட்டுங்களா, கேக்குறீங்களா?
3: தமிழ் சொற்களே சொல்றேங்க ஐயா.
0: தமிழ் சொற்களே சொல்றீங்களா? சரி,
3: நன்றி,
0: கண்டிப்பாக உங்களுக்காக. ஏற்காட்டில் கோடை விழான்னு பத்திரிகையில் செய்தி படித்தேன். ஆமாங்க ஐயா. இதை நீங்க தமிழாக்கம் செஞ்சு கொடுக்கணும். இதில் வந்து ஒரு பெருமொழி சொல் இருக்கு, அதை நீக்கி சொல்லணும். மொழிபெயர்த்து போதும். ஏற்காட்டில் கோடை விழான்னு பத்திரிகையில செய்தி
3: படித்தேன்.
0: சரியான வார்த்தையை நீங்க கோர்வையா சொல்லுங்க. ஏற்காட்டில் கோடை விழான்னு பத்திரிகையில செய்தி படித்தேன்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: என் பையனா பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தர்மபுரி பண்படை 102.5 ஏற்காடு பண்படை 103.7 இடந்தென்றல் என்ற இடந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஒளி உலாந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இனியும் நேயர் வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
5: வணக்கம். யார் எங்க இருந்தாங்க ஐயா? ஐயா உங்களுக்கான ஒரு சொற்சொடரை கொடுக்கட்டுங்களா? சரிங்க ஐயா, கண்டிப்பாக. ஐயா உங்களுக்கான ஒரு சொல் சாலை. சாலை, சாலை அதாவது ரோடு அப்படின்றோம் இல்லையா, அதுல நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை தமிழில் வந்து மொழிபெயர்த்து சொல்லணும்.
6: சாலை, மரங்கள், பேருந்து, சிற்றுந்து, இருசக்கர வாகனங்கள், மிதிவண்டி, பாதசாரிகள், நடைமேடை, சிற்றுண்டி விடுதிகள், பழக்கடைகள்,
5: சரிங்க. அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்றை கொடுக்கறேன், அதை மொழிபெயர்த்து கொடுங்க எனக்கு. சரிங்க.
7: யாரு
8: என்ன ஆகு, இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்து ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன்.
6: யாரு? திருமண குழு வரவேற்கள் என்று எதிர்பார்க்கிறாயா? திருமணம் நேற்று முடிஞ்சு விட்டதப்பா.
5: இன்னொரு முறை போடுறேன், கேளுங்க.
7: யாரு?
8: என்ன ஆகு, இன்னும் கல்யாண கோஷ்டி வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேற்று ராத்திரியே முடிஞ்சு போச்சு, இப்போ ரிசப்ஷன்.
6: யாரு? திருமணம் கூட வரவில்லை என்று பார்க்கின்றாயா? திருமணம் நேற்று முடிஞ்சுவிட்டது, இப்பொழுது திருமண வரவேற்பு.
5: அருமையா சொன்னீங்க ஐயா, அருமை அருமை. நன்றிங்க ஐயா, அடுத்த அமைக்க. நன்றி
6: நன்றி
5: நன்றி நன்றிங்க ஐயா. என்ன நேர் வருக? வணக்கம்
9: ஐயா. வணக்கத்துடன் பாகல்பட்டி பெருமாள் ஐயா.
5: பெருமாள் ஐயா, உங்களுக்கான ஒரு ஒலிக்கீற்றை கொடுக்கட்டுங்களா, மொழிபெயர்த்து தரீங்களா எனக்கு?
9: கொடுங்க ஐயா.
5: கேளுங்க ஐயா.
10: என்னண்ணே 27 மிஸ்டு கால் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 27 தடவை நான் உனக்கு கால் பண்ணிருக்கேன், நீ எடுக்கலன்னு அர்த்தம்.
11: சரி அதை விடுங்க. இப்ப எங்க இருக்கீங்க?
10: ஊட்டில போட்டிங் போயிட்டு இருக்கேன்
5: ஐயா. கேட்டீங்க
9: 27 முறைகள் தவறான அழைப்பு கொடுத்துள்ளீர்கள். நானும் 27 முறை அழைத்துள்ளேன். இப்பொழுது ஊட்டிக்கு படகு பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
5: அதென்ன ஐயா தவறான அழைப்பு? சரிங்க, நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு.
9: நன்றிங்க,
5: நன்றி நன்றி நன்றிங்க. மகிழ்ச்சி. என்ன பண்ணுங்க, வருக. வணக்கம்.

0: அருமையா இருக்கீங்க ஐயா. யார் எங்க இருந்தீங்க ஐயா?
1: நாமக்கல் இளங்கோவன்.
0: இளங்கோவன் ஐயா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்றேன். அந்த சொற்களை சுற்றி இருக்கக்கூடிய சொற்களை நீங்க வந்து தமிழ்ல சொல்லணும். இப்ப அப்படி ஒரு சாலை அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு, நான் பேருந்து வந்து பார்த்தேன், சிற்றுந்து பார்த்தேன், பழக்கடைகள்லாம் பார்த்தேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு சொல் வந்து இராணுவம். ஆமாங்க ஐயா. நன்றி நன்றி, அடுத்தமைக்கு நன்றி. இணைப்பிடம் நேர் வருக, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம் ஐயா. வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
2: சார், நான் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கீழேத்துப்பள்ளியிலிருந்து பேசுறேன் சார்.
0: பேருங்க ஐயா?
2: பேரு புஷ்பராஜ்.
0: புஷ்பராஜ் ஐயா, உங்களுக்கான ஒரு சொற்சொடரை கொடுக்கட்டுங்களா? சொல்றீங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: நல்ல ஆயுளோடு இருக்கணும்னு எங்க தாத்தா என்னுடைய பர்த்டேக்கு வாழ்த்தினார்.
2: நீண்ட வயதன் வாழ வேண்டும் என்று என்னுடைய தாத்தா என்னை வாழ்த்தினார்.
0: ஐயா மீண்டும் சொல்றேன், இந்த சொற்சொடர் நல்லா கவனிங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இந்த சொற்சொடரை கொஞ்சம் கவனிங்க. நல்ல ஆயுளோடு இருன்னு எங்க தாத்தா என்னுடைய பர்த்டேக்கு வாழ்த்தினார்.
2: நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தாத்தா என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்தினார்.
0: அருமையா. சூப்பர் சூப்பர் ஐயா. உங்களுக்கு யாரும் ஒலிக்கிட்டு கொடுக்குறீங்க, கேக்குறீங்களா?
2: சரிங்க சார்.
3: பத்து நாள் வச்சிருந்தாலும் பாயசம் பாயாசம் ஆகாது, ஆனா பத்து நாள் வச்சிருந்தா பாயாசம் பாயசம் ஆயிரும்.
2: பத்து நாட்கள் வைத்திருந்தாலும் பாயாசம் விஷமாகும், ஆனால் பத்து நாட்கள் வைத்திருந்தால் விஷம் பாயாசம்.
0: அப்படியே மாத்தி சொல்றீங்க, இன்னொரு முறை கேளுங்க. உங்களுக்கான ஒரு முறையை ஒளிபரப்புறேன்.
3: பத்து நாள் வச்சிருந்தாலும் பாயசம் பாயாசம் ஆகாது, ஆனா பத்து நாள் வச்சிருந்தா பாயாசம் பாயசம் ஆயிரும்.
2: பத்து நாட்கள் வைத்திருந்தாலும் விஷம் பாயாசம் ஆகாது, பாயாசம் பத்து நாட்கள் வைத்திருந்தால்
0: அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பதை இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் ஊழி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: தமிழ் பேசுகிற நிகழ்ச்சியில் இணையும் நேர் வருக, வணக்கம்
6: ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
6: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன் ஐயா
6: கொடுங்க சார்.
0: வந்தோடனே ஒழிக்கிட்டு கொடுக்கறதா இல்ல எது கொடுக்கறதுன்னு தெரியாம போயிடுச்சு. மாரியப்பன்
6: கொடுங்க சார், பாக்கலாம்.
0: கண்டிப்பாக.

0: காலை வேளையில் மைதானத்தில் நடைப்பயிற்சி பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
1: காலையில் விளையாட்டு மையத்தில் நடைப்பயிற்சி செய்வது நல்லது
0: அப்படின்றீங்க. விளையாட்டு மையம் சொல்றீங்க, அத
1: விளையாட்டு மையம்ன்றது இங்கிலீஷ் தான் தெரியல சார்.
0: மொழிபெயர்க்கு தமிழ்ல தான் சொல்லணும், கரெக்டு தான். காலை வேளையில் மைதானத்தில் நடைப்பயிற்சி பண்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
1: காலை வேளையில் நடைப்பயிற்சி செய்வது மைதானம் தமிழ் விளையாட்டு இடத்தில் செய்வது
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்னும் ஒரு முயற்சி, விளையாட்டு
1: காலை வேளையில்
2: ரங்கசாமி
0: ஐயா, உங்களுக்கான ஒரு ஒளிக்கீற்ற கொடுக்கறீங்களா, முயற்சி செய்றீங்களா? கண்டிப்பாக.
3: பாம்பு எத்தனை தடவை படம் எடுத்தாலும் அதால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. சவுத் இந்தியாவில் நார்த் தேங்காய் காய்க்கு, நார்த் இந்தியாவில் சவுத் தேங்காய் காய்க்குமா?
0: ஐயா கேட்டீங்களா?
2: உடனே எடுக்க சொல்றீங்க, ஒளிக்கிட்டு இல்லைங்க.
0: ஒளிக்கிட்டு வரலையா?
2: வந்துருச்சுங்க.
0: இதுக்கான மொழிபெயர்ப்பு தமிழ்ல
2: நினைக்கிறேங்க.
0: என்னங்க ஐயா?
2: தெற்கும் கிழக்கும் சொல்றேன்.
0: இந்த ஒரு முறை வந்து இந்த ஒளிக்கீற்றை வந்து ஒளிபரப்புறேன், முயற்சி செய்யுங்க.
3: பாம்பு எத்தனை தடவை படம் எடுத்தாலும் அதால தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாது. சவுத் இந்தியாவில் நார்த் தேங்காய் காய்க்கு, நார்த் இந்தியாவில் சவுத் தேங்காய் காய்க்குமா?
0: சொல்லுங்க ஐயா.
2: திருப்பி சொல்லுங்களா?
0: ஆமாங்க ஐயா, இது வந்து இந்த பிறமொழி சொல் இருக்கு இதுல, இந்த ஒளிக்கீற்றுல.
4: நன்றி
3: நன்றி. ரேஷன் கார்டு வச்சு சிம் கார்டு வாங்கலாம், சிம் கார்டு வச்சு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா?
4: பாருங்க.
3: காசு இருந்தா கால் டாக்ஸி, காசு இல்லனா கால் தான் டாக்ஸி.
0: அருமை, நல்லதொரு முயற்சி. நன்றிங்க ஐயா.
4: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. தர்மபுரி பண்படை நூற்றி 2.5, ஏற்காடு பண்படை 103.7 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி தமிழ் பேசுங்க என்ற சொல்லில் தலைப்பில் ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: number one supplier and holder of technology in those segments. And I think if we focus and do well, in the immediate term, we have to address the challenges of oil, fertilizer and all, because we have to survive this and grow in the next few months to be able to build on it and lead us to Viksit Bharat, as we all are hoping, by 2047.
1: So, Dilip, that has been a genuinely illuminating conversation. Thank you so very much for being with Akashvani.
0: Thank you, Rajesh, for having me.
2: You were listening to a discussion on Decoding India's Strong GDP Growth Performance in Financial Year 2025-26. The participants were Dilip Chinoy, former Secretary General, FICCI, and Rajesh Lake Anger. This program was produced and presented by the News Services Division of Akashvani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official. You may share your feedback about this program through email at airnsdocs@gmail.com or WhatsApp on 9289094044.
3: Spotlight.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினி கேட்டோ ரசிக்க வருப்பது இடைவிடாது இசைமடை.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை கேட்டோ ரசிக்கவிருப்பது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க வேண்டிய எண்கள் 244-0330-244-0311, முன்னிணைப்பாக 043-442 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு கைபேசி எண்ணான 9486-811-025 என்ற எண்ணிலும், 9486-6525-025 என்ற எண்ணிலும் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் முதல் சுகமான பாடலை கேட்க வேண்டும் நேயர், வருக. வணக்கம்.
1: தருமபுரி பண்பலைக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறி இங்கிலீஷ் நாமக்கல் மாவட்டம் மோகனூர்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்னு கேட்கலாம் இல்லையா?
1: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: இனிய இரவு வணக்கத்துடன்.
4: இனிய இரவு வணக்கம். யாருக்கு?
5: தர்மூர் கவண்டமலை சுற்றியிருந்து இரா நடராஜன் பேசுகிறேன்
4: ஐயா. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன சுகமான பாடலை கேட்கலாம் ஐயா?
5: அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்திலிருந்து நன்கு நடமாடும் கலைக்கூடமே.
4: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.
5: நன்றி ஐயா.
4: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலமற்றம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 10:13 கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இரவு வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: கரூர் மாவட்டம் வீரசங்கிலி சார்.
3: வீரசங்கிலேயே என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க?
4: எனக்கு படகோட்டி பண்ணது.
3: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிப்போம். நன்றி.
5: உலகத்தின் தூக்கம் கலை.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
4: பத்து மணி 19 நிமிடம் 30 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் நேர் வருக வணக்கம்.
5: நன்றி
4: நன்றி கேட்ட பாடம் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிகள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம்.
3: என்ன பாடல் வேணும்?
4: கற்பகம்பலத்திலிருந்து
3: சரிங்க. நீ கேட்ட பாடல் ஏதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.
4: நன்றி
3: நன்றி.

0: 10:29 கேட்டு கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: வாழ்க வளமுடன். வளர்க தர்மபுரி எஃப்எம் கரூர் மாவட்டம் நெருர் தாமரம் பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: மிகவும் நல்லா இருக்குங்க. என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: அதாவது இன்னைக்கு ஆலங்குடி தொகுதி பிறந்த நாளுங்க, அதனால குடியிருந்த கோயில்ல வந்து ஆடரன் பாடல் கேட்டாங்க. பாடு போடுங்க.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டில் கேட்டு ரசிக்கலாம்.

0: 10:35 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: சார், நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பேசுறேங்க சார்.
0: ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன சுகமான பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: சார், நல்லா இருக்கலாம் சார்.
0: நல்லா இருக்கங்க ஐயா.
1: சரி, அந்த பாடல் வந்து நீதிக்கு தலை வணங்கு பாடல் சார்.
0: சரிங்க.
1: பார்க்க பார்க்க சிரிப்பு வருது, அடக்க முடியல எங்கள் பாடல், எனக்கு இப்படி இருக்குது சார்.
0: சரிங்க ஐயா, நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காற்றோடு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: ஆ, நன்றிங்க சார். ரொம்ப நன்றி சார்.

கண்ட கண்ட உரத்தை போட்டு காய்கறியை வளர்க்கிறான். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்கிறான். அந்த உரத்தில் கூட ஊழல் பண்ணி எங்க பேரை கெடுக்க

சுத்தமில்ல, கலப்படமா சரக்கு இருக்கு, எதிலும் இப்ப சுத்தமில்ல. அது புலப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தமில்ல, அது புலப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தமில்ல. போக போக

0: பெஞ்சாதி, நான் ஆஞ்சாதி.
1: அவன் கண்ட ஜாதி ரெண்டு, நம்மிடையே ஊரு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும், வந்ததனால் வம்பு இன்று. போக போக

0: சுகமான ராகங்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கும். என்ன பாடல் வேணுங்கம்மா உங்களுக்கு? சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டுகள் கேட்டு தொடர்ந்து பண்புடைய கேட்டுட்டே இருங்க. நன்றி.
1: சரி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் ராணி முருகேசன்.
0: ராணி முருகேசன்.
1: ஆமாங்க
0: ஐயா. என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் பண்ணுங்க ஐயா?
1: சந்திப்பு படத்துல இருந்து ஆனந்தம் வீடு.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.
1: சூப்பரா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றிங்க ஐயா.

0: 10 படி 50 நிமிடம் 23 ரோடுகளில் கேட்டு கொண்டிருக்கும் சுகமான எங்கள் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் நேர் வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறீங்க.
0: உலகநாதன்,
1: பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை இரண்டிற்கும் ஐயா உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க, என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: ஐயா மலைக்கல்லன் படத்துல எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டில, இந்த பாடலை நம்ம அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கும் வர அன்போடு கேட்டுக்கொள்கிற வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி, நன்றிங்க ஐயா.

0: 10:54 இரண்டு நொடிகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர்வர் வணக்கம். நல்லா இருக்கங்கம்மா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? அமுதா, என்ன பாடல் வேணும்?
1: புதிய
0: பறவை எல்லாம் இருந்து பார்த்த ஞாபகம் இல்லையே. சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் இதோ காற்றல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: தருமபுரி பண்பலையில் உள்ள அனைத்து நலிவிலங்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: நாமக்கல் மாவட்டம் குமரகத்திலிருந்து சவுந்தரராஜன்.
0: என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: தந்தைக்காக என்ற படத்திலிருந்து.
0: சரிங்க, நன்றிங்க. எனக்கு கேட்ட பாடம் ஏதோ காட்டிலும் கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: எதை

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி நிறைவுபடாத கேட்கும் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து, சுருக்கமா என்ன பாடல் வேணும்?
1: கரூர் தங்கநகர் சேகர்.
0: சேகர், ஏன், என்ன திரைப்படத்தில் பாடல் இங்கயா? ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடலுங்க ஐயா? சுருக்கமா, நேரம் இல்லை.
1: உலகிக்காரங்க நாளை உலகே ஆள வேண்டும்.
0: நன்றிங்க ஐயா.

நினைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். இனிய நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதையொட்டிய

0: उत्परिवर्तनकारी दशक, इसमें भाग ले रही थी प्रोफेसर सुषमा यादव और वरिष्ठ पत्रकार अदिति टंडन। कार्यक्रम का संचालन कर रही थी सोनू सूद। ये कार्यक्रम आकाशवाणी के समाचार सेवा प्रभाग द्वारा प्रस्तुत किया गया।
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளை ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நாளை காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் பி சிவானி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தொடர்ந்து இனிது இனிது ஆகியவற்றை கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 அறிமுக நேயர்கள் மட்டுமே பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லம், காலை 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் கேட்டு மகிழும் நேரம் அது, 10:45 வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் வான்வெளியில் இசை தூரிகை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலர் முட்டுக்கள் நாளைய நிகழ்ச்சியில், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் மஞ்சநாயக்கனஹள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம், 12:50 திரை இசை சூழல் கப்பம் மெல்லிசை ஆகியவற்றை கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் கடல் மீன் வளர்ப்பில் முக்கியத்துவம் பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா தினேஷ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி, 3:00 கர்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம் விடியலை தேடி, எழுதியவர் என் தங்கராஜ், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாசன் முருகன் ஆகியோர், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 பாட்டு தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழர் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம், 7:25 வயல் வெளி, நாளைய நிகழ்ச்சியில் வாய்ப்பு தரும் வேளாண் காடுகள், பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன துணை இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் P.குமார் அவர்களின் உரையை கேட்கலாம், 8:00 இளந்தென்றல், நாளை இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலவர இருக்கிறது, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாது இசை மலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம், 11:45 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம், நேர்கள் இதுவரை கேட்டது நாளை நம் பண்பலையில் ஊழி உலாவரும் நிகழ்ச்சி நிரல், இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை, காந்திய சிந்தனையாக, கண்ணில்லாதவர் பார்வையற்றவர் இல்லை,

யார் தன் குற்றங்களை காணாதவரோ அவரே பார்வையற்றவர் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை, காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.